பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள சிறு வியாபாரிகளுக்கு உதவி பெறுவோருக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தில் சிறு வியாபாரிகளுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூகத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்ற பெண்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க முன்வர வேண்டும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு தொலைநோக்கு பார்வையையும் தெளிவான திசையையும் வகுத்துக் கொள்ள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். தலைமைத்துவம் வெறும் அரசியல் அல்லது பதவியை வகிப்பது மட்டுமன்று, மாறாக அது சமூகத்திற்கு உதவுவதையும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதையும் உள்ளடக்கியது என்று அவர் தெரிவித்தார். 2026 மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி மிஹாஸ் 50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் சரியான தடத்தில் உள்ளதாக மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாற்றேட் தெரிவித்துள்ளது. அக்கண்காட்சிக்கு நேற்று வரை 30,000 மேற்பட்டோர் வருகை புரிந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஸி ஜின்பிங் உட்பட இதர அரசு விருந்தினர்களை தனது புதிய மாபெரும் மண்டபத்தின் கட்டுமான பகுதியை சுற்றி பார்க்க அழைத்து சென்றுள்ளார். இரவு விருந்து உபசரிப்பின் போது $400 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்படும் அந்த அரங்கினை விருந்தினர்களுக்கு காட்ட விருப்பம் கொண்டுள்ளதாக ட்ரம்ப் திடீரென அறிவித்தார். எதன்சின் வரலாற்று சிறப்புமிக்க பலாக்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து கட்டடம் இடிந்து விழுந்ததில் 4 சுற்றுப்பயணிகள் உட்பட 6 காணாமல் போனதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் எரிவாயு கசிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுவதாக அந்நகர மேயர் ஹரிஸ் டவ் காஸ் தெரிவித்தார். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை தக்கவைத்துக் கொள்ளும் நாட்டின் அதிவேக ஓட்ட வீரர் முகமது அசிம் முகமது ஃபாமியின் எண்ணம் ஈடேறவில்லை. காயத்தின் காரணமாக அந்த 22 விளையாட்டாளர் 14.65 8வது இடத்தில் போட்டியை நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். தங்கமான பையன் நானு அப்படின்னாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் பாருங்க, நம்ம பசங்களுக்கான பாடல் தான் அது. அந்த மாதிரி ஒரு தங்க மகன் தான் இன்னும் சிறிது நேரத்துல நாம சந்திக்க போகின்றோம். பினாங்கில் இருந்து நமக்காக இங்க வந்திருக்கிற, அதாவது நம் இந்திய சமுதாயத்தில் இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களை உயர்த்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்கன்ற கடின உழைப்பு முயற்சி, இதற்கு மத்தியில் இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இயந்திர உலகில் நம் இளைஞர்களின் ஈடுபாடு அளப்பரியது. சமீபத்துல கூட நம்ம அறிவுப்பறைக்கு ரோபோ வந்திருந்தாங்க. தெய்வீகன் பிறந்த நாள் அன்று வந்து அந்த அவருடைய அந்த சாதனையை பார்க்கும் போதே பெருமையா இருந்தது. அவரோட பாதையிலேயே இப்போ இங்க இன்னொரு தங்க மகன் இருக்கிறாரு. யாரு என்ன தெரிஞ்சுக்கணுமா? மில்லஃபம் டிக்டாக்ல நேரலையாகவும் போக போறோம். இன்னும் சிறிது நேரத்துல நாம சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: தமிழன் பாட்டு, அது தமிழனோட பாட்டு. ஆனா நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்கள் தமிழ் பள்ளியில் இருந்து இடைநிலை பள்ளிக்கு சென்று விட்ட பிறகும் கூட அவங்களுடைய சாதனைகளை கைவிட்டு விடுவதில்லை. அதனாலதான் எப்போதுமே ஹலோ மின்னல சொல்லுவோம்னா, தமிழ் பள்ளிகளில் இருந்து நீங்க இடைநிலை பள்ளிக்கு சென்றாலுமே கூட இதை தொடர்ந்து செய்யணும்னு கேட்போம். மாணவர்களும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அடிப்படையில நிஜத்துல நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல முன் மாதிரியாக தான் ஸ்ரீசரண் மாரிமுத்து நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஸ்ரீசரண்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்க்கா.
0: சரி, சைனா பயணம் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா.
0: எப்போ வந்தீங்க மலேசியாவுக்கு?
1: நான் வந்துட்டு வியாழக்கிழமை விடிய காலையில வந்தேன்க்கா.
0: அப்படியா? தூக்கம் கண்கள் அப்படி இன்னும் அப்படியே இல்லாத மாதிரி இருக்கு, தூக்கம் இல்லையா?
1: வியாழக்கிழமை சைனால இருந்து வந்தோடனே ஸ்கூலுக்கு போயிட்டேன் அன்னைக்கு.
0: அப்படியா? படிக்கக்கூடிய மாணவர் பாருங்க, மலேசியால இருக்கீங்க, சைனால இருக்கீங்க, உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தானே? இது என்னன்னா, ஸ்ரீசரணை நீங்க வந்து இப்போ பாக்கணும், அவர்கிட்ட வாழ்த்து சொல்லணும், இது இன்னும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா உங்களுக்காக நேரலையே அங்கே அந்த பக்கமா இருக்கு. ஒருவேளை டிக்டாக் இல்லையா, கவலையை விடுங்க, நீங்க நேரலையா அவருடைய குரலை கேட்கலாம். சரி, முதல்ல ஸ்ரீசரண் உங்களுக்கு மின்னல் சார்பாக வாழ்த்து. சரியா?
1: நன்றி.
0: உங்களுடைய இந்த இளம் வயதுல நீங்க இவ்வளவு தூரம், அதாவது கடல் கடந்து நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கீங்க, நினைக்கும் போது உண்மையிலே எங்களுக்கு இன்றைய பொழுது பெருமையாக இருக்கின்றது. அதனால உங்களுக்கு இந்த ரோபோட்டிக்ஸ், இயந்திரவியல் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகமே ஒரு வேறுபட்ட உலகம் இல்ல? இந்த உலகத்துக்கு நுழைகின்றவர்கள் ஏறக்குறைய ஒரு இயந்திர மனித வாழ்க்கைய வாழணும். உங்களுக்கு எந்த வயதுல ஸ்ரீசரண் ஆர்வம் வந்தது, எப்படி வந்தது, அத முதல்ல சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது என்னோட ஃபேமிலியில வந்துட்டு என்னை எல்லா கிளாஸ்க்கும் அனுப்புனாங்க. நான் வந்துட்டு தைக்கொண்டோ போயிருக்கேன், சிலம்பம் போயிருக்கேன், அதே இதில் தான் கம்ப்யூட்டர் கிளாஸும் அப்படின்னு எங்கள் தமிழ் பள்ளியில் வந்துட்டு நடத்துனாங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு சார் வந்து கம்ப்யூட்டர்ஸ் பற்றி சின்ன சின்ன பிசினா என்னது, கம்ப்யூட்டர் என்னன்னு விளக்குவார். அந்த டைம் தான் வந்துட்டு எனக்கு இந்த கம்ப்யூட்டர், இந்த தொழில்நுட்பத்தில் வந்துட்டு ரொம்ப எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அப்போ நான் அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சேன். இந்த ஸ்கிராச் தான் வந்துட்டு என்னோட முதல் படிக்க ஆரம்பிச்சு, கோடிங். அப்ப ஸ்கிராச் எல்லாம் செய்யறப்ப அங்கிருந்து வந்துட்டு என்னோட ஆசிரியர்கள்லாம் பார்த்து இந்த போட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு. நான் முதல் முதலா ரோபோட்டிக் போனது லெகோ ரோபோட்டிக்
0: அப்படின்னு.
1: லெகோ ரோபோட்டிக் வந்துட்டு நம்மளே சொந்தமா அந்த ரோபோட் வந்து உருவாக்கணும், உருவாக்கி அந்த மைக்ரோ கண்ட்ரோல் அதெல்லாம் உள்ள நம்ம வைப்போம். சோ அது மாதிரிதான் என்னோட
0: பயணம் வந்து ஆரம்பமானது. இப்போ லீகோ அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய அந்த பாகங்கள் இருக்கும்ல, அப்படி சின்ன சின்னதா இணைக்கணும். ஆனா சரியா இணைத்தால் மட்டும்தான் அந்த உருவகப்படுத்த முடியும். இன்னுமே இப்ப அக்காவெல்லாம் கேட்டீங்கன்னா உருவகப்படுத்தினா உருவம் வேற மாதிரி ஆயிரும் இல்லையா, பெரிய வேற ஒரு உருவம் மாதிரி இருக்கும். ஆனா 8 வயதுல உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து நீங்க அங்கிருந்து தொடங்குனீங்க. இப்போ இந்த கணினி யுகம், கணினி உலகம் அப்படின்றது முற்றிலும் வேறுபட்ட உலகம். உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கோடிங் ரொம்ப முக்கியம், அது நுணுக்கமா கவனித்தால் மட்டும்தான் மிக சரியாக நீங்க வந்து பொருத்தவும் முடியும், உருவாக்கவும் முடியும். அதுவும் கணினியில கோடிங் அப்படின்றது அவ்வளவு சர்வசாதாரம் கிடையாதுல்ல. பள்ளியில் படித்து கொண்டு இதெல்லாம் எப்படி கற்றுக்கொள்ள முடிந்தது? இயல்பிலேயே உங்களுக்கு அந்த ஆற்றல் இருந்ததா?
1: அது வந்துட்டு என்னோட ஆசிரியர்கள் எல்லாம் கத்து தந்ததுதான்க்கா. மெயினா வந்துட்டு இந்த யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு நான் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பேன். மெயினா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்யறப்ப கரெக்டா வராது, நிறைய வந்துட்டு எரர் இருக்கும், வராது. ஆனா அது எப்ப நம்ம செஞ்சு அந்த ரோபோட் நவரத்தை பாக்குறப்ப நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
0: அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா?
1: அந்த மாதிரி பல முயற்சி தான் அந்த ரோபோட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவரும். அதுக்கு முடிஞ்சுதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை இது செய்யணும் அது செய்யணும்னு நம்ம ஆட் பண்ணுவோம். அப்ப வந்துட்டு சின்ன சின்னதா தான் நம்ம வந்துட்டு அதை மாற்ற முடியும்.
0: ஆமா, சிறு தொழில் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ நீங்க பினாங்கல எந்த பக்கம் இருக்கீங்க?
1: நிபுங் தபால்.
0: நிபுங் தபால்ல நிறைய ரோபோக்கள் இருக்கா என்ன?
1: நிபுங் தபால் வந்துட்டு முதல் ஆரம்பிச்சுட்டு கிரியான் தோட்ட தமிழ் பள்ளி, அங்கதான் எனக்கு பல வாய்ப்புகள் எனக்கு தந்தாங்க. 8 வயதுலேருந்து வந்துட்டு எனக்கு இந்த கணினி பற்றி கூறியது, இந்த ரோபோட்டிக்ஸ விளம்பரம் படுத்தியது, இதெல்லாம் வந்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சுட்டு 9 வயசுல வந்துட்டு நான் மலேசிய ரீதியில ஒரு ஸ்கிராச் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணிருந்தேன். அப்ப வந்துட்டு நான் வந்துட்டு தோல்வி விட்டுறேன். அப்ப 9 வயசு சோன்மித்தலனால ரொம்ப அழுதான் அந்த டைம்.
0: அப்படியா? அச்சோ, ஆண் பிள்ளை அழக்கூடாது, அழுதுட்டீங்களா?
1: முதல் போட்டி வேற.
0: சரி, அந்த முதல் போட்டி உங்களுக்கு தோல்வியில அமைந்தது கட்டாயம், அதாவது நீங்க உருவாக்குனது சரியா செயல்படலாம், யாருக்குதான் அந்த வழி இருக்காதுல்ல. எப்படி உங்களையே நீங்க தேற்றிக்கொண்டு அடுத்த கட்டம், சரி பரவாயில்ல நான் அடுத்தது முயற்சி பண்ணுவேன்னு நீங்க என்ன பண்ணீங்க?
1: அது முடிஞ்சு வந்துட்டு இப்படியாவது நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த இது புது புது ஆப் புது புது ரோபோட் ரேரோ ரோபோட்டி ஐரோபோட்டி அந்த மாதிரி பல புது புது ரோபோட்டை வந்துட்டு போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் பார்த்தேன் இது எப்படி செய்யுதுன்னு கத்துக்கிட்டேன்.
0: அந்த மாதிரி தான் பாருங்க ஸ்ரீ நம்மளுடைய ஸ்ரீயோட கண்கள் கலங்கிருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு மனசு கொஞ்சம் கலங்கிருச்சு. இப்ப அழகுது இல்லல்ல, அழக்கூடாது. அதாவது இப்ப வந்து வெறும் ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் இருக்கு. இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீசரன், அது வந்து மனிதர்கள் செய்யும் வேலைகளை போலவே செயல்படக்கூடிய ரோபோக்களை உருவாக்குறது இந்த இயந்திர மனிதத்தை. இந்த இயந்திர மனிதனை நீங்க ஆரம்பத்துல உருவாக்கும் போது என்னென்ன கூறுகளை வைத்து உருவாக்குனீங்க? ஏன்னா அது சின்ன வயசு தானே உங்களுக்கு, கட்டாயம் நீங்க இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்க மாட்டீங்க. அடிப்படையா எப்படிதான் இருந்தது, பார்க்க எப்படி இருந்தது, என்னென்ன வேலைப்பாடுகளை செய்யும் உங்களுடைய அந்த ரோபோ?
1: ஆரம்பத்துல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு லைன் இருக்குன்னா அது வந்துட்டு ஃபாலோ பண்ணி போறது அந்த மாதிரி தான் நாங்க செஞ்சோம்.
0: வீட்ல எல்லாம் இயங்குமா அவங்க ரோபோ?
1: பறக்கும் இது செய்யும் அது செய்யும்
0: அப்படின்னு சரி.
1: ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த சின்ன நவுரத்துக்கே வந்துட்டு நிறைய
0: கஷ்டப்படணும். அப்போ உங்க ரோபோக்கு முதல்ல எத்தனை ரோபோக்களை உருவாக்கிருக்கீங்க ஸ்ரீசரன்?
1: உருவாக்குன ரோபோட்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தான்.
0: இரண்டு
1: அவிஷ்கார், அதுக்கப்புறம் லெகோ ரோபோட்டி. மத்த ரோபோட்லாம் வந்துட்டு ஏற்கனவே இருக்கும், ஜஸ்ட் நம்ம கோடிங் செய்யணும்.
0: அப்ப உங்களுடைய கைவசம் இப்போ உங்களுக்கு 16 வயது இல்ல, 16 வயதுல இரண்டு ரோபோக்களை உருவாக்குறீங்க, அது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா இல்லையா? அப்ப கூட பாருங்க நிறை குடம் தள்ளும்பாதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா? அந்த எளிமை, அந்த சாதாரணம், ஒரு நிதானம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எங்களெல்லாம் ஒரு ரோபோனா தெரியல, ஒரு யுகம் எடுக்கும் நினைக்கிறேன். சரி, ரோபோக்கு பேர் எதுவும் வச்சிருக்கீங்களா? என்ன
1: ரோபோக்கு? ரேரோ, லெகோ ரோபோட்டி, அதுக்கப்புறம் அவிஷ்கா ரோபோ, அந்த மாதிரி.
0: இந்த சிட்டி மாதிரிலாம் வைக்கலையா? காதல் உள்ளவங்க கொண்டு வரலையா? வீட்டுல அடி உள்ளவங்க தானே இப்போதைக்கு வீட்டு வேலை செய்யற மாதிரி. சரி, நீங்க உருவாக்குன அந்த ரோபோ வந்து, அதாவது அந்த கூடை பார்த்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும், எதுவும் வேலையில செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கா?
1: இப்போதைக்கு நான் செஞ்ச ரோபோட்லாம்
0: இல்ல. நீங்க செய்தத நகர்ற மாதிரி நீங்க செய்திருக்கீங்க. எதிர்காலத்துல என்ன மாதிரி உருவாக்கணும்னு ஆசை எதுவும் இருக்கா ஸ்ரீசரனுக்கு?
1: இந்த சைனா போயிட்டு வந்து இருந்து நிறைய ஆசை
0: வந்துருச்சு.
1: நிறைய புது புது விஷயங்கள்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமனாய்ட் ரோபோட், உண்மையாலே மனிதர்கள் மாதிரி அங்க வந்துட்டு ரோபோட்லாம் இருக்கு. அது வந்துட்டு பேசும், சொந்தமா அதே போய் சார்ஜ் போட்டுக்கும். அந்த மாதிரி ரோபோட்லாம் நாங்க பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி ரோபோட் நம்மளும் ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு.
0: ஆசை மட்டும் இல்ல, நீங்க சேவிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கைவசம் ரெண்டு இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன? சரி, இப்ப இந்த சைனால ரோபோக்குல நீங்க பாத்திருக்கீங்க, அங்க போய் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? இது எல்லாருக்கும் அமையாது. உங்களுக்கு கிடைச்சத பினாங்கிலிருந்து இங்க தலைநகருக்கு வந்து அது கட்டாயம் உங்களை போல இருக்கிற மாணவர்களுக்கு, தம்பி தங்கச்சிங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த மனசுதான் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு நம்ம இப்ப மலேசியால இருந்து எங்க போறோம்?
1: சைனா.
0: ஆமா, நீங்க தான் எங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போக போறீங்க. தயாரா இருக்கணும். ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: ஆனா நம்ம ஸ்ரீச்சரன் நம்ம மலேசிய மண்ணின் நாயகன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது இளம் வயதில் இருந்தே அவருக்கு இந்த இயந்திர உலகில் இருக்கிற ஆர்வமானது இன்று மலேசியாவில் இருந்து சீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஈட்டி கொடுத்திருக்கின்றது. சரி, சின்ன மொழியில பேசுவீங்களா?
1: கொஞ்சம் கொஞ்சம்.
0: நீஹாமா?
1: நீஹாவ் தெரியும்.
0: தெரியும். லவ்ஸ் எல்லாம் என்ன என்னது?
1: ஆசிரியர் கூப்பிடுது.
0: அதுதான் எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, மாணவர்களுக்கு அதான் தெரியும். சரி, லூட்சு ஜென்மியாங். அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா நான் தான் இப்ப தேடினேன் இல்லையா. உங்க பயணம் எல்லாம் எப்படி இருந்தது?
1: பயணம்லாம் நல்லா இருந்துச்சுக்கா. முதல் வந்துட்டு 17 செப்டம்பர் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து போகப்பட்டோம். ஏர்போர்ட்ல வந்துட்டு என்னை விடுறதுக்கு என்னோட மொத்த குடும்பமே வந்தாங்க, வந்து அனுப்பி விட்டுட்டு போனாங்க. அப்போ நாங்கள் முத ஷவுமன்ல போய் இறங்கணும். 18ஆம் தேதி ஷவுமன்ல போய் இறங்கி அங்கே ட்ரான்சிட் ஒரு நைட் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு நாங்கள் நானிங்கில் போய் இறங்கணும். அங்கே போயிட்டு இறங்கினோடனே வந்துட்டு எங்களுக்கு கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி இன்விடேஷன்லாம் நிறைய பேர் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலும் வந்துட்டு 5-star ஹோட்டல், ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 18 வந்துட்டு எங்களுக்கு ஐஸ் பிரேக்கிங் வச்சாங்க. ஐஸ் பிரேக்கிங் அப்படின்ட்டு பல வெளிநாட்டுங்க ஆளுங்க கூட நாங்கள் கேம்ஸ் விளையாண்டோம். அது மாதிரி அதுதான் வந்துட்டு முதல் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு எனக்கு மற்ற நாட்டு ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு.
0: எத்தனை நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க ஸ்ரீச்சரன்?
1: மொத்தம் 24 நாடுகள்.
0: 24 நாடுகள். மலேசியாவில இருந்து எத்தனை பேர் நீங்க கிளம்பினீங்க?
1: மலேசியால இருந்து 5 மாணவர்கள், ஒரு எக்ஸ் துறை அலும்னாய் அவங்க வந்திருந்தாங்க.
0: ஆக 5 பேர்ல நீங்க ஒருவராய் இருந்திருக்கீங்க. 24 நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது 24 நாடுகளுடைய இந்த தொழில்நுட்ப ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்ல. இந்த முதல் நாள் எப்படிதான் இருந்தது? ஏன்னா உலக நாடுகள், வெவ்வேறு மொழிகள், பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அது ஒரு வேற ஒரு புதிய அனுபவமா இருக்கும்ல. எப்படிதான் நீங்க அதை சமாளித்தீங்க?
1: முதல் நாள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. எப்படி நம்ம இங்க ஸ்டே பண்ண போறோம், புது நாடு, ஃபேமிலி கூட இல்லை அப்படின்னு. ஆனா வந்துட்டு எப்ப நான் புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சினோ, நான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சு அவங்களோட நாட்டுல வந்துட்டு படிப்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி சூஸ் ஆனாங்க, அவங்க நாட்டுல ரோபோட்டிக்ஸ் எப்படி இருந்தேன் பேசி நிறைய நான் கத்துக்கிட்டேன். பிளஸ் அவங்க கூட வந்துட்டு நான் மிங்கிள் ஆயிட்டேன் அப்படி
0: முதல் நாளே. அதாவது பொதுவாக பெண்களுக்கு தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் இல்லையா, முதல் நாள் அப்படின்னு அப்படியே பார்த்து பழகி. ஆனா ஆண்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த நட்பு பாராட்டுறது வந்து உடனுக்குடன் வந்துடும் இல்ல. வந்தோடனே எந்த நாடை சார்ந்தவர்களை நீங்க முதல்ல நட்பு வட்டத்துல இணைத்து கொண்டீங்க?
1: முத நான் பார்த்தது ஈரான் நாடு. ஏன்னா அவங்கதான் வந்துட்டு என்னோட டீம்ல இருந்தாங்க.
0: சரி,
1: ஈரான் நாட்டு அவங்க கூட தான் பேச ஆரம்பிச்சேன். அங்க வந்துட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே வந்துட்டு
0: சகஜமா
1: எல்லாரும் கூட பேசுறது. எந்த ஒரு ஓ நீங்க வேற நாடு, நான் வந்துட்டு கேர்ள், நான் பாய், அந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்ல. எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் எல்லாரும் கூட பேசி சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பாகிஸ்தான் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு நிறைய சைனால இருந்து வந்துட்டு நிறைய ஒலிண்டியர்ஸ் அவங்களாம் வந்துருந்தாங்க. அவங்களோட ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி இருந்து நாங்க கேட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆசியா நாட்டுல இருந்து புரூனாய், இந்தோனேஷியா, தாய்லாந்து அவங்களா வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் பேசணும். கடைசியா வந்துட்டு புரூனை கூட தான் ரொம்ப நாங்க க்ளோஸ் ஆயிட்டோம்.
0: புரூனை அப்படின்னா நல்ல தங்கம் செழிப்பான ஒரு நாடுதானே. ஏதாவது அவங்க கிட்ட தொடர்பு எண்கள்லாம் வாங்கிக்கிட்டீங்களா இல்லையா?
1: அங்க வந்துட்டு நாங்க முதல் நாளே எல்லார்கிட்டயும் இன்ஸ்டாகிராம்
0: ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நீங்க புரூனைல நல்ல நட்பு இருக்கு பாருங்க. நீங்க சுற்றி பார்க்க போனீங்கன்னா நல்ல செழிப்பா வளரலாம் தானே எதிர்காலத்துல. ஒவ்வொரு நாடுமே வளங்கள்ல சிறந்து இருக்கு. இப்ப புரூனைன்னு பாத்தீங்கன்னா பாக்குற இடம் எல்லாம் வந்து நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து புரூனை நாடு ஒரு நாடுதான். ஆக 24 நாடுகளுடைய அந்த ஒரு இணைப்பு நெட்வொர்க்னு ஆங்கில சொல்லுவாங்கல்ல, அது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவசியம் அப்படின்றதுக்கு நல்ல முன்மாதிரியா இருந்து இதெல்லாம் கிடைச்சிருக்குல்ல. சரி, இப்போ இவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து ஒரு நல்ல நட்புறவு வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்க. அடுத்த கட்டம் குழு வாரியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டீங்க அங்க?
1: முதல் வந்துட்டு பேம்பூ டான்ஸ் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க. அது வந்துட்டு சீன பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாக்க வந்துட்டு சபால வந்துட்டு ஆடுவாங்களே அது மாதிரிதான்.
0: அந்த மூங்கில் இதெல்லாம்
1: அது மாதிரிதான். அப்ப அது நாங்க விளையாண்டோம். அது வந்துட்டு ஒரு ஒரு ஆள் கை பிடிச்சி நாங்க விளையாண்டோம். வேற வேற நாடு கூட விளையாண்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க ஓடி போய் எல்லாருக்கிட்டும் வந்துட்டு ஹைஃபை கொடுத்து, அதுதான் வந்துட்டு எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. எல்லாம் ஓடி போய் ஹைஃபை கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு டியூப் வச்சு பால கொண்டு போய் அந்த இதுல சேர்க்கணும், அந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாண்டோம். அதுல எங்களோட பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மலேசியா நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு நாங்க பல மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் தான் நாங்க ரொம்ப பேசணும். அப்ப எனக்கு அந்த டைம் என்னோட சர்க்கிள்லயும் நான் வெளியாயிட்டேன், கம்ஃபர்ட் ஜோன்லயும் வெளியாயிட்டேன். அந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு.
0: ஆமா, இது ஒரு முக்கியமான பதிவும் கூட. நீங்க சொல்லுங்க ஸ்ரீசரன், இப்போ நீங்க மலேசிய நண்பர்கள் அவங்களை அந்த வட்டத்தை விட்டு அங்கிருந்து வெளியாயிருக்கீங்க இல்லையா, இது ஒரு குறிப்பிட்ட மாணவருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னுமே அவங்களை சார்ந்த மாணவர்கள் நட்பர்கள் நண்பர்கள் கூட மட்டும்தான் இருப்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? குழு குழுவா இருப்பாங்க. இந்த குழுவாக இல்லாம ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்காம வட்டத்தை விட்டு ஏன் ஒரு மாணவர் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க?
1: முதலாக நான் படிவம் ஒன்று படிக்கிறப்ப, எனக்கு ஆறாம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் மலாய் மொழி வந்துட்டு ரொம்ப நல்லா பேச முடியாது. நார்மலா நம்ம மலாய் பேசுற மாதிரி அந்த மாதிரி என்னால பேச முடியாது. படிவம் ஒன்று போனோடனே முதல் வாரம் வந்துட்டு நான் என்னோட இந்திய நண்பர்கள் தான் இருந்தேன் அப்படி. ஆனா வந்துட்டு ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அப்ப மலாய் நண்பர்கள் சீன நண்பர்கள்னு தனி ஒரு ஆள் கூட பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட பேசி பேசிதான் என்னோட மலாய் வந்துட்டு ஒரு மாதத்திலே வந்துட்டு நான் நல்லா ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சேன். ஸோ வந்துட்டு அதுதான் இப்ப எவ்ரி இயர் ஒன்று படிவம் ஒன்று வர மாணவர்கள் கிட்ட சொல்லுவேன், தமிழர்கள் வந்துட்டு உங்களோட வட்டத்துக்குள்ளே இருக்காதீங்க, பிற இனத்துக்கு கூட பேசுங்க, பேசினாதான் உங்களோட மொழி வளம் வந்துட்டு கூடேறும். அதுக்கப்புறம் நானும் இந்த தேசிய வகை போட்டிக்கெல்லாம் போனோடனே நிறைய நண்பர்கள் கிடைச்சிச்சு. அப்ப அந்த டைம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஓ நம்மளோட சிக்கல் வந்துட்டு பெருசா இருக்கு அப்படின்னு. ஆனா நம்ம இன்னொரு பெரிய இடத்துக்கு போறப்ப, ஓ நம்ம ஒன்னும் சின்ன இதில் தான் இருக்கும், இன்னும் பார்க்க நிறைய இருக்கு அப்படின்னு உணர்ந்தேன்.
0: ஆமா, இது ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட அக்கா கேட்டேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சம்பந்தப்பட்ட மாணவருக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க, மிகப்பெரிய உயர்ந்த சிகரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. வட்டம் போட்டு கட்டம் போட்டு இருக்கக்கூடாது. அந்த வட்டத்தையும் கட்டத்தையும் உடைச்சு வெளியே வந்தா உங்களை மாதிரி சைனாவில மிளிர்லான்றதுக்கு நல்ல உதாரணமா இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் சொல்லுங்க, இவ்ளோ ஒரு நல்ல ஆற்றல் மிக்க ஒரு சிந்தனை உங்களுக்கு, சிந்தனை மாற்றம் சொல்லுவாங்கல்ல ஸ்ரீசரன், அது உங்ககிட்ட இயல்பிலேயே இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சரி, அதாவது ஐஸ் பிரேக்கிங் நடந்து விட்டது, இப்போ உங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு, மற்ற மொழி பேசக்கூடிய உலக நாடுகளை சேர்ந்த நட்பும் கிடைச்சிருச்சு. அதற்கு பிறகு என்ன செய்வீங்க?
1: அது முடிஞ்சு நாங்க நைட் தூங்கிட்டு மறுநாள் வந்துட்டு ஒரு பிளான்டிங் இடத்துக்கு போனோம். அங்க போய் செடி நட்டோம். அங்க வந்துட்டு நாங்க பல விதமான பழங்கள், சீனால இருக்க பழங்கள் அதெல்லாம் பார்த்தோம். அது முடிஞ்சு நாங்க அந்த அன்னைக்கு சைனால இருக்கிற ஒரு மிடில் ஸ்கூல், மிடில் ஸ்கூல்னா படிவம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் படிப்பாங்க. போனோடனே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பெருசா இருந்துச்சு, யூனிவர்சிட்டி அளவுக்கு அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அப்ப நாங்க அங்க எங்க கூட வந்த ஒரு வாலண்டியர், சைனா வாலண்டியர் கிட்ட கேட்டோம், என்ன எவ்வளவு பெருசா இருக்கு? அவங்க சொன்னாங்க, இல்ல இதெல்லாம் நார்மல் தான், இங்க
0: மக்கள் தொகை அதிகம் இல்ல,
1: இங்க வெரி நார்மல் அப்படின்னு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அங்க ஒரு ஓபனிங் செரமனி செஞ்சுட்டு நாங்க வந்துட்டு கீழே போய் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு போட்டி நடந்துருந்துச்சு, டைம் கார்னிவல் மாதிரி. அப்ப அந்த இதுவும் பார்த்துட்டு அங்க இருக்க மாணவர்கள் கிட்ட நாங்க பேசினோம். அங்கேயும் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க, நாங்களும் ஹாய் சொன்னோம், அவங்களும் ஹாய் சொன்னாங்க.
0: அது ஒரு வேற ஒரு உலகம் மாதிரி உங்களுக்கு இருந்தது அல்லவா? அதற்கு பிறகு இப்ப இயற்கையோடையும் இணைஞ்சிட்டீங்க, ஆக மனிதர்களோட இணைந்து இயற்கையோட இணைந்து அடுத்து யாரோட இணைந்தீங்க? ரோபோட்டிக்ஸ்.
1: அதுக்கப்புறம் வந்துட்டு மூன்றாவது நாள் நாங்க ஒரு எக்ஸ்போ போனோம், சைனா எக்ஸ்போ. அங்கதான் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்போ அது. அங்க வந்துட்டுதான் நாங்களோட சைனாவோட நிறைய டெக்னாலஜி பார்த்தோம், ஹியூமனாய்ட் ரோபோ. அதுதான் எங்களை ரொம்ப ஈர்த்துச்சு.
0: அதான் ரொம்ப முக்கியம்ல, ஏன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது வந்துட்டு சைனா மேட் இன் சைனா, மேட் இன் சைனா பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இப்ப நீங்க அங்க எப்படி செய்யறாங்கன்னு கத்துக்கிட்டீங்களா? அதுதான் முக்கியம், சொல்லுங்க.
1: அங்க வந்துட்டு ஹியூமனாய்ட் ரோபோ, அதுவே வந்துட்டு சமைக்கிற ரோபோட் இருக்கு, பீஸா ரெடி பண்ற ரோபோட் இருக்கு, அதுவே சொந்தமா சார்ஜ் போட்டுக்கும், அதுவே பேசும், டான்ஸ் ஆடும், பிளஸ் வந்துட்டு பெட் நாய்கள், ரோபோட் நாய், அந்த மாதிரி எல்லாம் புது புது இது நாங்க பாக்கலாம். அங்க நிறைய இருந்துச்சு,
0: நிறைய இருந்தது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றம் இந்த ரோபோட்டிக்ஸ் உலகத்துக்கு கிடைச்சிருக்கோம்ல. இப்ப அங்கிருந்து வரும் போது இத நான் நாட்டுக்கு போனோட உருவாக்கணும் என்ன நினைச்சீங்க நீங்க?
1: இங்க வந்தோடனே முத வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அங்க என்ன பார்த்தேன். அங்கே என்ன கல்ச்சர் இருந்துச்சு அது முதல் ஷேர் பண்ணுன்ட்டு நான் நினச்சேன். அது முடிஞ்சு இந்த ரோபோட்டிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ஒன்றும் வளர்க்குறது, அடுத்த வருஷம் எஸ்பிஎம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நம்ம ஒன்றும் இந்த ரோபோட்டிக்ஸு நம்ம ஒன்றும் நம்ம செய்யணும். ஏன்னா அங்கே வந்துட்டு நாங்கள் சைனாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனோம். அங்கேயும் வந்துட்டு யூனிவர்சிட்டி மாணவர்கள் செஞ்ச ரோபோட்லாம் நான் எங்ககிட்ட காமிச்சாங்க. ஸோ அங்கே அந்த வயசுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. ஸோ அதே மாதிரி திறமை மலேசியாவில் இருக்கிற மாணவர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. அப்ப கண்டிப்பா யூனிவர்சிட்டிக்கு நான் போனா அது நிறைய செய்வேன், ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டு நான் நிறைய இருப்பேன்.
0: அதுக்காக தான் உங்களை இங்க இருந்து அங்க பிரதிநிதியா நாங்கெல்லாம் அனுப்பியிருக்கோம். நம்பிக்கை வைத்து நீங்க பல்கலைக்கழகம் சென்று உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கச்சிங்களும் அதே பாதையில கொண்டு வரும். அதனாலதான் நீங்க பாருங்க, அங்கிருந்து சைனாவிலிருந்து வந்துவிட்ட பிறகு உங்களுடைய அனுபவத்தை சொல்றதுக்காக நீங்க வந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கீங்க. நிச்சயமா இன்றைய இந்த நேர்காணலானது நிறைய பேருக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோம் நாங்க நம்புறோம். இப்ப நீங்க நிறைய வகை ரோபோஸ் இயந்திர மனிதனை அங்க இயந்திரனா நீங்க பாத்தீங்க இல்லையா, அதுல வேற என்ன வித்தியாசமா ஓ இப்படி கூட இருக்குமான்னு உங்களை சிந்திக்க வைத்த ரோபோனா எந்த ரோபோ?
1: இன்னொரு ரோபோ வந்துட்டு மீமா உண்மையான மனிதர் மாதிரியே இருந்தாங்க. உண்மையான மனிதர் மாதிரியே கையை தூக்குறாங்க, நடக்கிறாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேசுறது அவங்க ரிப்ளையும் பண்றாங்க. இப்ப நம்ம சேட்ஜிபிடி எப்படி பேசுறோமோ அதே மாதிரி, ஆனா ஒரு ஹியூமன் மாதிரி அவங்க நமக்கு வந்துட்டு ரிப்ளை பண்றாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ல வந்துட்டு, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நாங்கள் அந்த யூனிவர்சிட்டி போனப்ப ரோபோட் சேஃப்டி பத்தியும் பேசியிருந்தாங்க. ரோபோட்னா இப்படி இப்படிதான் நடக்கணும், இப்படி இப்படிதான் பண்ணணும், ரோபோட்டோட லா எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்துட்டு அது மீறக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அங்க வந்துட்டு ரோபோட்டும் புது தொழில்நுட்பமும் உருவாக்குறாங்க, அதே சமயத்துல மக்களோட சேஃப்டியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரையோரிட்டைஸ் பண்றாங்க.
0: ஆமா, உலகத்துல வந்து இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லும் போது அது மனித குலத்திற்கு வந்து எந்த வகையிலுமே வந்து ஆபத்தா முடிந்துட கூடாது. நம்மளுடைய எல்லா வேலையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் ரோபோக்கு வந்துருச்சு இல்லையா, நாம செய்யக்கூடிய வேலைகள்லாம் பாதி எடுக்காச்சு, அந்த அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்க ரோபோட்டிக்ஸ் இந்த உலகத்துலதான் இருக்கீங்க, இதோட வாழ்றதுனால நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு துறையில வந்து ரோபோட்டிக் வந்து தேவை இல்லை, அது மனிதர்கள்ட்டே விடலான எந்த துறை சொல்லுவீங்க நீங்க? இது வந்துட்டு இங்க வந்து வரவே கூடாது, இதுல மனிதர்கள் தான் இயங்கணும்னா எந்த துறை அது?
1: மனிதர்கள் மட்டும்தான் இயங்கணும் அப்படின்னு சொன்னா கற்றுக் கொடுக்கறது.
0: ஏன்னா
1: வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க ரோபோட் வந்துட்டு ஒரு நல்ல ஆசிரியரா மாறலாம், ரோபோட் வந்துட்டு கற்றுக் கொடுக்கலாம். ஆனா வந்துட்டு ரோபோட்லயுமே நிறைய வந்துட்டு தப்புகள்லாம் இருக்கும். ஆசிரியர் மாதிரி எந்த ஒரு தொழில்நுட்பத்தினாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்களோட ஆசிரியர் வெளிப்படுத்துற உணர்வுகள், அவங்களோட அந்த லவ், ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம ஆசிரியர்கள் கற்று மட்டும் கொடுக்கல, அவங்க நம்ம நல்வழிக்கும் அனுப்புறாங்க. அது வந்துட்டு இந்த இயந்திரனால செய்ய முடியாதுன்ற ஒரு வேலை.
0: நிச்சயமா மிக அழகா சொன்னீங்க. அதாவது இந்த ரோபோ உணர்வுகள் வந்ததுன்னா நாம இங்க பூமியில இருக்க வேண்டாம், நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போயிடலாம், ரோபோல இங்க விட்டுட்டு போனோம் அப்படிலாம் முடியாது, நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆக ஆசிரியர்கள் நம் அறிவு கண்களை திறந்து வைத்தவர்கள். ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க தான் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த ஒரு வேலைய மனிதர்கள் செய்ய வேண்டாமே, இதெல்லாம் நம்ம ரோபோ கிட்ட கொடுத்துடலாம்னா அது என்ன சொல்லுவீங்க?
1: சின்ன சின்ன வேலைகள், இந்த வீடு சுத்த பண்றது, அதாவது இந்த அந்த பீஸா ஷாப் சொன்ன அந்த பீஸா எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அதை செய்யலாம். அது வந்துட்டு நம்ம மனித வாழ்க்கைய இயல்புப்படுத்தும் இல்லையே, நம்மளைய
0: சோம்பேறியா கூடாது. ஆக தொந்தரவும் செய்யக்கூடாது, சோம்பேறியும் ஆக்கக்கூடாது இல்லையா? இப்ப சமையல்னு சொன்னீங்கல்ல, ஆனா சமையலுக்கு தேவையா ரோபோ?
1: சமையலுக்கு பயம்தான்
0: இல்ல, அம்மா சமையல்னா அம்மா சமையல் தானே ருசி, ரோபோ சமையல் ருசியாவா இருக்கும். வேணா அம்மாக்கு காய்கறி வெட்ட உதவி செய்யலாம்.
1: ஆமா,
0: சமையல் பணியாளருக்கு உதவியா வேணா ரோபோ கொண்டு வரலாம் சமையலாருக்கு.
1: ரோபோட் வந்துட்டு நமக்கு உதவியா வேணா இருக்கலாம் இல்லையே, நம்மளே அது வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது.
0: அதுதான் ரொம்ப முக்கியம், நமக்கான உதவியாளரா வேணா இருக்கலாம். ஏன்னா நீங்க அந்த துறை சார்ந்துதான் இருக்கீங்க, அப்போ நீங்க சொல்லும் போது அதுல உண்மை இருக்கும். ஆக ஒட்டு மொத்தமாக இந்த சைனா பயணம் உங்களுக்கு எந்த ஒரு மிக்க பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு?
1: மிகப்பெரிய அனுபவம்னா நான் ரோபோட்டிக்ஸ் ரெண்டாவது இடம் தான் இருப்பேன். முதலாக வந்துட்டு நான் அங்கே பார்த்த ஆளுங்கள் பல பல நாடுகளில் வந்து அவங்களோட கல்ச்சரை பற்றி அவங்க பேசுகிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு கல்ச்சரல் நைட்னு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அவங்கவுங்க கல்ச்சரை காமிச்சாங்க, எப்படி அவங்க செய்வாங்க. ப்ளஸ் அவங்க கூட நம்ம பேசுகிறப்ப அவங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி வந்துட்டு இந்த எக்ஸாம்லாம் ஒர்க் ஆகுது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே நம்ம போய் படிக்கலாம், இங்கே நம்ம போய் படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆர்வமும் வந்துச்சு. அது முடிஞ்சா வந்துட்டு இந்த ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப வெளி உலகில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக இருக்குது, நம்ம வந்துட்டு செஞ்சது இந்த லைனில் போடுறது இது மட்டும்தான், ஆனால் உண்மையான பார்க்க வந்து நிறையா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு இது கிடச்சிச்சு.
0: நிச்சயமாக ஆக மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தான் இந்த சைனாவுக்கான பயணம் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கின்றது. இன்னும் அடுத்தடுத்த உலக நாடுகளுக்கு நீங்கள் செல்லணும், அதுதான் ஆசை. இதை தவிர்த்து உங்களுக்கு நல்ல பேச்சாற்றலும் இருக்குது. பொதுவாக இந்த இயந்திர உலகில் கணினி யுகத்தில் இருக்கிற நபர்களை பார்த்தோம் அப்படின்னா மிக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மூளையாக இருக்கட்டும், நாடி நரம்பு எல்லாமே இந்த கோடிங்கு சிஸ்டம் ஃபார்மேட் எங்களிலேயே இருக்கும், யாருக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் இதை தாண்டி நீங்கள் முற்றிலும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மாணவராக தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. மேடை பேச்சாக இருக்கட்டும் அல்லது பொது மேடை இப்படி நிறைய போட்டிகளையும் பங்கெடுத்த அனுபவம் இருக்குது. பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைதருங்கள்.

0: எங்களுடைய அழகிய தமிழ் மகன் யார் சொல்லுங்க, யாரு சொல்லணும், யாரு
1: யாரு
0: யாரு
1: தெரியல.
0: இப்ப நமக்கு இருவரெல்லாம் இருவர், நமக்கு இருவர், நம்ம ரெண்டு பேர்ல யாரு?
1: நீங்க
0: கண்ணா அழகிய தமிழ் மகள், நீங்க அழகிய தமிழ் மகன் நீங்க தான். ஏன் தெரியுமா? அதாவது இந்த குடும்பத்தோடு சேர்ந்து, பள்ளிக்கூடத்தோடு இணைந்து, நண்பர்களோடு இணைந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி 8 வயதுல ஆரம்பித்து இன்று 16 வயது உங்களுக்கு. ரோபோட்டிக்ஸோட மட்டும் உங்களுடைய இந்த வெற்றி நின்று விடவில்லை, நீங்க நல்லா பேசுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி இது சாத்தியமானது? பொதுவாக இந்த கணினியோட, இப்ப மின்னியல் இயந்திரங்களோட இருக்கிற எல்லாருமே வந்து கைபேசியோட தான் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய வாதமா இருக்கு. மின்னியல் சாதனங்களை விட்டு தள்ளி போடுங்க, வாய் விட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க. எப்படி உங்களால இது முடிந்தது?
1: மொத்த சொன்ன மாதிரி என்னோட குடும்பத்துல என்னை எல்லாத்துலயுமே சேருங்க, எல்லாத்துலயும் சேருங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுல வந்து இந்த பேச்சு போட்டி இதெல்லாம் நான் வந்துட்டு ஆரம்பிச்சோடனே பெருசாலாம் ஆரம்பிக்கல. முதல் வந்துட்டு வகுப்புல வந்துட்டு பேசுறது, அது முடிஞ்சு பள்ளி அளவுல வந்துட்டு ஏதாவது பேச்சு போட்டி, கதை குறும் போட்டி இருக்கா, அந்த மாதிரி சேர்ந்துதான் இந்த பேச்சு திறமையும் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த இடைநிலை பள்ளிக்கு போனோன்னு இந்த பேசுறப்ப இந்த எல்லா கவலைகளுமே மறந்து போயிரும். இந்த ரோபோட்டிக்ஸ் பத்தி, இந்த கோடிங்கோட ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே இருக்காது. வாய் விட்டு நான் பேசலாம். பேசுறப்ப எனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அது நான் பேசுவேன். டிபேட்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வாதம் கொடுப்போம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பார்லிமெண்ட்லாம் வந்துட்டு கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? இப்ப எதிர்காலத்துல நாடாளுமன்றத்துல நம்ம சாய்ச்சரோட குரலை கேட்கலாம் சொல்லுங்க. ஸ்பீக்கர் ஆங்க, உங்களுக்கு தான் ஆற்றல் இருக்கு என்ன? அதுவும் பாருங்க, பொதுவாக வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் சொன்னீங்க இல்லையா, மன சோர்வு ஏற்படும் போது ஏதாவது விளையாடணும், ஏதாவது செய்யணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் பேசினாதான் எனக்கு எல்லாம் போகணும்னு சொல்லுவீங்களே, நீங்க உண்மையா ஒரு தெய்வ மகன் தான் போங்க. வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க, அது உங்களை வந்து பக்குவப்படுத்திருக்கு இல்லையா. இப்ப இந்த பேச்சாற்றல் ஒன்று உங்களுக்கு இருக்கிற இந்த மனசோர்வை மாற்றுகின்றதுன்னு சொல்றீங்க. இதன் வாயிலாக ஒரு மாணவனுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது?
1: எனக்கு வந்துட்டு பல இன்ஃபர்மேஷன் கிடைச்சி. இப்ப நம்ம வந்துட்டு டிபேட் நம்ம பேசுறோம் அப்படின்னா சும்மா நம்ம என்ன மனசுக்கு வருதோ அதெல்லாம் பேச முடியாது,
0: நம்ம பாட்டுக்கு பேசக்கூடாது, படித்து அதை மட்டும்தான் பேசணும்ல.
1: டிபேட் வந்துட்டு என்னதான் 8 நிமிஷத்துக்கு நம்ம பேசினாலும் அது வந்துட்டு ஒரு 8 நாளுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ரிசர்ச் பண்ணுவோம், இதையா நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்றோம் அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேடும். அது மாதிரி தேடுறப்ப ஒன்னும் நாலேஜ் வளரும். ஒன்னும் வந்துட்டு இந்த கரங்கான எழுதுறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த டிபேட்ல மட்டும் இல்லாம நம்ம சும்மா இந்த டிக்டாக் எல்லாம் நம்ம ஸ்வைப் பண்றப்ப இந்த டிராமா எல்லாம் பாக்கிறது விட்டு இந்த மாதிரி புது புது இது பண்ணா நம்மளுக்கும் ஃப்ரீ டைம் சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும், அறிவும் வளர்ந்த மாதிரியும் இருக்கும்.
0: இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த சிந்தனை மாற்றமே இளைஞர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றது. அது இளைஞர்களுக்கு இருக்கு. என்ன, நீங்கெல்லாம் முன் வரதில்ல, இப்ப நீங்க பினாங்கில் இருந்து இவ்வளோ தூரம் பயணம் செய்து வந்திருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி நம் இளைஞர்கள் உண்மையிலேயே நிறைய பேர் சாதனை படைத்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் கிடைக்கும் போது அவங்களையும் வெளிச்சத்துக்கு வணக்கம் என்னெல்லாம் நாங்க கொண்டு வரோம் சரியா, அதற்கு நீங்க தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிருக்கீங்க. கட்டாயம் உங்களை பின்பற்றி இவங்க எல்லாம் வருவாங்க, முன்னுக்கு வந்து முன் மாதிரியா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான், தேவையில்லாத உள்ளடக்கங்கள் நமக்கு எதுக்கு, அதை தள்ளி விட்டுட்டு நமக்கு வேண்டியதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. மிக நல்ல ஒரு பதிவு செய்திருக்கீங்க. சரி, ஏற்கனவே இந்த சந்திப்பின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களை போன்ற சக நண்பர்கள், தம்பி தங்கைகள், அண்ணன் அக்கா, உங்களை போன்ற இந்த பயணத்துல சாதிக்கணும்னா என்ன செய்யணும்னு உங்களோட சிறிய ஆலோசனை?
1: என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் நம்ம ஜாயின் பண்ணுவோம், வெற்றி தோல்வி ரெண்டாவது பக்கம். முதல் நம்ம வந்துட்டு அதுல சேர்ந்து நம்மளால என்ன முடியுமோ அதை காட்டணும். ஏன்னா வந்துட்டு நான் பார்த்த நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அவங்களால செய்ய முடியும். ஆனா என்ன பயம், அவங்கள்ட்ட பயப்படுறாங்க, நம்ம போனா தேய்ப்போமா தோப்போமா, அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நமக்கு பிடிச்சது நம்ம செய்யணும், நமக்கு எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான், ஏன்னா எல்லா மாணவர்கள் எல்லா மனிதர்களுமே அவங்களுக்கு திறமை இருக்குன்னு நான் நம்புறேன். அதுவும் இல்லாம படிப்புலயும் நம்ம வந்துட்டு நம்ம கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணணும் டைம். அது மட்டும்
0: நிச்சயமாக கல்வி, எந்த ஒரு துறை சார்ந்து நம்ம போனாலுமே கல்வியை விட்டு விடக்கூடாது. அதுவும் அடிப்படை கல்வி மிக முக்கியம். அடிப்படை கல்வியை வந்து முழுமையாக முடித்துவிட்டு துறை சார்ந்து நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சாதிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரிதான், கடவுளின் படைப்பில் ஒவ்வொருவருக்குமே ஒரு அபார ஆற்றல் திறமை இருக்கு. ஆனா என்னன்னா, சந்தர்ப்பம், வாய்ப்பு, அதற்கான ஒரு அந்த பயத்தை உடைத்து வெளியே வரலனா சாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன ஸ்ரீசரண்?
1: என்னோட வெற்றியின் ரகசியம் என்னோட குடும்பத்தாருக்குதான் அக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னை சப்போர்ட் பண்ணலன்னா இந்த

0: பார்த்து குடும்ப செல்ல குட்டி நீங்க அப்படின்னு சொல்லுது. அதே குடும்பம் கடைசி வரைக்கும் நீங்க சாதித்து சிகரம் தொடும் வரைக்கும் பக்கத்துல இருப்பாங்க. கூடவே மலேசிய மக்கள் நாங்கள் மின்னலும் உங்க கூட இருக்கும். சரியா? மகிழ்ச்சியா?
1: மகிழ்ச்சி.
0: சரி, நீங்க வந்து இந்த நேர்காணலுக்கு வருவதற்காக விண்ணப்பம் செய்து நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. முதல் அனுபவம், வானொலி அனுபவம் எப்படி இருக்கு ஸ்ரீக்கு?
1: ஆரம்பத்துல ரொம்ப நர்வஸா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அமையோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மத்தவங்க வந்துட்டு என்னை தற்பெருமையா பாத்துக்கல, ஆனா வந்துட்டு மத்தவங்க இன்னும் வளர்ந்து வரணும்னு அது எனக்கு ஆசை. சோ அது வந்துட்டு இது மூலியமா அவங்க இன்னும் வளர்ந்து வருவாங்கன்னு நான் நம்புறேன்.
0: நிச்சயமாக. அதற்காக தான் இன்று நீங்க இந்த மின்னலுடைய வரலாற்று பூர்வமான வானொலியில அந்த நீங்க அமர்ந்த அந்த நாற்காலியில நிறைய ஜாம்பவான்கள், வரலாற்று நாயகர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அங்க அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா இன்று இந்த இயற்கை உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்காக தான் அழைத்திருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு நல்ல தூர தொடக்கமாக இருக்கிறதுக்கு மின்னலுடைய அன்பான வாழ்த்து. சரியா?
1: சரிக்கா, ரொம்ப நன்றி.
0: வேற ஏதேனும் சொல்ல ஆசைப்படுறீங்களா?
1: நிறைவாக எல்லாரும் வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. கடவுளை மதிங்க, குடும்பத்தாரங்களை மதிங்க, ஆசிரியர்களை மதிங்க, படிப்புல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க.
0: அவ்வளவுதான். மேற்கொண்டு ஸ்ரீசரண் மாரிமுத்து அவருக்கு உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் தெரிவிக்க நினைத்தால் இன்னும் சிறிது நேரத்தில் காணொலியை பதிவு செய்யறோம், வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்த்தை அங்கே நீங்க பதிவு செய்யலாம். இன்னும் சந்திக்கலாம்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
1: எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு மூன்று நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும், அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லுவேன்.

0: 2027 வரவு செலவு திட்டம் உதவி பெறுவோரை பரிந்துரைக்க சிறு வியாபாரிகளுக்கு வாய்ப்பு. 2026 மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி 50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும். வணக்கம், சல மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள சிறு வியாபாரிகளுக்கு உதவி பெறுவோருக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தில் சிறு வியாபாரிகளுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் அரசாங்க திட்டத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே உதவி தேவைப்படும் மற்றும் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் திறன் கொண்ட சிறு வியாபாரிகளுக்கு உதவி சென்றடைவதை உறுதி செய்வதற்கு இந்த பரிந்துரை மிகவும் முக்கியம் என்று நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். சிறு வியாபாரிகள் நடத்தும் சில கடைகள் ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதோடு உள்ளூர் சமூகத்தினருக்கு வருமானம் ஈட்டவும் உதவுவதாக அவர் கூறினார். இதனிடையே டத்துஸ்ரீ அன்வார் நாட்டின் மூத்த திரைப்பட கலைஞர் தான்சி எல் கிருஷ்ணனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சுமார் 60 ஆண்டுகளாக அவர் கலை உலகிற்கு, குறிப்பாக மலாய் திரைப்படத்துறைக்கு பெரும் பங்களிப்பை ஆற்றியுள்ள நிலையில் அவரது மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு என்று பிரதமர் கூறினார். இந்த சவால்மிக்க சூழ்நிலையை அவரது குடும்ப உறுப்பினர்கள் மனத்திடத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். சமூகத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்ற பெண்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க முன்வர வேண்டும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரே தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு தொலைநோக்கு பார்வையையும் தெளிவான திசையையும் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தலைமைத்துவம் வெறும் அரசியல் அல்லது பதவியை வகிப்பது மட்டுமன்று, மாறாக அது சமூகத்திற்கு உதவுவதையும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதையும் உள்ளடக்கியது என்று அவர் கூறினார். எதிர்கொள்வதில் விவேகத்துடனும் சிக்கல்களை தீர்க்கும் போது நிதானத்துடனும் இருக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். 2026 மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி மிஹாஸ் 50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் சரியான தடத்தில் உள்ளதாக மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மார்ச்சேட் தெரிவித்துள்ளது. அந்த கண்காட்சிக்கு நேற்று வரை 30,000 மேற்பட்டோர் வருகை புரிந்துள்ளனர். இதுவரை நடைபெற்ற மிஹாஸ் கண்காட்சியிலேயே பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான எண்ணிக்கையாக அது உள்ளது. அக்கண்காட்சி சரியான தடத்தில் உள்ளது அதற்கு சான்று பகர்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலாங்கூரின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் நலனுக்கு மாநில அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்று மந்திரிபசார் டத்துஸ்ரீ அம்ருடன்சாரி தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் தனது பொருளாதாரத்தை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்ப்பதை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். அதேவேளையில் அந்த மேம்பாட்டின் பலன்கள் மக்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுவதை உறுதி செய்வதில் சிலாங்கூர் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் என்றார் அவர். 2026 ஆகஸ்ட் சான்றளிக்கப்பட்ட மற்றும் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள கூடுதல் வாக்காளர் பதிவு பட்டியலை அக்டோபர் 24 நாள் வரை சரிபார்த்துக் கொள்ளலாம். ஆகஸ்ட் 1 நாள் தொடங்கி 31 வரை 18 வயதிற்கு மேற்பட்ட 43,309 இளையோர் இயல்பாகவே வாக்காளர்களாக பதிவு பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR செயலாளர் டத்தோ கைரூல் ஷரில் இட்ரோஸ் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய வாக்காளர்கள் SPR அகப்பக்கங்களிலும் மை SPR சேமா செயலி வாயிலாகவும் தங்களின் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். இன்று காலை நிலவரப்படி சரவாசரியானில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்ததாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை முறை APIAMS தெரிவித்துள்ளது. அங்கு காற்று மாசு குறியீடு IPO 155 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மலாக்கா, ஜோஹர், பினாங்கில் காற்று மாசு குறியீடு மிதமான அளவிலும் கிளாந்தான், கடா, திரங்கோனுவின் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர் ஆன் சுகர்,
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் ஸீ ஜின்பிங் உட்பட இதர அரசு விருந்தினர்களை தனது புதிய மாபெரும் மண்டபத்தின் கட்டுமான பகுதியை சுற்றி பார்க்க அழைத்து சென்றுள்ளார். இரவு விருந்து உபசரிப்பின் போது $400 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்படும் அந்த அரங்கினை விருந்தினர்களுக்கு காட்ட விருப்பம் கொண்டுள்ளதாக டிரம்ப் திடீரென அறிவித்தார். இன்னும் ஓராண்டில் அதன் நிர்மாணிப்பு பணி நிறைவடைந்துவிடும் என அவர் சொன்னார். வெள்ளை மாளிகையில் விருந்து உபசரிப்பு நடத்தப்பட்ட கிழக்கு அறைக்கு வெளியே சற்று தூரத்தில் அந்த கட்டுமானத்தை பார்க்க இயலும் என த நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. 4வது தவணையாக அதிபர் பதவியை ஏற்க தேர்தலில் போட்டியிடும் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா தேர்தலுக்கு சில நாள்களுக்கு முன் பல கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திய $1 பில்லியன் மதிப்பிலான இணைய விளையாட்டு பந்தய தளங்களுக்கு தடை விதித்துள்ளார். அண்மைய ஆண்டுகளில் அந்நாட்டில் சூதாட்டம் பெருமளவில் பெருகி பலரையும் கடலில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு நோய் என்று லூலாவால் விமர்சிக்கப்பட்ட இத்துறையை எதிர்ப்பதில் வாக்காளர்கள் உறுதியாக உள்ளனர் என்பதை கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இனி பிரேசில் பந்தய தளங்களில் பணத்தை முதலீடு செய்ய இயலாது என நிதியமைச்சர் டரியோ டுரோகென் லூலாவுடன் இணைந்து அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். ஹெதன்ஸின் வரலாற்று சிறப்புமிக்க பலாக்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தை தொடர்ந்து கட்டடம் இடிந்து விழுந்ததில் 4 சுற்றுப்பயணிகள் உட்பட 6 காணாமல் போனதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் எரிவாயு கசிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுவதாக அந்நகர மேயர் ஹாரிஸ் டவுகாஸ் தெரிவித்தார். இது மிகவும் மோசமான சம்பவமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கைகளில் 30 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகம் முழுவதும் சுமார் 2.8 மில்லியன் வால்ஸ்வேகன் உட்பட ஆடி வாகனங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியம் உள்ளதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த கார்களின் ஸ்டேரிங் அமைப்பு செயலிழக்க காரணமாகக்கூடிய ஒரு குறைபாடு இருக்கலாம் என ஜெர்மனிய வாகன போக்குவரத்து செயலாக்க தரப்பு கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் அந்நாட்டின் டி ஆன்லைன் மின் செய்தி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2013 செப்டம்பர் 24 தொடங்கி 2024 ஜூலை முதலாம் நாள் வரை வெளியிடப்பட்ட டிகுவான், ட்வரன், கால்ஃபரியன், கேடி உட்பட கால்ஃப் ரக வால்ஸ்வேகன் கார்களும் 2017 அக்டோபர் 31 தொடங்கி 2024 மே 23 வரை வெளியிடப்பட்ட ஆடி Q3 வாகனங்களும் இப்பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளன. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அந்நாட்டின் அதிவேக ஓட்ட வீரர் முகமது அசீம் முகமது ஃபாமியின் எண்ணம் ஈடேறவில்லை. காயத்தின் காரணமாக அந்த 22 விளையாட்டாளர் 14.65 8வது இடத்தில் போட்டியை நிறைவு செய்தார். இந்நிலையில் தாய்லாந்தின் பொரிபோல் போன்சன் ஆசியானின் அதிவேக ஓட்டக்காரர் என்ற நிலையை வலுப்படுத்தி தங்கப்பதக்கம் வென்றார். 9.9 போட்டியை நிறைவு செய்தார். இதனிடையே மகளிர் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியின் இறுதி சுற்றுக்கு தேர்வாகாதது வருத்தம் அளிப்பதாக நாட்டின் வீராங்கனை ஷெரன் சாம்சன் வலாபாய் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆசிய போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இவர் 3வது சுற்று ஓட்டத்தை 54.03 4வது நிலையில் நிறைவு செய்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை தவறவிட்டார். இந்த தோல்வி கவலை அளித்தாலும் மனம் தளரப்போவதில்லை என ஷெரன் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் உதவி பெறுவோரை பரிந்துரைக்க சிறு வியாபாரிகளுக்கு வாய்ப்பு. 2026 மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி 50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல். ஆமாங்க, இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா உங்களுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமைகள்ல மாணவர்களுடைய இந்த சாதனை பயணங்களை கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றது ஹலோ மின்னல். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் சுங்காயிரங்காம் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவர். இவருடைய சாதனையானது ஐகான் பிச்சாரா அப்படின்னு நீங்க வந்து சமூக வலைதளங்களில் நிறைய காணொலிகளை பார்த்திருப்பீங்க. இந்த ஐகான் பிச்சாரா, அதாவது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன் வழங்கிய ஐகான் பிச்சாராவின் சாம்பியன், முதல் நிலையில் வெற்றி பெற்றிருக்கின்றார். நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில இவர் தேர்வாகி முதல் நிலையில் வெற்றி பெற்றிருக்காருனா மற்ற மாணவர்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்னா அதுக்கு பெரிய ரகசியம் இருக்கு இல்லையா, அதைதான் கேட்க போறோம். அவருடைய பெயரை வந்து அவரே சொல்லுவாரு. உங்க பெயர் சொல்லுங்க கேட்போம்.
2: என் பெயர் ஹெசாயல் அமாரிஸ் பிரான்சிஸ் சேவியர்.
0: இன்னும் கண்ணா இவ்வளவு நீளமா இருக்கு. ஹெசாயல் அமாரிஸ்
2: பிரான்சிஸ் சேவியர்.
0: பிரான்சிஸ் சேவியர், இதுல எது அப்பா பெயர், எது உங்களுடைய பெயர்?
2: என் பெயர் ஹெசாயல் அமாரிஸ், அப்பாவோட பெயரு பிரான்சிஸ் சேவியர்.
0: அடா, ஹெசாயல் அமாரிஸ் எல்லாம் இரட்டை பெயர் பிடிக்குமா?
2: தெரியல, அப்பா பேர் வச்சு விட்டாரு.
0: கேக்கலையா அப்பா கிட்ட, ஏன்பா ஒரு வாரத்துல வைக்கலாமா அழைக்கிற மாதிரி? பக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட பாத்தீங்களா இல்லையா, பாத்தீங்களா? அத பாக்குறப்ப உங்களுக்கு கஷ்டமா இல்ல? கோபம் வரும் இல்ல வருமா? அப்ப நான் தப்பா சொல்லலாமா?
2: கொஞ்சம் தப்பா சொல்ல
0: வேணாம் வேணாம், எதுக்கு வம்பு காலையிலேயே நம்மளுக்கு? சரியா, சரி, சுருக்கமா செல்லமா எப்படி அழைக்கிறது சொல்லுங்க. எனக்கு வாயில வர்ற மாதிரி சொல்லணும். உங்களை எப்படி கூப்பிடுறது நாங்க? இப்ப
2: நிறைய வாய்ப்புகள் நிறைந்தது. அதாவது என் வகுப்பறையில் நான் படிக்கும் போது நான் என் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டேன். பேச்சாற்றலை, மொழியாற்றலை இன்னும் மெருகூட்டினேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிந்து கொண்டேன். அதாவது முக்கியமாக என் வகுப்பறையில் ஓய்வு நேரங்களில் நான் வாசிப்பேன். வாசிப்பதை எப்பொழுதும் நான் கடைபிடிப்பேன்.
0: அதாவது உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. நல்ல தமிழ், அதாவது மொழி சிதைவு ஏற்படாமல் பேசணும்னு நீங்க 6ஆம் ஆண்டுல நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த எண்ணம். இது நீங்க இடைநிலை பள்ளிக்கு சென்ற உடனும் இருக்கணும். முடியுமா?
2: நன்றி, முடியும்க்கா,
0: முடியும், மாறக்கூடாது. இன்னும் பெயர் மட்டும்தான் கொஞ்சம் அக்காவுக்கு கடினமா இருக்கு. நானும் இதை சுருக்கலான்னு பாக்குறேன், முடியல. ஏற்கனவே அது சுருக்கமா தான் இருக்கு இல்லையா? அப்பப்போ அக்காக்கு உங்களுடைய பெயர் நினைவுபடுத்தணும். முடியுமா?
2: முடியும்.
0: சரி, இந்த புகை மூட்ட காலகட்டத்துல வந்து பள்ளிக்கூட வெளிப்புற நடவடிக்கைகள்லாம் இல்லல்ல, இப்ப நீங்க விளையாடலாம் முடியாது, இதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? வேற என்ன உட்புகிறதுல வகுப்பறையில வேற என்ன விளையாட்டுகள்லாம் நீங்க விளையாடுவீங்க இந்த மாதிரி நேரங்கள்ல?
2: என் ஆசிரியர் பிஜே ஆசிரியர், அதாவது சொல்ல போனா உடற்பயிற்சி ஆசிரியர், அவங்க வந்து கிளாஸ்லயே பல நடவடிக்கை எடுப்பாங்க. கிளாஸ்லயே நல கல்வி சம்பந்தமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க.
0: என்ன மாதிரியான விளையாட்டு? உதாரணம், என்ன மாதிரி நடவடிக்கைகள் வகுப்பறை?
2: நாயக் தூரோன் பங்கு, சிட்டா புஷப் அந்த மாதிரி செய்வோம்.
0: நாயே துரோன் பங்கு, அப்ப மேல ஏறி கீழே இறங்கி அந்த மாதிரி, அவ்வளவு ஒரு மாதிரி உற்சாகமா இருக்கும் தானே? வேற என்ன இருக்கும் வித்தியாசமா?
2: நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நல்ல கல்வி சம்பந்தமான, உடற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க.
0: சரி, உங்ககிட்ட தான் கேட்கணும் ஹிசாயல், அதாவது இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்திலயும் மன சோர்வு, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே, இது இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, இருக்கா உண்மையிலேயே மாணவர்களுக்கு?
2: இருக்கு.
0: ஏன்?
2: ஏனென்றால் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு ஓய்வு நேரம் ஒன்று இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்கள். கொஞ்ச நேரமாச்சும் எடுத்து வாசிக்கணும் மாணவர்கள். வாசிப்பு ஒரு ஓய்வு நேரத்தின் பழக்கமாக இருக்க வேண்டும். ஓய்வு நேரத்துல நம்ம வாசிச்சா அறிவையும் பெருக்கலாம், ஓய்வு நேரத்தையும் நல்ல வழியில் செலவழித்த மாதிரி இருக்கும்.
0: அதாவது அப்படியும் பதில சொல்லிட்டு இப்படியும் சமாளிச்சிட்டீங்க தானே, அதாவது மாணவர்களுக்கு ஓய்வு இல்லை, வருக்குடைய மாணவர்கள் எல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீங்கன்னு கேட்டா, இந்த வகுப்பு அந்த வகுப்பு எல்லா வகுப்பும் மொத்தமா இருக்கு. அப்ப எப்போதான் நீங்க எல்லாம் ஓய்வு எடுப்பீங்க? இருக்கா ஓய்வு நேரம் உங்களுக்கு?
2: இருக்கு
0: இருக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மற்ற சக மாணவர்களுக்கு இல்ல. ஆக அந்த மனசோர்வு இல்லாம இருக்கிறதுக்கு வாசிக்கும் பழக்கம் அவசியம்னு சொல்லிருக்கீங்க, அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம். சரியா? சரி, இப்போ நம்ம நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்ல போறோம். ஐகான் பிச்சாராவில் நீங்க சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. இந்த பயணம் எப்படி இருந்தது எஸ்ஐஎல், அதை பற்றி சொல்லுங்க.
2: இந்த பயணம் ரொம்ப கடினமாக இருந்தது. இந்த பயணத்தில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். முதலாவதாக நான் ஐகான் பிச்சாரா பத்தி கேள்விப்பட்ட போது எனக்கு மனசுல தோணுச்சு, இது ஒரு நல்ல வாய்ப்பு, என் தன்னம்பிக்கையும் புது அனுபவத்தை பெறவும் ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஐகான் பிச்சாரா பயணத்தில் நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு இந்த மலாய் மொழியில் பேச எப்படி எப்படி ஆசை வந்துச்சுன்னா, இதற்கு முன்னாடி என் அண்ணன் பிடாத்தோ போட்டியில் இதுக்கு முன்னாடி கலந்து கொண்டார். அவர் வந்து மாவட்ட அளவிலும் அதற்கடுத்த
0: தேசிய அளவில் மாநில அளவிலும்
2: மாநில அளவிலும் போய் ஒன்றாம் நிலையில் ஜெயிச்சிருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் எனக்கும்
0: அந்த
2: மலாய் மொழியில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. இதற்கு முன்னாடி நான் திருக்குறள், ஆங்கில மொழியில் கதை கூறுவது ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டேன். ஆகவே மலாய் மொழியில் சாதிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இதில் தான் ஐகான் பிச்சாராவில் நான் வெற்றி பெற்றேன்.
0: ஆக மலாய் மொழியில சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கை தான் உங்களை இன்று ஒரு சாம்பியனாக உருவாக்கி இருக்கின்றது. அண்ணன் தம்பிகள் ஒரு வீட்டில் இருக்கும் போது வழக்கமாக அரும்பின் குறும்புகளா இருப்பாங்க, ஆனா அண்ணனிடம் இருந்து இந்த ஒரு நல்ல ஒரு குணத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு பாருங்க, வெற்றியும் பெற்றிருக்கீங்க இல்லையா. அண்ணன் என்ன சொன்னாரு?
2: வாழ்த்துகள் சொன்னாரு.
0: வாழ்த்து சொன்னாரு. அண்ணன் பெயர் என்ன?
2: ஹெசிகா ஜெர்விஸ்.
0: எல்லாமே நல்ல மனநம் செய்யக்கூடிய பெயராவே வைத்திருக்காங்கல்ல இல்லையா? வீட்டுல வேற யாரு இருக்கா? அண்ணன் இருக்காரு, நீங்க இருக்கீங்க.
2: தங்கச்சி.
0: தங்கச்சி பெயர் என்ன?
2: ஹானா.
0: ஹானாப்பா, நல்ல வேலை ஹானான்னு வச்சிருக்கீங்க. ஹானா நல்ல பெயரா இருக்கு, சுருக்கமா இருக்குல்ல, ரத்தின சுருக்கமா. சரி பரவாயில்ல, ஒரு நல்ல பெயர்களுக்காக பயிற்சி எடுக்கணும் தானே இல்லையா? சரி, மலாய் மொழியில பேசணும் அப்படின்ற ஒரு ஆற்றல் வளர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் போட்டியில பங்கெடுத்திருக்கீங்க. உண்மையிலே பாராட்டணும். ஏன் தெரியுங்களா, ஒரு மாணவருக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு குறையா இருக்கு, எனக்கு அது பலவீனம்னா அவங்க அதை முயற்சிக்க மாட்டாங்க. தனக்கு எது வருமோ எது பலமோ அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவாங்க. ஆனா தன்னுடைய பலவீனத்தை பலமா மாற்றி வெற்றி பெற்றிருக்கீங்கல்ல, பெரிய ஒரு சாதனை தான். எந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்தீங்க? யார் உதவி செய்தா? எத்தனை நாட்கள் பயிற்சி எடுத்தீங்க?
2: கிட்டத்தட்ட 2-3 மாதம் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடியும் ஒரு பிடாத்த போட்டியில் நான் கலந்து கொண்டேன், அது மாவட்ட அளவு. அதில் வந்து 5ஆம் நிலையில் வெற்றி பெற்றேன். அதற்கு பிறகு கட்டுரை பாசமலாய்வில் கட்டுரை எழுதும் போட்டிக்கு போனேன். அதில் அது வந்து மாநில அளவு, அதில் 1ஆம் நிலையில் வெற்றி பெற்றேன். இதை நான் 3 மாதத்திற்கு நினைக்கிறேன் பயிற்சி செய்தேன். என் அப்பா அம்மாவும் என் ஆசிரியரும் இதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதாவது நான் பல BM கட்டுரை பாசமலாய்வில் பல கட்டுரைகளை மனப்பாடம் செய்து, அதாவது மனப்பாடம் செய்யறது மட்டும் இல்லை, ஏனென்றால் மனப்பாடம் செய்யும் பொழுது அதை மட்டும்தான் பேச வரும்.
0: ஆமா,
2: திடீர்னு ஸ்டக் ஆயிட்டா எங்க விட்டோம் எங்க பிடிச்சோன்னு தெரியாது.
0: புரிந்து கொள்ளணும்ல,
2: புரிந்து கொள்ளணும். அதுக்குதான் நான் கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்வேன்.
0: அதுதான் சரியான குறிப்பும் கூட, சரியான முறையும் கூட. இப்ப மனநம் செய்யக்கூடிய மாணவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வரிய விட்டுட்டாங்கன்னா அங்கே நின்றுவாங்க, ஏன்னா அவங்க மனநம் செய்திருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கருத்துக்களை அடுக்கி அதை மனநம் செய்து புரிந்து கொண்டால் விட்ட இடத்துல பிடிச்சிருவீங்களே. இப்ப புரியுது நீங்க ஏன் சாம்பியன் ஆயிருக்கீங்கன்னு. சரி, அது ஒரு குறிப்பு. அடுத்ததா வேற என்ன செய்யுங்க?
2: வாசிப்பு.
0: வாசிப்பு,
2: நிறைய BM சம்பந்தமான கதைகளை வாசிப்பேன். இதனால் வந்து எனக்கு நிறைய பரிபாசா கோசா கதாலாம்
0: வளர்த்துக்கிறேன். பரிபாசலாம் எங்க? ஒரு பரிபாசம் சொல்லுங்க கேப்போம்.
2: அப்பா
0: வேற ஏதாவது கொஞ்சம் எங்களுக்காக பேச முடியுமா? நினைவு இருக்கா ஒரு இரு வார்த்தைகள்
2: பேச்சு? சலாம் பிரபாடி ஒன், சலாம் மலேசியா மடானி. Kalungan terima kasih buat Tuan Pengurusi Barisan Juri seterusnya sidang hadirin yang dihormati. Dengarkanlah maudhui pidato saya. Tajuk spontan saya pada hari ini ialah cara-cara menjaga kesihatan. Kesihatan merupakan elemen penting dalam kehidupan kita. Oleh itu, kita haruslah menjaga kesihatan kita. Kupasan pertama, kita haruslah makan makanan yang seimbang. Sebagai contoh, kita haruslah mengurangkan makanan yang bergula dan berlemak. Menurut laporan Kementerian Pendidikan Malaysia, telah menyatakan hampir 30% remaja di Malaysia mengalami masalah berat badan berlebihan. Oleh itu, kita haruslah mengurangkan makanan yang berlemak dan bergula untuk mengelakkan situasi seperti ini.
0: Terima kasih. Agar நீங்கள் இன்னமும் அந்த மேடையில் பேசும்போது அந்த எப்படி பேசுங்களோ அந்த ஆற்றலோடு அந்த ஏற்ற இறக்கத்தோடு வார்த்தைகளை மிக தள்ள தெளிவாக உச்சரித்து நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா. இந்த ஒரு முறை, இந்த ஒரு பாணி, பொதுவாக ஒரு மொழி நம்ம பேசும்போது அதோடைய சொல் உச்சரிப்பு மிக சரியாக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து ஒரு தமிழ் மாணவர் பேசுகிறாங்க, ஒரு சீன மொழி பேசக்கூடிய பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மொழி உச்சரிப்பை யார் உங்களுக்கு சரிப்படுத்தினா அதை நீங்கள் எப்படி மேம்படுத்துறீங்க?
2: இதற்கு முக்கிய காரணம் என் அண்ணனும் என் ஆசிரியரும். அவங்க வந்து எப்பொழுதும் என்னை வந்து எப்படி சொல்றது, ட்ரெயின் பண்றது,
0: பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க.
2: அது மட்டும் இல்லாமல் என் குரல் வளத்தையும் சரிப்படுத்துவாங்க.
0: அந்த பயிற்சி தான் ஆக அடிப்படையில நீங்க மலாய் மொழியில பிரபாசனா இருக்கட்டும் அல்லது ஆங்கில மொழி பப்ளிக் ஸ்பீக்கிங், நீங்க எங்க பேசினாலுமே வந்து பயிற்சி முயற்சி இது இரண்டுமே இருந்தா நம்ம ஹெசையல் மாதிரி சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இது ஹலோ மின்னல்.

0: இந்த பாடல் நம்முடைய ஹெசாயல் அமரிஸ் சரியா சொன்னா?
1: சரி.
0: ஓ, சொல்றப்ப மட்டும் பயம் அப்படி வருது. ஏன்னா சரியா சொல்லணும் அக்கா, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு தானே? ஏன்னா அக்கா கஷ்டப்படுறதுனால. சரி, ஹெசாயல் அமரிஸ் அவருக்காக தான் அந்த பாடல். அவருடைய முயற்சி, இந்த போட்டியில ஏன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுதான் அவர்கிட்ட எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக செல்லங்களா நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், இந்த ஒரு போட்டிக்கு கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம் அக்கா அப்படின்னீங்கன்னா, பயப்படவே கூடாதுன்றதுக்கு இங்க அண்ணன் அறிவிப்பாரில ஒரு கோப்பையோட வெற்றியோட அமர்ந்திருந்து அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக நீங்களுமே ஹெசாயல் மாதிரி முன் வந்து போட்டிகள்ல கலந்து சவாலை எடுத்து வெற்றி பெறணும் வெறுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, தொடர்ந்து இந்த பேச்சு போட்டியை தாண்டி விளையாட்டு, தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லும் போது செயல் என்ன தற்காப்பு கலை கற்றுக்கொண்டு வரீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: நான் வந்து கராத்தே தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு வருகிறேன். முதலில் வந்து எனக்கு கராத்தேனா தற்காப்பு கலைனா ரொம்ப பயம், ஏன்னா போட்டிலாம் வரும்போது சண்டை போடணும், அது மட்டும் இல்லாம நிறைய கோப்பைகளை வென்றணும் என் அப்பாவோட அம்மாவோட ஆசை. அதை தொடர்ந்து என் அப்பா அம்மா தான் என்னோட எனக்கு ஊக்குவித்தார்கள், கராத்தேக்கு போ, சாதிக்கணும், கராத்தேலயும் ஒரு விளையாட்டுலயும் சாதிக்கணும்னு அப்பா அம்மா சொன்னாங்க. அதனால் போனேன். போக போக நான் வந்து பயத்தை நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டேன்.
0: அதுதான் உங்களுடைய ஒரு சிறப்பு குணாதிசயம், சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு ஒரு கேள்விய அது வெற்றியா மாத்துறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். பயம் தேவையில்ல, முயற்சி பண்ணலாம், கிடைத்தால் வெற்றி, இல்லைனா தோல்வி. தோல்வியை கொண்டு அடுத்த கட்ட நம்ம முயன்று கொண்டே போகலாம், ஆனா நீங்க வந்து முயற்சிக்கிறது எல்லாம் உங்களுக்கு வெற்றியா அமையுது. வெற்றி மகனாவே நீங்க இருக்கீங்க. சரி, என்ன பட்டை பெல்ட் வைத்திருக்கீங்க, என்ன வண்ணம்?
1: கருப்பு.
0: கருப்பு. அப்ப நான் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க.
1: இல்ல,
0: பேசலாமா? நீங்க அமைதியா இருக்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சேன். அதாவது சாது மிரண்டால் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்ல, தெரியுமா? இந்த சாதுவா இருக்கிறவங்களும் நம்ப கூடாது, தெரியுமா இல்லையா?
1: தெரியும்.
0: ஏன் நம்ப கூடாது? அவங்க வந்து நிறைய கண்காணிப்பாங்க, ஒப்சர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நல்லா கண்காணிப்பாங்க, படிப்பாங்க, அவங்க கிட்ட அபார ஆற்றல் இருக்கும், வெளிக்காட்ட மாட்டாங்க அப்படி நான் நல்ல விதமா சொன்னேன். இப்படி அக்காவை மாட்டி விடுறது ஒரு முடிவோட தானே கிளம்பி வந்திருக்கீங்க இல்ல? சாது மிரண்டால் அப்படின்னா, சாதுவா இருக்கிறவங்க கிட்ட அடிப்படையில நிறைய திறமைகள் இருக்கும். அதை நம்ம பார்த்து இப்ப உங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே சாதுவா இருக்கீங்க நீங்க. ஆனா பாருங்க, நீங்க பேசும் போது உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்கு. நீங்க தற்காப்பு கலையில கருப்பு வண்ணத்துல அந்த பட்டையை வைத்திருக்கீங்க, பிளாக் பெல்ட் வைத்திருக்கீங்க. சரி, இந்த கராத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து எப்பவுமே நம்ம எதிரணி கூட வந்து மோதுவோம், அப்பதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தருணங்கள்ல உங்க வெற்றியை நீங்க எப்படி உங்களோட வயதுல தக்க வைத்துக் கொள்வீங்க? கண்டிப்பா அடி வாங்கணும், வாங்கின அடியை திரும்பி கொடுக்கணும்ல. நீங்க அதிகமா வாங்குவீங்களா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்க. வாங்க மாட்டீங்க.
1: மூன்றாம் ஆண்டில் நான் வந்து சில்வர் மெடல் எடுத்தேன். நான்காம் ஆண்டில் வந்து கோல்டு, ஐந்தாம் ஆண்டில் வந்து கோல்டு, ஆறாம் ஆண்டி இந்த வருஷம் கூட வந்து கோல்டு
0: தான் எடுத்திருங்க. எல்லாம் தங்கமா தான் எடுத்திருக்கீங்க. அப்ப அதுலயே தெரியுது நீங்க வாங்குறது இல்ல, கொடுக்கறது தான் அதிகம். ஏன் அடி வாங்க மாட்டீங்க? ஏன்
1: அது எதிரணி வந்து, நான் வந்து அதாவது கராத்தேயில் வந்து கராத்தே தற்காப்பு கலையில் வந்து முதலில் நாம் பயம் காட்டக்கூடாது. நாம் வந்து எதிரணையைதான் பயமுறுத்தணும். நம்புக்குள்ள இருக்கிற பயம் காட்டக்கூடாது, ஏன்னா எதிரணிக்குள்ளேயும் பயம் இருக்கு. அதனால நான் என் பயத்தை காட்ட மாட்டேன், எதிரணிக்கு தான் பயம்
0: ஊட்டுவேன். உங்களை பார்த்தாலும் தெரியுது பயம் இருக்க இல்லையானு கூட எனக்கே யூகிக்க முடியல. அதே மாதிரி ஆங்கிலத்துல ஒரு ரியாக்ஷன் சொல்லுவாங்களே, முகபாவனை வந்து வந்தப்ப எப்படி இருக்கோ அப்படியேதான் இருக்கு. ஆக செயலுக்கு வந்து பயம் இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது நீங்க வாய் விட்டு சொன்னா மட்டும்தான் புரியுது. அது ஒரு நல்ல யுக்தியும் கூட தானே. நம்ம உள்ளுக்கு எப்படி வேணாலும் பயப்படலாம், ஆனா அது வெளியே காட்டலாமா? அது நம்முடைய பலவீனமா ஆகிரும். ஆக இதையெல்லாம் பயன்படுத்தி தான் நீங்க வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்ப கராத்தில அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு திட்டமிட்டீங்க? எதிர்காலத்துல நீங்க ஒரு பயிற்சியாளர் ஆகணுமா, இல்ல நம்ம மலேசிய தேசிய கராத்தே அணியில இணையற எண்ணம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? அப்ப நம்மளுடைய இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷாம்லா ராணி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, தங்க பதக்கத்தோட மிளிர்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்க்கும் போது என்ன நினைப்பீங்க?
1: நாமும் அந்த மாதிரி வர வேண்டும் என்று
0: நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரியா, அடுத்ததாக நீங்க சொல்லிருக்கீங்க வாசிக்கும் பழக்கம். மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் வாசிக்கும் பழக்கம் அவசியமானது. நம்முடைய பிரதமர் கூட சொல்லியிருக்காரு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய சிறந்த நண்பன் யாருன்னா புத்தகம் தான் சொல்லியிருக்காரு. உங்க வாழ்நாள்ல இது வரைக்கும் எத்தனை புத்தகங்களை ஒட்டு மொத்தமா வாசித்து முடிச்சிருக்கீங்க?
1: 7000க்கும் மேலே.
0: 7000க்கு மேலையா? நான் இங்க இருந்து கிளம்பலான் இருக்கேன். 7000க்கு மேல எப்படிதான் முடிச்சீங்க? என்னென்ன புத்தகம் வாசிச்சீங்க?
1: ஆங்கிலத்தில் தான் நிறைய வாசிச்சு.
0: அல்ல பரவாயில்ல, அது எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல. 7000க்கு மேலயா?
1: 7000க்கு.
0: வயசு என்ன? 12 வயதுல 7000க்கு மேல. இப்ப எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? தெரியுமா இல்லையா?
1: தெரியல.
0: ஒரு முடிவடைந்தானே கிளம்பி வந்திருக்கீங்க, அவ்வளவு படிக்கலையா அக்கா? ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன சொல்லுங்க?
1: போனது எனக்கு எதிர்கால லட்சியத்தையும் உதவ வேண்டும் என்பதற்காக தான். ஐகான் பிச்சாராவில் நான் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயம் என் எதிர்கால லட்சியத்திற்கு தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் தொடர்பு, அதாவது எப்படி சொல்றது தமிழ்ல,
0: நெட்வொர்க்கிங்,
1: தொடர்பு,
0: மற்றவர்களும் எப்படி தொடர்பு கொள்றது அந்த மாதிரி. சரியா? ஏன் அது ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுக்கலையா உங்களுக்கு? வார்த்தை இல்லையா? சரி, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக உங்களை வந்து ஒரு மருத்துவராக கொண்டு வரணுன்ற ஒரு ஆவலை ஏற்படுத்தி இருக்கு. ஆக எதிர்கால டாக்டர் ஹெசேல் எமரிஸ். சரியா? டாக்டர் ஹெசேல் அழைக்கும் போது எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு தானே? சொல்லுங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா?
1: பரவாயில்ல, கைசாயில் இருக்கும்.
0: இந்த தன்னடக்க தான் பிடிச்சிருக்கு. சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்முடைய தம்பி தங்கச்சிங்களுக்கு நிறைவா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: அதாவது என் தலைமை ஆசிரியர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் எப்போதும் சொல்வார், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்வார். எப்பொழுதும் மாணவர்களை ஊக்குவிப்பார். முயற்சி தொடர்ச்சி, அது விடாமுயற்சியா? அதாவது தொடர்ச்சியாவே முயற்சி செஞ்சிருக்கணும். தோல்வி அடையும் போது விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதான் சொல்வாரு.
0: நல்ல, மிக நல்ல வாசகத்தை மாணவர்களுடைய மனதில் பதித்திருக்க. அவருடைய பெயர் என்ன?
1: விஷ்ணு நோக்கராஜு அவர்.
0: ஐயா விஷ்ணு அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்க மென்மேலும் வாழ்வில் உயர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: சரி, இதற்கு பிறகு செல்லுங்களா, கடந்த வாரத்துல வந்து நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா, மாணவ செல்வங்களுக்காக ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி வழங்கியிருந்தோம். எப்படி மேடையேறி நல்ல திறன்பட பேசுறது அப்படின்னு கின்றரா தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சிகளை ஒரு சிறிய காலகட்டத்தில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இணைந்திருங்கள். இது ஹலோ மின்னல்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமான அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தமிழ் பள்ளி நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: சிறச்சிலங்களா, உங்ககிட்ட நாங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் இல்லையா, உங்களை போன்ற பள்ளிக்கூட மாணவர்கள் இங்க மின்னலுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு அரை நாள் அவங்களுக்காக சிறப்பு பட்டறைய நாங்க கொடுத்திருந்தோம். அதாவது எப்படி மேடை ஏறி தைரியமா பேசுறது, ஒருவேளை தவறு செய்துட்டா அதுல இருந்து எப்படி மீண்டு வரது, சாதனை படைக்கிறது, அவங்களுடைய முக பாவனை அப்படின்னு பல குறிப்புகளோட நாங்களும் செய்திருந்தோம். சரி, இந்த பயிற்சிக்கு பிறகு உண்மையிலேயே அது சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன நல்ல பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்குன்னு நாங்க சொல்றதை விட அவங்க சொல்றத நீங்களே கேளுங்க.
2: என் பேர் கவினேஷ், லாடாங்கின்றால ஆறாம் ஆண்டு படிக்கிறேன். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில வந்து பேச்சு திறன் எப்படி வளர்க்கறது, மேடையில பேசினா வந்து எப்படி பயம் இல்லாம தன்னம்பிக்கையோட தைரியமா பேசணும், கீழே பார்க்க கூடாது, நம்ம ஆடியன்ஸை பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் இதுக்கப்புறம் மேடையில பேரி பேசினேன்னா நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டு அதேமாரி செய்வது. நன்றி.
3: என் பேர் வந்து நிதேஷ். நாளைய குரல் என்னும் நிகழ்ச்சியில எங்களுக்கு நிறைய ரொம்ப அருவி ரொம்ப நல்லா ஃபன் கிடைச்சிச்சு. அவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம வரவங்க எல்லாத்தையும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் ரொம்ப ரொம்ப நல்லதா ஊக்குவிக்கிறதாகவும் ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசியா திரேஷா அக்கா வந்தாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா பேச.

0: வந்து அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க, எப்படி நல்லா பேச்சாளராக ஆகணும், பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி நல்லா பேசணும், செய்திலாம் எப்படி நல்லா பேசணும், எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. சில டிப்ஸெல்லாம் தராங்க, அந்த டிப்ஸையும் நான் குறித்து வச்சுக்கிட்டேன். நான் மேலும் மேலும் நானும் அவங்கள மாரி ஆகணும்னு வேண்டிக்கொள்கிறேன். நன்றி.
1: வணக்கம், என் பேர் வந்து துளசி. இதுக்கு முன்னே நான் வந்து ஒரு பேச்சு போட்டிக்கு போயிருக்கேன், ஆனால் நான் வந்து பரிசு வாங்கலை. இதுக்கும் மேலே ஏதாவது பேச்சு போட்டி வந்துச்சுன்னா இவங்க சொல்லி கொடுத்த அந்த டிப்ஸ் அதெல்லாம் நான் வந்து அந்த பேச்சு போட்டியில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேச்சாளர்லாம் வந்து ஃபன்னாக இருந்தாங்க, அப்புறம் நல்லா கைண்டாக இருந்தாங்க, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி ஒரு பேச்சாளராக ஆகணும் தான் எனக்கு ஆசை. ஆயிரலாம், எனக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆயிரலாம். நன்றி.
2: என் பேர் வந்து நிதர்ஷனா. எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் நிறைய போட்டிக்கு போயிருக்கேன், எல்லா போட்டிலையும் வந்து நான் பயந்து பயந்து சொல்லுவேன் திருக்குறள் எல்லாமே. எனக்கு வந்து இவங்க சொன்ன இது வந்து நிறைய என்கிட்டே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. எனக்கு ஒரு நிறைய ஒரு எனக்கு இனிமேல் நான் மேலும் அந்த போட்டிக்கெலாம் போனேன்னா எனக்கு தைரியமாக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன், இருப்பேன்.
3: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் தாரணி. நான் இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப உதவுனுச்சு. இவங்க சொன்ன கருத்தெல்லாம் இனிமேல் நான் போட்டிக்கு போனால் நான் பயன்படுத்துவேன்னு நம்பிக்கையோடு. அவங்க வந்து தைரியமாக பேசணும்னு சொன்னாங்க, பயந்து பயந்து பேசக்கூடாது, இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ்னு சொன்னாங்க. தவறு செய்கிறதுக்கு பயப்படாதீங்க, எல்லாரும் தான் தவறு செய்வாங்க, அது இயல்பானதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துச்சு.
4: என் பெயர் காவ்யா. இன்னைக்குள்ளதில் வந்து நாளைய குரலில் வந்து நம்ம வந்து எப்படி பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் தைரியமாக பேசுறது, நம்மளோட கை பாவனைகள் அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசும்போது அந்த நம்ம பேசுறது அதோட கருத்துக்கு ஏற்ற முக பாவனைகள் செய்யணும். அதுக்கப்புறம் பேசும்போது அதை வந்து நம்ம உள்வாங்கி பேசணும். இது வந்து நாங்கள் இன்னும் நிறைய போட்டிக்கு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
5: என் பெயர் மகிழவி. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுறது, நம்ம எப்படி மின்னுக்கு பேசுகிறப்ப எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நம்ம மற்ற இதுக்கு பேசணுன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. நன்றி.

நேற்றைக்கான வணக்க மின்னல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரேசா லாசரோ. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். கதைப்போமா, இன்று யாரு எந்த மலரோடு வரப்போறாங்க, என்ன திறனை வெளிக்கொணர போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. புகை மூட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், ஆகவே வெளிப்புற நடவடிக்கைகளை முற்றிலும் தவிர்த்துருங்க. உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். லங்காவை சுற்றுலா தீவின் வணிக நடவடிக்கைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் அதற்கு மீண்டும் வரியற்ற தீவு என்ற நிலையை அளிப்பதற்கான பரிந்துரையை பரிசீலிக்க கூட்டரசு அரசாங்கம் தயாராக உள்ளது. அங்கு வணிக நடவடிக்கைகள் உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமென கெடா ஆட்சியாளர் சுல்தான் சலேஹுடின் சுல்தான் பட்லிஷா பணித்துள்ளதை பிரதமர் டத்துஸ் அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். சபா குவாமோட் கினாபாத்தாங்கன் பகுதியை அதிகாலை 5:32 ரெக்டர் கருவியில் 3.3 பதிவான வலுவற்ற நிலநடுக்கம் முழுக்கியதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. 118 கிலோமீட்டர் ஆழத்திற்கு அந்நிலநடுக்கம் மையமிட்டது. கோலாலம்பூர் டோத்தா சாலை கட்டண சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த போதைப்பொருள் சோதனையில் ஷாபு வகை போதைப்பொருளை உட்கொண்டிருந்த இரு வர்த்தக வாகன ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என கோலாலம்பூர் சாலை போக்குவரத்துத்துறை இயக்குநர் ஹமிடி ஹடாம் தெரிவித்தார். 275 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. சூடானில் மனிதநேய போர் நிறுத்தத்தை செயல்படுத்த ஐநா அகதிகள் ஆணையத்தின் உயர் ஆணையர் பர்ஹாம் சலே அழைப்பு விடுத்துள்ளார். யேமனில் மீண்டும் வெடித்துள்ள மோதலை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் எச்சரித்தார். இந்நிலையில் உதவிகளை வழங்குவதற்கு ஏதுவாக யேமன், ஜிபூத்தி உட்பட சோமாலியாவில் ஊரடங்கினை அந்த ஆணையம் வெளியிட்டுள்ளது. மேற்கு லிபியாவில் உள்ள சில நகரங்களில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அங்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதுடன் அப்பகுதி மக்கள் சகதி வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான வளங்களை உடனடியாக திரட்டுமாறு பிரதமர் அப்துல் ஹமீத் பேபா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டு 2026 பிஃபா ஆசியன் கிண்ண கட்பந்து. நேற்று நடைபெற்ற ஏ குழு ஆட்டத்தில் இந்தோனேசியா 2-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வீழ்த்தி வெற்றியுடன் போட்டியை தொடங்கியுள்ளது. அவனுக்கான கோல்களை ரெக்ன ஒரட் மேங்கியோன் ஒலே ரொமேனி புகுத்தினர். வரும் திங்கட்கிழமை 2 சுற்று ஆட்டத்தில் மலேசியா இந்தோனேசியாவுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

சனிக்கிழமை காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்த நாங்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. இன்னும் நிறைய கதையை பேச நம்ம ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கு இந்த பக்கமா மோகன் வந்திருக்கேன். இன்னும் பேச போறோம். நிறைய பேர் இப்போ வெளியே பயணத்தில் இருக்கலாம், அதே சமயத்துல சிலருக்கு வேலையா இருக்கலாம், சிலர் வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் வாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை காற்றலைகளின் வாயிலாக அப்படி அள்ளி தர நாங்க காத்துட்டு இருக்கோங்க. சரி, இன்றைக்கு 12:15 உங்களுக்காக கதை போமா நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்துறோம். இன்றைக்கு வரக்கூடியவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இன்றைக்கு வரக்கூடியவருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். அதனால வாங்க, உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கோம். 12 மேல பேசலாம். சரி, இப்பொழுது தொடங்கி காலை 11 வரையிலும் உங்களுக்காக மலையாள பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அந்த வரிசையில் தொடக்க பாடலையும் நம்ம கேட்கலாம்.

அப்துல் அனிலா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. இப்பதான் நம்ம பேச தொடங்கியிருக்கோம், இன்னும் நிறைய கதைகள் உங்களோட பேச நாங்க ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோங்க. சரி, இதற்கிடையில பொதுவா அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பிடித்த தருணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா பிடித்தவர்களோடு நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம் இல்லையா, அதனால எங்காவது வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமா நீங்க வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்ல மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் அதிகமா இருக்கும். இந்த வாரம் வந்து வணக்கம் மின்னல்ல ஒரு விஷயம் பேசியிருந்தோம், என்னன்னா இப்போ நம்ம எங்காவது வெளியே போறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தனிமை விரும்பிகள் அதிகமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஷாப்பிங் போனாலும் சரி, அல்லது பொருட்கள் வாங்க போனாலும் சரி, எனக்கு தனியா போகிறது பிடிக்கும் அப்படின்னு. அதையும் தாண்டி சிலருக்கு இல்லைங்க, கொஞ்சம் குடும்ப உறவுகளோட போகும்போது அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி, எது எப்படியோ உங்க கிடைக்கிற இந்த கொஞ்சம் நேரம் சனி ஞாயிற்றுக்கிழமை அப்படின் போது இருக்கிற நேரத்தை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நேரத்தை செலவு பண்ணும் போது இன்னும் புரிந்து கொள்ளுதல் அதிகமா இருக்கும், அன்பை அதிகமா பகிர முடியும் அப்படின்றாங்க. அதனால வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிடிச்சவங்க அப்படின்னா குடும்ப உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள், இப்படி நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்களே அவர்களுக்கான ஒரு நாளாகவே மலரட்டும். அடுத்து சூராஜ் சந்தோஷ் பாடிய பாடல் வருது. இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க அழைத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க பாடலை கேட்கலாம். அதனால மின்னலோடு இணைந்திருங்கள்.

ஹரிச்சரன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான நினைவூட்டல் வந்து வழங்கப்பட்டிருக்கீங்க. பொதுவா அந்த மோசடி பற்றி நம்ம பேசும்போது, இப்போ சமூக வலைதளங்கள் சார்ந்த இணைய மோசடிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால மக்கள் விழிப்போடு இருக்கணும். அதுல என்னன்னா, வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது அதுல அந்த லிங்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து தட்டக்கூடாது. அது தட்டும் போது அது மோசடி சம்பவங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டல் வந்திருக்கு. திடீர்னு யாராவது எதாவது அனுப்புவாங்க, லிங்க் இருக்கும் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது டவுன்லோட் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தலே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனால வந்து மற்றவர்கள் நம்முடைய தரவுகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுறோம். அதை மோசடி சம்பவங்கள் பற்றி நிறைய பார்க்கணும் இல்லையா, அங்கே இதையும் கருத்தில் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் தான் வழங்கியிருக்காங்க. சரி, சாம் சிஎஸ் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

சிரிப்பு சத்தம் இருக்க மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, ஆசியான் விளையாட்டு போட்டி முக்கியமா 2026 ஆச்சி நகோயா ஆசிய விளையாட்டு போட்டி, இது பற்றி விவரங்களை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். நேற்று தினம் வந்து ஆடவர் பிரிவுக்கான செப்பா தக்ரோ போட்டி நிறைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கின்றது. என 36 வருடங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நம்முடைய தேசிய அணி 2-0 அப்படின்ற கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தி அபார வெற்றி வந்து பெற்றிருக்கக்கூடிய செய்தி சமூக வலைதளங்களிலும் நிறைய பேர் வாழ்த்து பதிவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்காக ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

கேஸ் ஹரிசங்கர் கீர்த்தனா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு நம்ம அறிவிப்பு அறைக்கு பவித்ரா வரப்போறாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு திறமையை அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். வித்தியாசமான பல திறமைகளை நம்முடைய இளைஞர்கள் வந்து மேற்கொண்டு வராங்க. அந்த வரிசையில இன்றைக்கு வரக்கூடிய வந்து இந்த மரப்பழகை இருக்கு இல்லையா, அந்த பலகையை வைத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு கலை. இந்த கலையை வந்து இவங்க கற்றுக்கொண்டு அதுல வந்து சமூக வலைதளங்கள்ல பல காணொலிகளையும் வந்து பதிவிட்டு வந்தாங்க. பார்த்தோம், சரி நல்லா இருக்கு, சரி இந்த கலையை பற்றி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். சரி வாங்க, இன்றைக்கு உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு வரவழைத்திருக்கும். 12:15 தொடங்கி இன்றைக்கு கதைப்போம் நிகழ்ச்சியில் நம்ம பவித்ரா அவர்களை சந்திச்சு பேச ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க. சரி, ஹரிச்சரன் மற்றும் அபர்ணா பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

ஹரிச்சரன் அபர்ணா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்க காலையை பொழுதை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை இப்படி உற்சாகம் இல்லைனா அப்படி வார நாட்கள்ல பரபரப்பா வேலை செஞ்சுட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும் அப்படின்னு காத்திருந்து அதற்கான சில உங்களுக்கான நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கான நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப முக்கியமா செய்யுங்க, ஈடுபடுங்க. ரொம்ப அழகான திறன்கள் இன்னும் அதிகமா பிறக்கும். சரி, அடுத்த மாதம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அக்டோபர் மாதத்தில் வந்து வரவு செலவு திட்டம் 2026 முக்கியமா இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது. அது பற்றி விவரங்களுக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுப்புகள் என்னெல்லாம் எடுக்க போறாங்க, அதை பற்றி விவரங்களும் நாங்கள் உங்களோடு தொடர்ந்து மின்னலோடு பகிர்ந்து கொள்ள ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோங்க. சரி, இதற்கிடையில் கதைப்போமா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திறமைகளை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சில சமயங்களில் இல்லைங்க, பல சமயங்களில் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய சூழல. பல துறைகள் சார்ந்த பல திறமைகளை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வித்தியாசமான திறமை இருக்கா? உங்களுடைய பதிவு, உங்களுடைய முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா மின்னல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பக்கமா வாங்க, எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஆமா, உங்களுடைய தகவல்கள், என்ன வித்தியாசமான ஒரு திறமை, எந்த கலையை நீங்க கற்றுக்கொண்டீங்க, அப்படி எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணும் போது நாங்க பார்க்க முடியும். உங்களையும் நாங்க அழித்து உங்ககிட்ட பேசவும் நாங்க ரொம்ப ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில 4 வருடத்திற்கு மேலாக இந்த கதைப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய திறமைகளை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். சரி, அடுத்து சாய் அபியங்கர் மற்றும் சுப்லாஷினி பாடிய பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

0: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
1: எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும். அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லிடுறேன்.

சக்திஸ்ரீ பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. தொடர்ந்து மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, தொடர்ந்து உங்களுக்காக 11 மணிக்கு மேல பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். சரி, அண்மையில ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. அதாவது மலேசியர்கள் பொதுவாக அந்த வார இறுதி நாட்கள்ல எங்கெல்லாம் அதிகமா போகிறாங்க அப்படின்னும் போது ஆரோக்கியமான நடவடிக்கைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப காலையிலேயே சனி ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்கும், அதனால ஜாகிங் போகிறது, நடக்கிறது, அப்புறம் மலையேறக்கூடிய நடவடிக்கை. அதே சமயத்துல பெரும்பாலான மலேசியர்கள் மத்தியில இந்த ஒரு பழக்கமும் இருக்கு, அவங்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த பேரங்காடிகள், இந்த மால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க அதிகமா போகிறதும் அதிகமா இந்த மாதிரி வார இறுதி நாட்கள்ல அவங்களுக்கான நேரமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான உணவா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், வாங்கும் இதே வேளையில இந்த மால்ஸ் பேரங்காடிகளுக்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே இந்த ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. அதுல அதிகமான மலேசியர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கார்த்திக் பாடிய பாடல் அடுத்து உங்களுக்காக வருதுங்க, கேட்கலாம்.

0: கூப்பிடுங்க.
1: மின்னல் எஃப்எம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் மூழ்கிய KMP விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 கப்பல் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 52 அதிகரித்துள்ளது. இதுவரை 108 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள வேளை 83 பேர் இன்னமும் தேடப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான கப்பலை கடலிலிருந்து மீட்பதன் மூலம் எஞ்சியவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமென செயலாக்க தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. விபத்து நிகழ்ந்த 13 நாளான நேற்று மட்டும் 11 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதில் 5 உடல்கள் மூழ்கிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்டன. 6 உடல்கள் விபத்து நிகழ்ந்த பகுதியிலிருந்து 135 கடல் மைல் தூரத்தில் மத்திய களிமந்தானின் செரியான் கடன் பகுதியில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஜி ஜின்பிங்கை நவம்பரில் சீனாவிலும் டிசம்பரில் புளோரிடாவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் மீண்டும் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன அதிபரும் அவரது துணைவியும் வாஷிங்டனிலிருந்து பெய்ஜிங் நோக்கி புறப்பட்டுள்ளதாக டிரம்ப் தனது த்ரூட் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு வலிமை உட்பட வெற்றியை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் ஜி உடனான அடுத்த சந்திப்புக்கு ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் நியாயமான அடிப்படையில் ஆக்கப்பூர்வ வியூக உறவை உருவாக்க இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைப்பாடு வெள்ளை மாளிகையில் அந்த இரு தலைவர்களுக்கும் இடையேயான சந்திப்பின் போது எட்டப்பட்டது. கடந்த 11 ஆண்டுகளில் ஜி வாஷிங்டனுக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். பொருளாதார வர்த்தகத் துறைகளில் ஜியும் டிரம்ப்பும் நன்மை பயக்கும் முடிவுகளை எட்டினர். இந்த உடன்பாடுகளை நாட்டு மக்களும் பன்னாட்டு சமூகத்தினர் வரவேற்க வேண்டியது அவசியம் என்று ஜி கூறினார். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியனை சந்தித்த ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குத்ரஸ் மேற்காசிய மோதலை சமரச பேச்சுகளின் வாயிலாக தீர்க்க வலியுறுத்தியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணையிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பன்னாட்டு கடல் பயண உரிமை சுதந்திரம் உட்பட சட்டங்களை மதித்து இந்நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்விவகாரத்தில் அனைத்து அரசு தந்திர முயற்சிகளுக்கும் ஐநா தமது ஆதரவினை தெரிவிக்கும் என குத்ரஸ் உறுதியளித்துள்ளார். மோதல்களை முடிவுக்கு கொண்டுவருவதோடு நீரிணையை மீண்டும் திறக்க 7 கால அவகாசம் கொண்ட முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. உலகம் மிகப்பெரிய அளவிலான அடுத்த கட்ட சுகாதார நெருக்கடிக்கான அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமைச் செயலாளர் டெட்ரஸ் அடனம் கெப்ரியசஸ் எச்சரித்துள்ளார். WHO பெருந்தொற்று உடன்பாட்டில் நோய் காரணிக்கான அணுகல், நன்மை பகிர்வு உள்ளிட்ட முக்கிய கூறு ஒன்றை உறுப்பு நாடுகள் விரைவில் இறுதி செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் பெருந்தொற்றுக்கு வித்திடும் நோய் காரணி குறித்த பகிர்வுக்கு ஆதரவளிக்க முடியும். இதன் மூலம் பெறப்படும் நன்மைகள் அனைத்து தரப்பும் நியாயமான முறையில் அணுக முடியும் என்றும் அவர் கூறினார். மேற்கு லிபியாவில் உள்ள சில நகரங்களில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அங்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதி மக்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். இதன் தொடர்பில் விரைவான நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளங்களை உடனடியாக திரட்டுமாறு பிரதமர் அப்துல் ஹமீத் பேயேபா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திரிபோலிக்கு தெற்கே சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பானி வாலிட் பகுதியில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட வாகனங்களில் சிக்கியிருந்த மக்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டு யுஎஃப்ஏ லீக் கால்பந்து. அதன் தொடக்க ஆட்டத்தில் பிரான்ஸ் 1-0 சுழியம் எனும் கோலில் துருக்கியை வென்றது. புதிய தலைமை பயிற்றுநர் ஜிடாடின் ஜினானுக்கு கிட்டியுள்ள முதல் வெற்றி இதுவாகும். பிரான்சுக்கான ஒற்றை கோலை ஆட்டத்தின் 54 நிமிடத்தில் கிளியன் எம்பாப்பே புகுத்தினார். பின்னர் காயத்தின் காரணமாக போட்டியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். 2021 ரியால் மேட்ரிட்டிலிருந்து வெளியேற ஜிடேனுக்கு ஆக்கப்பூர்வ தொடக்கம் இதுவாகும். வரும் செவ்வாய்க்கிழமை ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியம் பொருதும். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் மோகன அருட்ஜோதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. சரி, இது உங்களுக்கான நேரம்ங்க. நீங்க இப்போ அழைக்க தொடங்கலாம். உங்களுக்கான பாடலையும் ஒளிபரப்ப நாங்க காத்துட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலையே கேட்கணும். பயணத்தில் இருக்கலாம், இப்ப வேலையில இருக்கலாம், இப்போ வீட்டுல இருந்து கூட நிகழ்ச்சி கேட்கலாம். இங்க இருந்தாலும் வாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7 3-3 அல்லது 4-7-6-8

0: இளமை உல்லாசத்தில் நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். முதல் நேரம்
1: சந்திக்கலாம்.
0: அப்படியா, சொல்லுங்க தமிழ் ரகி, பிடிச்சவங்களுக்காக பாட்டு கேட்க போறீங்களா?
1: அப்பா, அம்மா, அண்டி.
0: சரி, அவங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க? அவங்களுக்கு பிடிக்குமா இல்ல உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? சனிக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஓ, புத்தகம் வாங்க போறீங்களா? சரி சரியாக பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்ப நீங்க கேட்ட பாடல் வருது, கேக்கலாம்.

0: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
1: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கோல் வாயில் அடைத்தனன் தோழி.
2: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
3: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே. அமுதே
4: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன், 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
5: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
6: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
5: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம். அதானு சொல்ல வரீங்க?
6: நீ சொல்றது சரிதான்.
7: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கலாங்க.
1: ஹதீஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் பிடிச்சவங்க கேட்க போறீங்க?
1: பிரியமணவளை படத்துல இருந்து ஜூன் ஜூலை மாசத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க நாளைக்கு இது வளகாப்பு வச்சிருக்காங்க.
0: ஓ,
1: பூனா பேரு.
0: அப்படியே அவங்களுக்காக கேக்குறீங்களா?

0: சங்கர் மகாதேவன் ஹரிணி பாடிய பாடலை நமக்கு கேட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். குணா வந்திருக்காரு.
1: வைஃப் வந்து அவங்க பேர் பவித்ரா. அவங்களுக்கு பிடிச்சமான பாடல வந்து பாட்டே பறந்துட்டு முடியும் நீயா முதல் நீ முடியும் நீ.
0: ஓ, அது மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா?
1: ஆமா ஆமா ஆமா, அந்த பாட்டு தான் அந்த பாட்டு
0: தான். இப்ப எங்க மனைவி பக்கம் இல்லையோ?
1: இல்ல இப்ப இல்ல, கிளையங்கள வந்து ஒரு ஃபங்க்ஷன் விட்டு வந்தேன்.
0: ஓ அப்படியா,
1: அந்த போற வாக்கிலேயே ஒரு பாடல் அவங்களுக்காக கொடுங்க.
0: சொல்ல வார்த்தை இல்ல சார், எடுத்துக்கோங்க, கேளுங்க. நன்றி.
1: ஓகே சார்.

0: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: சித்தி அப்ரோஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சித்தி அப்ரோஸ், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: அப்படியா, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்கு கேட்க போறீங்க?
1: அப்ப தெரி படத்திலிருந்து அந்த என்னமோ பாட்டு வரும், ஏதாச்சும் பாட்டு போறீங்களா?
0: அப்படியா, எங்க பக்கத்துல யாரு? பாடல் வேணுமா? சரி, எந்த பாடலா இருந்தா பரவாயில்ல தானே? நன்றி.

0: கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30 ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனது அருளும் கிருபையும் அன்பிலும் மேலான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இல்லங்கள் மனிதர்களின் விருப்பத்திற்கும் ஓய்விற்கும் நிம்மதிக்கும் உரித்தானவையாக இருப்பதே நாம் விரும்பும் ஒன்று. மனிதர்களின் அத்தனை துறைகளிலும் சிறப்பான வழிகாட்டுதல்களை வழங்கும் இஸ்லாம் இல்லங்களின் விஷயத்திலும் அழகிய நடைமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது. அது மனிதனின் சுக வாழ்விற்கும் சந்தோஷத்திற்கும் அடிப்படையாக திகழ்வதை நாம் கூற வரும் வழிகாட்டுதல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அல்லாஹு ஜல்லஷானு ஹுத்தாலா அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய இல்லங்களை நிம்மதிக்குரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்று கூறுகின்றான். அதே விதமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகள் விசாலமானதாக இருப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அர்பஉம் மின ஸஆதத்தி அல் மர்அத்து ஸாலிஹா வல் மஸ்கனுல் வாசிஉ வல் ஜாரி ஸாலிஹு வல் மர்கபுல் மன்ஹியு. நான்கு விஷயங்கள் நற்பாக்கியத்திற்குரியவையாகும். ஒன்று, நற்குணமுள்ள மனைவி. இரண்டாவது, விசாலமான இல்லம். மூன்றாவது, நற்குணசீனரான அண்டை வீட்டார். நான்காவது, மனதிற்கு உகந்த வாகனம். என இந்த நான்கு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு அவசியமானது என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல வீடுகள் சுத்தமானவையாக இருப்பதும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உணர்த்தப்பட்ட ஒன்றாகும். அது பற்றி அவர்கள் கூறும்போது, நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை அவன் விரும்புகின்றான். அவன் சுத்தமானவன், சுத்தத்தை நேசிக்குகின்றான். அவன் கண்ணியமானவன், கண்ணியத்தை விரும்புகின்றான். அவன் கொடைத்தன்மை உடையவன், கொடைத்தன்மையை அவன் விரும்புகின்றான். எனவே உங்களுடைய சுற்றுப்புறங்களை தூய்மையாக வையுங்கள், யூதர்களுக்கு ஒப்பாகி விடாதீர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய இல்லத்தை பல்வேறு நிறங்களை கொண்டோ இயற்கை காட்சிகளை கொண்டோ அலங்கரிப்பது குற்றமாகாது. ஏனென்றால் அல்லாஹ் தன் அருள்மறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், நபியே, நீர் கேட்பீராக, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அல்லாஹுவின் அலங்காரத்தை தடை செய்பவர் யார் என கேட்கின்றான். அதே சமயம் அலங்காரம் என்பது ஒரு மனிதனின் ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஒரு அழகான மனிதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் அழகை விரும்புகின்றேன், மேலும் நான் அழகில் நீங்கள் பார்க்கக்கூடியவற்றை கொடுக்கப்பட்டுள்ளேன், அதே சமயம் செருப்பின் வாரை கொண்டு கூட என்னை விட ஒருவர் உயர்ந்திருப்பதை நான் விரும்ப மாட்டேன், இது பெருமையில் கட்டுப்பட்டதா என்று கேட்டபோது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, எனினும் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலம் மற்றவர்களை மட்டுப்படுத்துவதற்காக நமது இல்லங்களில் அலங்காரத்தை மேம்படுத்துவது கூடாது என்பது தெளிவாகிறது. நம்மில் சிலர் தமது பகட்டை வெளிப்படுத்துவதற்காக தங்கம் வெள்ளி பாத்திரங்களையும் பட்டு விரிப்புகளையும் தமது இல்லங்களில் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் அச்செயலை கண்டித்துள்ளார்கள். இன்னல்லதி யாக்குலு வயஷ்ரபு ஃபீ ஆனியத்தில் ஸஹபி வல் ஃபித்தா இன்னமா யஜ்ரி ஃபீ பத்னிஹி நாரி ஜஹன்னம். தங்கம் வெள்ளி பாத்திரங்களிலே யார் சாப்பிடுகிறாரோ குடிக்குகிறாரோ அவர் தன்னுடைய வயிற்றினுள்ளே இறக்குவதெல்லாம் நரகத்தின் நெருப்பைத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நமது இல்லங்களிலே உருவப்படங்கள் இருக்கக்கூடாது என்பதையும் நமது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக வானவர்கள் உருவப்படங்கள் இருக்கும் இல்லங்களிலே நுழைய மாட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் கூறும் பொழுது, வானவர்கள் இத்தகைய இல்லங்களில் நுழையாமல் இருப்பதற்கு காரணம் இஸ்லாத்திற்கு முரணான செயல்பாட்டை கொண்டிருப்பதனால்தான். எனவேதான் வானவர்கள் அதனை வெறுத்து வீட்டில் நுழைவதில்லை. அதே போல மற்றொரு அறிவிப்பில், எல்லா வீடுகளுக்கும் ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் வானவர்கள் மஹரிபுடைய நேரத்தில் வருகை தருகிறார்கள். அப்படி வருகை தருகின்ற அந்த வானவர்கள், அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த மலாயிக்கத்துமார்கள் வருகை தருகின்ற நேரத்திலே தொழுது கொண்டும் ஜிக்ரு தஸ்பீஹி போன்ற நன்மையான காரியங்களை செய்து கொண்டும் இருப்பார்களேயானால், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்காக அல்லாஹ்விடம் அல்லாஹுடைய அருளை வேண்டி துஆ செய்கின்றார்கள். எனவேதான் இரவு மகரீபிற்கும் இஷா தொழுகைக்கும் மத்தியில் உண்டான நேரம் இருக்கின்றதே ஒரு பரக்கத்தான துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தவரை அந்த நேரத்தில் நல்ல அமல்கள் செய்வதில் கழிக்குகின்ற பொழுது ரஹ்மத்துடைய வானவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ரஹ்மத்துடைய மலாயிக்கத்து வானவர்கள் அந்த நேரத்தில் எல்லா வீடுகளுக்கும் செல்கிறார்கள். ஆனால் மூன்று வீடுகளுக்கு மட்டும் அவர்கள் வருவதில்லை. ஒன்று, உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டிலும் ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் வரமாட்டார்கள். இரண்டாவது, நாய் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் அவர்கள் வரமாட்டார்கள். மூன்றாவது, குளிப்பு கடமையாகி குளிக்காமல் தாமதிக்கக்கூடியவர்களுடைய வீட்டிற்கும் ரஹ்மத்துடைய மலாயிக்கத்துமார்கள் வருவதில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மூன்று செயல்களையும் தவிர்த்திருப்பது மிக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது.

வீடுகளில் பொம்மைகளை வைத்து விளையாடுவதற்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாகவும் ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். இல்லங்களில் குழந்தைகள் விளையாடுவதற்கு சின்ன சின்ன உருவ பொம்மைகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு தாலா அவர்கள் அறிவித்துள்ளார்கள், நான் சிறு வயதில் சிறுமிகளோடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடத்தில் விளையாடி கொண்டிருந்தேன். எனக்கு சில தோழிகள் இருந்தார்கள். அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ என்னிடம் திரும்பி வருவதையும் என்னோடு விளையாடுவதையும் அறிந்து மகிழ்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஒரு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு முறை அவர்கள் வைத்து விளையாடி கொண்டிருந்த பொம்மைகளை காட்டி இவை என்ன என்று கேட்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எனது பிள்ளைகள் என்றார்கள். அவைகளுக்கு மத்தியில் இருப்பது என்ன என்று கேட்டபோது அது குதிரை என்றார்கள். குதிரையின் மீது என்ன இருக்கின்றது என்று கேட்டபோது இறக்கைகள் என்றார்கள். குதிரைக்கு இறக்கைகள் உண்டா என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கேட்டார்கள். சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குதிரைக்கு இறக்கைகள் இருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா என்ற போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஹசரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பின்பு நடந்ததுதான். எனினும் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அப்போது சிறுமியாக இருந்தார்கள் என்பதாக நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். இந்த ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸின் மூலம் சிறு சிறு பொம்மைகளை வைத்து விளையாடுவதற்கு வீட்டிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது. அதே போன்று வீட்டின் திரை துணிகளில் இயற்கை காட்சிகளை தவிர்த்து வேறு உருவங்கள் இருப்பதும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாத ஒன்றாகும். நபித்தோழர் ஹசரத் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் இல்லத்தில் ஒரு திரை துணி இருந்தது. வாசலின் ஓரத்தில் அது தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், என்னை விட்டும் அந்த திரை துணியை அப்புறப்படுத்துவாயாக, ஏனென்றால் அதில் உள்ள உருவங்கள் எனது தொழுகைக்கு இடையூறாக இருக்கின்றது என்று கூறினார்கள். இது புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று நம்மில் பல பேர்களை பார்க்கின்றோம், உருவப்படங்கள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகளை அணிந்து கொண்டே விளக்கம் தெரியாமல் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு முறை கூறினார்கள், என்னிடம் வந்து வானவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் காலையிலேயே உங்களை சந்திக்க வந்துவிட்டேன், ஆனால் வாசலின் திரை துணியில் இருந்த உருவப்படங்கள் என்னை தடுத்து விட்டன. மேலும் வீட்டில் நாய் ஒன்றும் இருந்தது. எனவே மரத்தினுடைய உருவங்களை போன்று திரை துணியின் உருவங்களை மாற்றி விடுவீராக. இந்த திரையை கிழித்து துண்டாக்கி தலையணியை செய்து கொள்வீராக.

0: இந்த நாயை முதலில் வெளியேற்றுவீராக என்று ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள். இதுபோல் இல்லங்களில் மார்க்கம் அனுமதித்த விஷயங்களை பின்பற்றியும் மார்க்கம் அனுமதிக்காதவற்றை தவிர்த்தும் வர நாம் முன்வர வேண்டும். நமது இல்லங்களில் அனைவரும் ஐந்து நேர தொழுகையை விடாமல் தொழுவதற்கும் அல் குர்ஆன் ஷெரீஃபை ஓதக்கூடிய இல்லமாகவும் ஆக்க வேண்டும். எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தை ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷைத்தான் வெளியேறி விடுகின்றான் என்றும், எந்த வீடுகளில் தினமும் மக்ரீபு தொழுகைக்கு பின் சூரா வாக்கியா என்ற அத்தியாயத்தை ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் உணவு நெருக்கடி இருக்காது, ரிசுக்கு விஸ்தீரணம் அதிகமாகும் என்றும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல நமது வீடுகளில் விஷ ஜந்துக்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாதி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக். இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வோமேயானால் நமது இல்லங்களிலே விஷ ஜந்துக்களால் நமக்கு எந்த விதமான தீமையும் ஏற்படாது என்பதாக நமக்கு நல்லடியார்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே நமது இல்லங்கள் அல் குர்ஆன் ஓதப்படும் இல்லமாகவும், ரஹ்மத்துடைய வானவர்களின் துஆவை பெறக்கூடிய இல்லமாகவும் வல்ல நாயன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவான அலில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இஸ்லாமிய விருட்சம். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சபா கிணபா தாங்கனில் காலை மணி 5:32 ரிக்டர் கருவியில் 3.3 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என அத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பேரா ஊராட்சி தரப்புகள் தங்கள் அதிகார வரம்பிற்குட்பட்ட கட்டடங்கள் மற்றும் வசதிகளில் பாதுகாப்பு சோதனையும் கண்காணிப்பையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்புக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடிய எந்த ஓர் இடரையும் தடுக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாநில வீடமைப்பு ஊராட்சி செயற்குழு தலைவர் சென்ரியா எங் ஷாய் சிங் தெரிவித்தார். கிளாந்தானில் மோத்தாய் விளையாட்டுக்கான சிறப்பு அரங்கத்தை நிறுவ நிதியை ஒதுக்குவது குறித்து 2027 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் பரிசீலிக்கும் என விளையாட்டு ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். அம்மாநிலத்தில் திறன் மேம்பாட்டையும் சுற்றுலாவையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்நடவடிக்கை அமைந்துள்ளதாக மோத்தாய் பயிற்றுநர் மோமா ரிட்வான் மட்ஸைன் தெரிவித்தார். தென்கொரியாவில் ஆகஸ்ட் மாதம் வெளிநாட்டினர் எண்ணிக்கை 2.87 மில்லியனாக பதிவாகியுள்ளது. முந்தைய ஆண்டை விட இது 5.3 விழுக்காடு அதிகம் என குடிநுழைவுத்துறையின் தரவுகள் காட்டுகின்றன. மாத இறுதி வரை நீண்ட நாள்கள் தங்கியுள்ளவர் எண்ணிக்கை 2.25 மில்லியனாகவும் குறுகிய நாள்கள் தங்கியுள்ளவர் உட்பட சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 629,406 உள்ளது. ஹொர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. ஆனால் சில மணி நேரத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அந்த முன்மொழிவினை நிராகரித்துள்ளார். நியூயார்க்கில் இந்த வாரம் நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் கலந்து கொண்ட புதிய சமரச பேச்சாளர்கள் முயற்சியால் ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் காணப்பட்டது. முன்னதாக தெஹ்ரான் கத்தார் வாயிலாக அமெரிக்காவிற்கு அந்த 7 நாள் திட்டத்தை வழங்கியது. விளையாட்டு. தேசிய ஓட்ட வீராங்கனை ஷெரின் சிம்சன் வாலவாய்க்கு நிரந்தர பயிற்றுநர் இல்லை, ஆகையால் இப்பருவ போட்டி எதிர்கொள்ள சவாலாக இருந்ததாக அவர் சொன்னார். கடந்த ஆண்டு அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பின் இவ்வாண்டு முழுவதும் பயிற்றுநர் இன்றி போட்டிகளில் கலந்து கொண்டதாக அந்த 28 வயது வீராங்கனை கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: உங்கள் பிற்பகல் பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் கதைப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நம்ம ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா பவித்ரா வந்திருக்காங்க. புதியதொரு கலையை வந்து கற்றுக்கொண்டு இப்போ நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது குறித்து நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். 12:15 தொடங்கி கதைப்போமால இன்னும் பேசலாங்க. இணைந்திருங்கள்.

0: 드라마
1: ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்திருக்க கூடியவங்க பாத்தீங்கன்னா பவித்ரா வந்திருக்காங்க. வணக்கம் பவித்ரா.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: இன்றைக்கு உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொந்த ஊர் எங்க உங்களுக்கு பவித்ரா?
2: சொந்த ஊரு இங்க மலேசியா தான்.
1: சொந்த ஊரு மலேசியா?
2: சரி, சொந்த ஊரு ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் சிலாங்கோ.
1: ஓ, ஆஹா.
2: பட் பிறந்தது வந்து புலோப்பினாங்.
1: அப்படியா? சரி, இன்றைக்கு உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கலையை தான் நீங்க இப்ப மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு கலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரி, முதல்ல அதை பத்தி தெரிஞ்சு, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கலை மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சா?
2: எஸ் எஸ், எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு கலை, அப்புறம் கை தொழில்,
1: சொந்த தொழில் செய்யறது,
2: அந்த மாதிரி. ஆனா எனக்கு வரைய தெரியாது, பட் செய்யறது எனக்கு பிடிக்கும். அந்த போட்டோ ஃப்ரேமா இல்ல என்னோட வெட்டிங் இன்விடேஷன்ல என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் கூட நான் தான் சொந்தமா செஞ்சேன். அப்புறம் கிட்ஸோட பர்த்டே இன்விடேஷன் சொந்தமா நான் செஞ்சு, ஐ லைக் டு டூ சம்திங் அண்ட் கிஃப்ட் டு பீப்பிள். ஏன்னா அது வந்து ஒரு ரிமெம்பரன்ஸா இருக்கும்ல, ஞாபகார்த்தமா. அவங்களுக்கு தூக்கி போட கூட மனசு வராதுல்ல, அந்த அந்த சாஃப்ட் ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்ப ஒரு கலைநய மிக்கவர் நம்ம பவித்ரா அப்படின்னு சொல்லலாமா? சரியாக, இப்படி கலையோட பயணித்த நீங்க சமீபத்துல கிட்டத்தட்ட நிறைய புதுமைகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயம், அதாவது ஏற்கனவே உலகத்துல ஒரு பகுதியில வந்து மேற்கொண்ட கலையை வந்து இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, இது எப்படி நடந்தது பவித்ரா?
2: இது எப்படி நடந்ததுன்னா, நான் ஒரு வாட்டி நான் இந்தியா நிறைய வாட்டி நான் இந்தியா போவேன். ஸோ நான் இந்தியா போய் பார்த்து ஒரு விஷயம் வந்து, அப்கோர்ஸ் சாரி எப்படி நெய்யறது வந்து அவங்க பார்ப்பாங்க. நம்ம அதை போய் பார்த்துருக்கோம், அந்த அந்த ஊர்ல போய் பார்த்து அந்த ஹோல் ஊரே அதை அதைதான் செய்வோம். இது வந்து ஒரு அந்த சாரில வர அந்த டிசைன், ஒரு பிரிண்டட் டிசைன். சோ அது எப்படி அவங்க செய்யறாங்க பார்த்து I was very வேர்ந்துட்டேன், சம்திங் I was like so happy to see. ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த இந்த wooden block, it's called a wooden block printing. அப்ப இந்த wooden block இது வந்து made out of wood. அந்த மரத்துல இருந்து அந்த wood-ஐ வந்து அவங்க செதுக்கி, மூணு நாளா அந்த டிசைன் செதுக்கி, அப்புறம் அந்த அச்சு வச்சு அவங்க சாரில டிசைன், குர்த்திஸ், அப்புறம் மெட்டீரியல். சோ அந்த மெட்டீரியல் வச்சு நீங்க கர்டன், பெட்ஷீட், எது வேணாலும் நீங்க செய்யலாம். பட் நம்ம ஃபேமஸா என்ன செய்வாங்கன்னா, சாரி, குர்த்திஸ், அப்புறம் அந்த யூனோ த மேட், அதெல்லாம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி, பிகாஸ் இப்ப மெஷின் காலத்து வந்துருச்சு.
1: ஆமா, இப்ப எல்லாமே அங்க நம்ம பாக்குறோம் இல்லையா?
2: இப்ப மெஷின் காலம் வந்து பீப்பிள் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். பட் இந்த இந்த டெக்ஸ்டைல் ஆர்ட் வந்து அந்த மெஷின்லாம் பார்க்காமே ஒன்னும் கையில
1: இன்னும் பாரம்பரியமா அதை பாக்குறாங்க.
2: சோ அண்ட் ரொம்ப அழகா இருக்கு பார்க்க அந்த அந்த வுட். எனக்கே லைக் சோ ஐ வாஸ் லைக் சோ enthusiastic. இது பார்த்து அழகா இருக்குது, இது தூக்கி போட கூட எனக்கு மனசு வராம லைக் யூனோ, நான் அச்சு வைக்காம கூட நம்ம வீட்டுல அழகா வச்சுக்கலாம் ஒரு விஷயம். சோ அதனால ஐ ஃபீல் சோ யூனோ லைக் எக்ஸைட்டட் டு சீ திஸ் திங். சோ இது நம்ம நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு வந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, புதுசா இருக்கும். பிளஸ் நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜ் வந்து நம்ம மல்டி ரேஷியல் கண்ட்ரில எடுத்துட்டு வந்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கும் தெரியும், சைனீஸ், இந்தியன், மல்லி, வெரெவர். சோ as long as நம்மளோட தமிழ் பாரம்பரியம் வந்து ஒரு வேற ஜாதியோ வேற மதம் தெரியுறது வந்து, ஐ மீன் நாட் மதம், லைக் எனிபடி
1: இன்னொரு இனத்தவங்க வசதியா இருக்கும்,
2: நல்லா இருக்குது. இப்ப அந்த சாப்பாடுலேருந்து உணவு, காஸ்டியூம்லேருந்து இப்ப வந்து இந்த டிசைன்ஸ் கூட இட் இஸ் ஆல்சோ யூ கேன் ஷேர். அதுதான் நான் எடுத்துட்டு வந்த ஒரு கான்செப்ட்.
1: கண்டிப்பா நல்லது ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க. நம்முடைய பாரம்பரியத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். சரி, வாங்கும் போது ஒரு பூவோட தான் வந்திருக்கீங்க. சரி, என்ன பூ நீங்க எடுத்து வந்திருக்கீங்க நமக்காக?
2: இன்னைக்கு நான் எடுத்து வந்த பூ வந்து கார்னேஷன்.
1: ரொம்ப பிடிக்குமா அந்த பூ?
2: எஸ் எஸ், ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா,
2: எங்க பெரியமாக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பூ, ஆனா அவங்க வந்து காலமாயிட்டாங்க. சோ அவங்களோட ரிமெம்பரன்ஸ்க்காக
1: இந்த பூ எடுத்து வந்திருக்கேன். பொதுவா அந்த பூ பிடிச்சவங்களுக்குன்னு சில குணாதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப ஆழமான அன்பு உடையவங்களா இருப்பாங்களாம். ரொம்ப இவங்க வச்சாங்கன்னா ரொம்ப ஆழமான அன்பு தான் இருப்பாங்களாம். அதே சமயத்துல எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பூவை பிடிச்சவங்களுக்கு. சரி,
2: அற்புதமா இருக்குது தான் நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, நீங்களும் அப்படிதான். சரி, ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இந்த கதை போமா?

0: Puma. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பவித்ரா வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது வுடன் பிளாக் பிரிண்டிங், மரப்பலகையில வந்து ஒரு வடிவமைப்பு இருக்கு, அதுல வந்து இங்க் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஆடையா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, சொல்லுங்க பவித்ரா, இப்ப நீங்க வந்து இந்தியாவுக்கு நீங்க செல்லும் போதுதான் இந்த மாதிரி ஒண்ணு பாத்தீங்க இல்லையா? சரி, அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி இது எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துறாங்க, அதை பத்தி நீங்க பார்த்த அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஓகே, இப்ப நான் இந்தியால போய் பார்த்த ஒரு விஷயம் வந்து இது ஒரு சாதாரண விஷயம். இந்தியால இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம், பிகாஸ் அவங்க வந்து இதை பார்த்து பார்த்து ஒரு பழகிய. எஸ், சோ எனக்கு வந்து இது புதுமையான ஒரு விஷயம், ஏன்னா நான் இது வந்து மலேசியால பார்த்ததில்லை. நம்ம பார்த்தது வந்து மேபி பத்தே இல்ல வேற டிசைன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம், பட் நம்ம இந்தியனோட டெக்ஸ்டைல் ஆர்ட் நான் அங்க போய் பார்த்தது வந்து இந்த வுடன் பிளாக் பிரிண்டிங், விச் இஸ் வெரி something different. So அதனாலதான் நான் இது வந்து ஏன் நம்ம மலேசியாவுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம மக்களுக்கு காமிச்சா எப்படி இருக்கும், அவங்களே சொந்தமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், பிகாஸ் எல்லாத்துக்கும் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. மேபி ஜெய்ப்பூர்ல போயிட்டு இதை ட்ரை பண்றதுக்கும், இல்ல அவங்க வந்து வேற part of North India போய் ட்ரை பண்ணதுக்கு அவங்களுக்கு I don't know, maybe they won't have அந்த opportunity. So now அந்த opportunity இங்கே மலேசியால எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், இது வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்லயோ ஒரு கார்ப்பரேட்லயோ எந்த ஃபங்க்ஷன்லயோ அவங்க இதை ட்ரை பண்ணா எப்படி இருக்கும்னு தான் நான் அது ஒரு ஐடியாவா எடுத்துட்டு வந்தேன்.
0: இப்போ இது சிறிய சிறிய மரக்கட்டைகள் தான், இது இதுல வடிவமைச்சிருக்கேன், இது எப்படி செய்யறாங்க பவித்ரா?
1: இது வந்து ஆக்சுவலி மேட் அவுட் ஆஃப் அந்த வுட், அந்த மரக்கட்டை. அந்த மரக்கட்டை வந்து நிறைய டைப் இருக்குது, ஒரு ஒரு ஹை குவாலிட்டில இருந்து ஒரு லோ குவாலிட்டியான வுட்ல வந்து அவங்க என்ன டிசைன் பிடிச்ச டிசைன் அவங்க வந்து ஒரு மூணு நாள் to 5 days அவங்க வந்து டைம் எடுத்து அவங்களோட எஃபோர்ட் போட்டு
0: செதுக்குறாங்க.
1: சோ அது அழகா செதுக்கி அதுக்கப்புறம் ஒரு process இருக்குது, அது செதுக்கி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த வுட் வந்து நீங்க அந்த கர்த்தாஸ் பாசியது அதுல வந்து செஞ்சு அப்புறம் after அந்த அந்த செதுக்கி முடிச்சிட்டோன்னே ஒரு பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் மாதிரி போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து செல் they will sell it to people.
0: இப்ப நீங்க வந்து இப்ப குதிரை வடிவம் எல்லாம் வச்சிருக்கீங்க, அப்புறம் பூ இருக்கு,
1: பூ இருக்குது, குதிரை இருக்குது, அப்புறம் I have மயில், I have பயிற்சி டெக்ஸ்டைல் ஆர்ட் கிரியேட் பண்ணுவாங்க, பிகாஸ் அந்த அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து அவங்க ஒரு பெரிய லாங் மெட்டீரியல் பாய்ச்சிதான் அவங்க செய்வாங்க. கோலம் டிசைன் ரொம்ப ஃபேமஸா இருக்குதுல, அது வந்து ஒரு இந்தியால வந்து அது ஒரு நார்மல், இங்க வந்து இப்ப எல்லாத்துக்கும் கோலம் டிசைன் தானே, சோ அந்த கோலம் டிசைன் கூட நம்ம சொந்தமா வச்சுக்கலாம் இந்த பிளவுஸ்ல சாரில டிசைனா.
0: ஆமா, இப்படி மாறுபட்ட ஒரு புதிய கலைன்னு சொல்ல முடியாது, இது பல வருடமா உலகத்துல இருக்கு. ஆனா நம்ம நாட்டுக்கு புதுசா எடுத்துட்டு வந்து இத வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், நிறைய பேர் இத பாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் எடுத்திருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இது கதை போமா.

0: πόμα.
1: Κάνε πόμα.
2: கதை போமா நிகழ்ச்சிக்கு வந்தோம் அப்படின்னா சில தொந்தரவுலாம் நம்ம பண்ணுவோம். இன்றைக்கு நம்மோட பவித்ரா வந்திருக்காங்க. என்னன்னா, ஆமாவா இல்லையா, நம்ம வந்து சில தகவல்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். நீங்க இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ்வளவுதான். சரி, தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன்.
2: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சராசரியா அந்த மேகம் இருக்கு இல்லையா, அதனுடைய எடை வந்து, மேகம் இருக்குல்ல அதோட கிளவுட் வந்து, அதோட எடை வந்து 100 யானைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா?
3: இல்ல.
2: ஓ, அவ்வளவு இடம் எப்படி மேல இருக்கு அப்படின்ற மாதிரியா?
3: தலை மேல விழுந்திருக்கும்.
2: ஓ, இதே அந்த இடையா இருந்தா விழுந்திருக்கும் அப்படின்னு. ஆமாவா இல்லையா போது இல்ல அப்படின்னு என்பது
3: தவறு.
2: தவறான பதில். முகத்திலேயே காட்டி கொடுத்துறனா
3: இல்ல, திடீர்னு மனசுல தோணுச்சு.
2: ஓ, தோணிருச்சு. சரி, பொதுவாவே அது மாதிரி ஒரு சராசரியா ஒரு மேகத்தோட எடை அப்படின்றது 100 யானைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 டன் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரி, மனிதனுடைய அந்த கைரேகை போலவே அவங்களுடைய இந்த தங் பிரிண்ட், நாச்சுவடு இருக்கு இல்லையா, தங் இருக்கு இல்லையா, சோ இது வந்து ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கைரேகை போலவே அதுவும் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கேள்வி. சமீபத்தில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து தேசிய விருது வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒரு திரைப்படத்திற்காக. அந்த பாடலை கேளுங்க, அது கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும்.
1: சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா.
2: சமீபத்தில் அவருக்கு வந்து இந்த திரைப்படம் இட்லி கடை, இந்த திரைப்படத்துக்காக தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்பது தவறான. அவருக்கு கிடைச்சது அவரன் திரைப்படத்திற்காக, பின்னணி இசைக்காக நம்ம ஜி வி பிரகாஷ் கிடைச்சிருக்கு. சரி, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம் இணைந்திருக்கேன்.

0: Καναϊπόμα. Καναϊπόμα. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பவித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து வுடன் பிளாக் பிரிண்டிங், அதாவது இந்த மர பலகைலாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து ரொம்ப அழகா செதுக்கி அதுல வந்து இப்போ ஆடைகள்லாம் வந்து வடிவமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமா ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டு இப்ப வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இன்றைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு வரவழைச்சிருக்கோம். சரி, இப்போ சின்ன வயசுல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ கலை மீது ஒரு பெரிய ஆர்வம், அதுதான் பல விஷயங்களை உங்களுக்கு செய்யறதுக்கான ஒரு பெரிய தூண்டுதலா இருக்கு அப்படின்னு. கலை உங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் மாத்திருக்கு பவித்ரா?
1: கலை எப்படி என் வாழ்க்கை மாத்திருக்குதுன்னா, ஐ பிகம் ஒரு கிரியேட்டிவ் பர்சன். இப்ப ஏதாச்சும் ஒரு காஸ்டியூம் நான் போட போறேன்னா, அதாவது என்ன போய் வாங்கி போடுறத மேபி நான் வாங்கி அதுல ஒரு ஒரு
0: என்ன வித்தியாசமா எப்படி
1: ஏதாச்சும் செய்யலாமா அந்த மாதிரி. ஸோ இப்ப வந்து ஒரு ஒரு ஒரு இன்விடேஷன் கார்ட்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம், அதுல எப்படி நம்ம ஒன்னும் அழகா ஆக்குறது, ஏதாச்சும் ஒட்டி அழகா செய்வோமா அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இட் மேக்ஸ் மீ டு டிஸ்கவர் அ லாட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்ஸ். அப்புறம் to see the life in a different way. இப்ப லைஃப் வந்து இப்படியே போய்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது, அதுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமா இருந்தாதான் நல்லா இருக்கும், ஒரு வர்ணம் கலர்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும். So I feel like it's adding spice to my life. So that I am ஒரு தேடுதல் life, like always finding for something. So இதுதான் is bringing me forward. ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணாம இதுதான் நம்ம வாங்கணும், இதுதான் நம்ம போட போறோம், அதுவே ஸ்டாப் பண்ணாம இது நம்ம வாங்கிட்டோம், இதுல வந்து நம்ம என்ன ஒண்ணும் அழகுபடுத்தலாம், because of course now I'm a mother, I have two kids, so avangala la settle pannite veetla dog irukudhu husband ellame settle pannite adukaprom when I have free time ipo vanda mama phone paikra time la vande adha adha people vande maybe enak theriyala scroll pannuvanga instagram la na vande enna pannalam enna design vandirukudhu enna pudusa vandirukku adu paapen adukaprom mutta mutta country la enna pudusa avanga seiranga ipo na idu vande india la irundhu eduthu vandanaala of course I'll do lot of research. நைட்ல எல்லா சில்ட்ரன் தூங்கிட்டோன்னே அந்த டைம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைம் வரும்போது, மீ டைம் வரும்போது, அப்ப நான் வந்து அதை பார்ப்பேன். சோ திஸ் ஒன் ஆல் இஸ் தி டைம் வேர் ஐ அம் யூசிங் டு யூட்டிலைஸ் டு ரிசர்ச் அபௌட் ஆல் திஸ் திங்.
0: கண்டிப்பா அந்த மாதிரி தான், நீங்க பார்த்தனால ஒரு புதிய விஷயத்தை வந்து நீங்க இங்க நீங்க கொண்டு வந்து நிறைய பேரை வந்து அனுபவப்பட வைக்கிறீங்க. அனுபவம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: பிகாஸ் அதுதான் வந்து ஏன்னா எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகமா இருக்கிற ஒரு விஷயம் சம்திங் மஸ்ட் பி இன் தியர் மைண்ட். அப்ப அனுபவம் தான் உங்க ஞாபகத்துல இருக்கும். இல்லனா இப்ப நான் வந்து ஏதாவது உங்களுக்கு நானே செஞ்சு வந்து குடுக்கறேன், இப்ப அது நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் வச்சிருவீங்க, மறந்துடுவீங்க. ஆனா இதுவே நீங்களா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபகம் பல வருஷத்துக்கு இருக்கும்.
0: ஆமா, அந்த அனுபவமே நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். சரி, ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம். இது கதை போமா.

0: இன்று கதைப்போமா நிகழ்ச்சியில் நம்முடைய பவித்ரா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து திறமைகள் சார்ந்து ஒவ்வொரு வாரமும் அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையில இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவங்க வுடன் பிளாக் பிரிண்டிங், மரப்பலகையால் செய்யக்கூடிய இந்த அச்சு, அதை வைத்து வந்து இப்ப ஆடையா இருக்கட்டும் இல்ல மத்த வடிவமைப்புகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு கலையா இருந்தது. சரி வாங்க, இன்றைக்கு உங்களை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கற்றுக்கொண்டு இந்த கலையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு இருக்கீங்க?
1: அனுபவம் பட போறாங்க. ப்ராடக்டா விக்கலையே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சர்வீஸா தானே. சோ ஒரு ஈவென்ட்ஸா இல்ல மால் அந்த மாதிரியான பிளேசஸ்ல தான் யூ கேன்
0: நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு.
1: யா, நான் யா மோத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் திங் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு பழமையான ஒரு ஹெரிடேஜ் டெக்ஸ்டைல் ஆர்ட் நம்ம இந்தியால இருந்து இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மைண்ட்ல பதிவு பண்ணணும். தே ஹேவ் டு நோ தட் ஃபர்ஸ்ட். ஏன்னா தெரியும், பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம சொல்லல, ஆனா அவங்க பார்க்காம அது செய்யாம அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால ஐ வாண்ட் டு லைக் பிரிங் இட் டு பீப்பிள் டு நோ அபவுட் திஸ்.
0: சரியாக, கலை ஆர்வம் அப்படின்றது இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன்னா கதைப்போம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் பலவிதமான கலைகள் இங்க கொண்டு வரும்போது தான் நமக்குமே பார்த்து ஓ இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க போகும்போது எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? இப்ப சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரலாம் வராங்களா?
1: ஆமா, ஆக்சுவலி சிறுவர்களோட அடல்ட்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப அங்கிள் ஆன்டி இந்த யங்ஸ்டர்ஸ் அதை பார்த்துதான் சில்ட்ரன்ஸ் வராங்க. நம்ம மின்னலேருந்து நம்ம அடல்ட்ஸ் என்ன பண்றோமோ அதான் சில்ட்ரன்ஸ் இமிடேட்
0: பண்ணுவாங்க.
1: அதை பார்த்து சில்ட்ரன்ஸ் வராங்க. சோ தே ஆர் வெரி எக்ஸைட்டட், தே ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க வந்து லைக் நான் ஒரு வாட்டி செய்ய போறேன், ரெண்டு வாட்டி செய்ய போறேன், மூணு வாட்டி செய்ய போறேன் வந்து லைக் தே ஆர் ஷோயிங் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஒரு பழைய ஒரு டெக்ஸ்டைல் ஆர்ட் வந்து மறந்து போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு வழி ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ நம்ம தமிழ்வங்களுக்கு, இங்கிலீஷ் ஐ மீன் வெள்ளக்காரவங்களுக்கு, ஏன்னா இதுவும் வெள்ளக்காரவங்களும் நிறைய செய்யறாங்க,
0: நிறைய மத்த வெளிநாட்டுக்காரங்களும் பாக்குறாங்க.
1: எஸ், அவங்க பாக்குறாங்க, அவங்க செய்யறாங்க. சோ நம்ம சீனவர்கள், நம்ம மலேசியா, நம்ம மல்டி ரேஷன், ஆல் திஸ் பீப்புள் கேன் கம் அண்ட் ட்ரை, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நன்றி.
0: சந்திக்கலாம்.

0: வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:07. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:07.
3: ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்க மகள் ஷாமலராஜ்
4: லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா, நாட் ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும். அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லுவேன்.

அடுத்தரம் பாடல் ஓடுகின்ற இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. சரி, அடுத்து இசை விசும் நிகழ்ச்சியில ஒரு மணி தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் பொன் கோகிலம் உங்களோட பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டு இருக்கோம், உங்கள் பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். விடைபெறுகின்றேன் மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

0: மலேசியா பன்னாட்டு நிதிமுறை உருமாற்றத்தை வலியுறுத்தியுள்ளது. மலபாக் தீவில் பிலிப்பீன்ஸ் ராணுவ தளம் மலேசியா கண்காணிக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியா வளரும் நாடுகளின் முக்கியத்துவத்தையும் யதார்த்தத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான பன்னாட்டு நிதிமுறை உருமாற்றத்தை வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற G77 வெளியுறவு அமைச்சர்களும் சீனாவும் பங்கேற்ற கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புவிசார் அரசியல் பதற்றம் உட்பட நீண்டகால மோதல்கள் காரணமாக நடப்பு பன்முகத்தன்மை கொண்ட அமைப்பு பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக மலேசியா கருதுகிறது. அதேவேளை வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளை காட்டிலும் பின்தங்கிய நிதி முறையினால் பன்னாட்டு பொருளாதார சவாலை எதிர்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே மலேசியா வர்த்தக பன்முகத்தன்மை, காலநிலை உட்பட அறிவியல் தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்ட துறை சார்ந்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக பன்னாட்டு நிதிமுறை உருமாற்றத்தை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். மலபாக் தீவில் ராணுவ தளத்தை அமைக்கும் பிலிப்பீன்ஸின் உரிமை குறித்து மலேசியா கேள்வி எழுப்பாது. எனினும் அப்பகுதி சபாவுக்கு அருகில் இருப்பதால் அம்முன்னேற்றத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது கலி நூருடீன் தெரிவித்தார். அண்டை நாடு என்ற வகையில் மலேசியா அதன் தற்காப்பு ஆற்றலை வலுப்படுத்துவது அவசியம் என அவர் கூறினார். ராணுவ தளங்களை மேம்படுத்துவதும் இதர ராணுவங்களை களமிறக்குவதும் பிலிப்பீன்ஸின் உரிமை. ஆனால் மலேசியா அமைதி காக்க முடியாது. விரும்பத்தகாத மோதல் எழுந்தால் அதனை எதிர்கொள்ளும் பொருட்டு சபாவில் நமது நிலையை வலுப்படுத்துவது அவசியம் என டாக்டர் ஸ்ரீ முகமது கலீத் கூறினார். கிளாந்தானில் மோத்தாய் விளையாட்டுக்கான சிறப்பு அரங்கத்தை நிறுவ நிதியை ஒதுக்குவது குறித்து ஈரார் 87 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் பரிசீலிக்கும் என விளையாட்டு ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். அம்மாநிலத்தில் திறன் மேம்பாட்டையும் சுற்றுலாவையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்நடவடிக்கை அமைந்துள்ளதாக மோத்தாய் பயிற்றுநர் மொமா ரிஸ்வான் மட்ஜாயின் தெரிவித்தார். தொடக்க நிலை முதல் பன்னாட்டு அரங்கம் வரை அவ்விளையாட்டு வீரர்களுக்கு விரிவான வசதிகளுடன் கூடிய மிக ஒருங்கிணைக்கப்பட்ட வளர்ச்சி பாதையை உருவாக்குவதற்கு இத்தகைய வசதிகள் மிக அவசியம் என்றார் அவர். அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள ஈரார் 27 வரவு செலவு திட்டத்தின் கீழ் 66.8 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யுமாறு மீன்வளத்துறை கூறியுள்ளது. நாட்டின் மீன்வள சூழல் அமைப்பையும் உயிரியல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையும் வலுப்படுத்த இந்த ஒதுக்கீடு அவசியம் என்று அத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் அட்னான் யூசேன் தெரிவித்துள்ளார். 13வது மலேசிய திட்டத்திற்காக அத்துறை கோரப்பட்ட 126.87 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 41 திட்டங்களில் சிலவற்றை செயல்படுத்த இந்நிதி ஒதுக்கீடு தேவைப்படுவதாக அவர் கூறினார். சபா கினாபா தங்கனில் காலை மணி 5:32 ரிக்டர் கருவியில் 3.3 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தெரிவித்துள்ளது. அந்நிலநடுக்கம் இந்தோனேசியா தரக்கானிலிருந்து வடமேற்கே 118 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. எனினும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை என அத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கினபாத்தங்கான் தீயணைப்பு மீட்பு நிலைய உறுப்பினர்கள் அறுவர் கினபாத்தங்கனை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்காணிப்பை மேற்கொண்டதாக அதன் தலைவர் சூரியாடி ரவிஸ் தெரிவித்தார். பேரா ஊராட்சி தரப்புகள் தங்கள் அதிகார வரம்பிற்குட்பட்ட கட்டடங்கள் மற்றும் வசதிகளில் பாதுகாப்பு சோதனையும் கண்காணிப்பையும் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்புக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடிய எந்தவொரு இடரையும் தடுக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாநில வீடமைப்பு ஊராட்சி செயற்குழு தலைவர் சென்ரியா எங்ஷாய் சிங் தெரிவித்தார். ஊராட்சி தரப்பின் கீழ் உள்ள அனைத்து கட்டமைப்புகள், சொத்துக்கள் உட்பட பொது வசதிகளும் பாதுகாப்பானதாகவும் முறையாக பராமரிக்கப்படுவதையும் உறுதி செய்ய கண்காணிப்பு அவசியம் என்றார் அவர். நெகர் செம்பிலான் உலு பண்டோல் இக்கோ ரிம்பா வனவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அங்சி ஃபாரஸ்ட் சேலஞ்ச் ஓட்டத்திற்கு இவ்வாண்டு பலத்த வரவேற்பு கிட்டியுள்ளது. இமுறை 900 பேர் அதில் பங்கேற்றுள்ள வேளை உள்நாட்டிலிருந்து மட்டுமின்றி 8 வெளிநாடுகளிலிருந்தும் பங்கேற்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் 4 முறையாக நடைபெறும் இவ்வோட்டம் விளையாட்டு பொழுதுபோக்கு நடவடிக்கையாக மட்டுமின்றி ஈரார் 26 நெகிரிசிம்பிலான் வருகை ஆண்டு ஈரார் 26 மலேசிய வருகை ஆண்டு திட்டங்களையும் விளம்பரப்படுத்தும் தளமாகவும் அமைந்துள்ளது மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்
1: ரத்த தான செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 2000 ரத்த பைகள் தேவைப்படுது சரியா
1: ஆமா அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம் ரத்த தானம் செய்வோம் மனித உயிரை காப்போம்
0: அமெரிக்காவில் ஊடக அணுகலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சனிக்கிழமையன்று அதிபர் டொனால்டு டிரம்புடன் CNN செய்தியாளர்கள் செல்ல தடை விதிக்கும் முனைப்பை வெள்ளை மாளிகை முன்னெடுத்துள்ளது கடந்த வாரம் CNN, MS Now, Politico ஆகிய செய்தி தளங்கள் தம்மை பற்றி எதிர்மறையான செய்திகளை மட்டுமே வெளியிடுவதாக குற்றம் சாட்டி அவற்றின் செய்தியாளர்கள் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக டிரம்ப் கூறியிருந்தார் எனினும் அவரின் அச்செயல் அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் அந்த உத்தரவை தற்காலிகமாக அகற்றுவதாகவும் நீதிபதி கூறியது குறிப்பிடத்தக்கது ஹொர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது ஆனால் சில மணி நேரத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த முன்மொழிவினை நிராகரித்துள்ளார் நியூயார்க்கில் இவ்வாறு நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் கலந்து கொண்ட புதிய சமரச பேச்சாளர்கள் முயற்சியால் ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் காணப்பட்டது முன்னதாக தெஹ்ரான் கத்தார் வாயிலாக அமெரிக்காவிற்கு அந்த 7 திட்டத்தை வழங்கியது தேவையான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் 7 அத்தடத்தை மீண்டும் திறந்து இயல்பான கடல் போக்குவரத்தை மீட்டெடுக்க முடியுமென ஈரான் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டிருந்தது தென்கொரியாவில் ஆகஸ்ட் மாதம் வெளிநாட்டினர் எண்ணிக்கை 2.87 மில்லியனாக பதிவாகியுள்ளது முந்தைய ஆண்டை விட இது 5.3% அதிகமென குடிநுழைவுத்துறையின் தரவுகள் காட்டுகின்றன மாத இறுதி வரை நீண்ட நாள்கள் தங்கியுள்ளவர் எண்ணிக்கை 2.25 மில்லியனாகவும் குறுகிய நாட்கள் தங்கியுள்ளவர்கள் உட்பட சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 629,406ஆகவும் உள்ளது மிக அதிகமாக 995,000 மேற்பட்ட சீன நாட்டினர் அங்கு தங்கியுள்ளனர் அதற்கடுத்த நிலையில் வியட்நாமியர்களும் அமெரிக்கர்களும் உள்ளனர் தென்கொரியாவில் கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் குறைந்த அந்நிய நாட்டினர் எண்ணிக்கை 2021 பின் கணிசமாக அதிகரித்துள்ளது விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி தேசிய ஓட்ட வீராங்கனை ஷெரின் செம்சன் வாலபாய்க்கு நிரந்தர பயிற்றுநர் இல்லை ஆகையா இப்பருவ போட்டி எதிர்கொள்ள சவாலாக இருந்ததாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பின் இவ்வாண்டு முழுவதும் பயிற்றுநர் இன்றி போட்டிகளில் கலந்து கொண்டதாக அந்த 28 வீராங்கனை தெரிவித்தார் பயிற்றுநர்கள் உட்பட எங்களை மூலம் பயிற்சியை தொடங்குவதற்கு முன் குறிப்பிட்ட காலத்திற்கு தனியாக பயிற்சி மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் தனது நிலையை அறிந்து கொள்ளவும் மதிப்பிடவும் ஒரு பயிற்றுநர் தேவை என ஷெரின் ஒப்புக்கொண்டுள்ளார் இவ்வேளை காயத்தின் காரணமாக 100 மீட்டர் ஓட்டத்தை 7 இடத்தில் நிறைவு செய்த தேசிய அதிவேக ஓட்டக்காரர் முகமது அசி முகமது ஃபமி ஆசிய போட்டியில் தமது வேட்கையை தொடர இயலும் என்ற எதிர்பார்ப்பினை வெளியிட்டுள்ளார் நேற்றைய ஓட்டத்தின் போது தசைப்பிடிப்பினால் பாதிக்கப்பட்ட அவர் எஞ்சிய போட்டியிலிருந்து பின்வாங்காமல் மருத்துவ முடிவுக்காக காத்திருக்கிறார் நாளை தொடங்கும் ஆடவர் 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டம் உட்பட திங்கட்கிழமை தொடங்கும் கலப்பு 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தில் அவர் பங்கேற்க வேண்டும் மலேசியா பன்னாட்டு நிதிமுறை உருமாற்றத்தை வலியுறுத்தியுள்ளது பலாபாக் தீவில் பிலிப்பீன்ஸ் ராணுவ தளம் மலேசியா கண்காணிக்கும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி வணக்கம்

அன்பு வணக்கம் அன்பான நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சரி, இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களோட நான் பொன் கோகிலம் மாலை 4 மணி வரை. சரி, இன்றைக்கு பொழுது எப்படி இருக்கு? சனிக்கிழமை பொழுது அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஆர்வமாக இருக்கு? காலையில உங்களுக்கு உற்சாகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய உற்சாகமான பாடல்களும் இடம்பெற்றிருந்தன, அதே வேளையில நிறைய உங்களுக்கான தகவல்களும் இருக்கின்றன. இந்த பக்கம் அறிவிப்பு அறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அழகான பூக்களோடு இன்றைக்கு இந்த சனிக்கிழமைனாவே ஒரு தனி மகிழ்ச்சி தான். மோகனுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா பூக்களை விதவிதமா வாரம் வாரம் நமக்கு கொடுக்கறாங்க. கதைப்போமா நிகழ்ச்சியில வந்து கொண்டிருப்பவர்கள், ஆக ஒவ்வொரு பூவுமே அவங்களுடைய மனநிலையை மட்டும் இல்ல நம்மளுடைய மனநிலையும் பிரதிபலிக்குது. சில நேரங்கள்ல வந்து அந்த பூக்கள் நம்மளுடைய மனநிலையும் மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி மென்மையான பூக்கள், அந்த நிறங்கள், அதற்கே இவ்வளவு அழகான தன்மை இருக்கும் போது என்ன சொல்ல வரேன்னு நீங்க ஆமா பிடிச்சிருப்பீங்க. நமக்கும் நிச்சயமாக நம்முடைய மனநிலை மத்தவங்க கிட்ட பிரதிபலிக்கும் போது அது மிக அழகாக இருக்கிறத நாம தான் உறுதி செய்யணும் இல்லையா? அதனால கோபங்களோ அல்லது தாபங்களோ கவலையோ அது மற்றவங்களுக்கு போய் சேர விடாம நம்ம வந்து பாத்துக்கணும். சரி, இனிய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கின்றன. அது எப்போதும் சொல்றதுதான் சொல்லக்கூடாது, நீங்க உண்மையிலே இனிமையான பாடல்கள் தான் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல் இருக்கு. அதே வேளையில 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு முக்கியமான ஒரு அங்கம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா 70ஆம் ஆண்டு பாடல்கள் சனிக்கிழமையில இடம்பெறும் அப்படின்னு தெரியும். இன்றைக்கு SPB உடைய 70ஆம் ஆண்டு பாடல்களை ரொம்ப ரொம்ப யோசித்து நேரம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். அதனால நீங்க மறக்காம நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சியில கேட்டுட்டே வரணும்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திரா இசையில்
1: சிந்தூர பூவே இங்கு தீ
0: எத்தனையோ விறுவிறுப்பான பாடல்களை கேட்ட பிறகு சட்டுன்னு இந்த மாதிரியான 80களில் இடம்பெற்ற பாடல்களை கேட்கும் போது அப்படியே நாம வந்து நம்மளுடைய மனதும் எங்கோ ஒரு இடத்துல அந்த பாடல்கள் நம்மளை கூட்டிட்டு போகுது இல்லையா. அப்படியாக இன்றைக்கு தீரா இசையில இந்த மாதிரியான இன்னும் அருமையான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நளினியும் உங்களை சந்திக்கவே காத்துட்டே இருப்பாங்க. அதனால மறக்காம பாடல்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்க அந்த பக்கம் வந்துடணும். 80களின் பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, மலேசிய பாடல்கள்ல சில பாடல்கள் அப்படி இருக்கு, எப்போதுமே இந்த பாடலை கேட்டாலுமே நமக்கு வந்து மனசுக்கு இதமான ஒரு பாடலாகவும் இருக்கும். இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாடல் தான்.

0: இசையில திலீப் வர்மன் கொண்டு வந்த பாடல் அது.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்
2: மசாலை உலகில்.

0: லிங்கம்ஸ் இதன் பின்னே நீண்டகால பாரம்பரியம். அதனால் தான்
1: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ். சுவையான சமையலுக்கும்
0: 90ஆம் ஆண்டிலே
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: ரசிங்க,
2: இசையோடு நினைவுகளை சேகரிங்க. ஆமாங்க, சில குரல்களை வந்து நினைத்தாலே இனிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு எஸ்பிபி உடைய பாடல்கள் உங்களுக்காக 70களில் வெளிவந்த பாடல்கள் இடம்பெற போகின்றன. 2 மணி தொடக்கம். அந்த ஆரம்ப 70 காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய குரலின் இனிமை அப்படிங்கிறதே வேற மாதிரி தான் இருக்கும், அவ்வளவு இனிமையா இருக்கும். இப்போதுமே அவருடைய குரல் இனிமைதான். இதுல என்ன காலகட்டம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 மணிக்கு நீங்க நிச்சயமா கேட்கணும். ஒவ்வொரு பாடலுக்கும் அவருடைய குரலின் தன்மையா இருக்கட்டும், இனிமையா இருக்கட்டும், அவர் கொடுக்கிற அந்த ஜீவன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு பாடல்களுக்குமே, ஒவ்வொரு பாடல்களிலுமே விதவிதமாக இருக்கும். அதை நீங்க உற்று நோக்கி இன்றைக்கு கவனிக்கலாம். 70கள் அப்படின்னு சொல்லும் போதே நானே இவ்வளவு பாடல்கள் தொகுத்து கேட்கும் போது ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு மாறுபட்டு ஒரு பாடல்களில் கொடுக்க முடியுமா அப்படின்னு வியந்து பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம். 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்றைக்கு எஸ்பிபியுடைய 70ஆம் ஆண்டு பாடல்கள்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: போலான்னு தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏன்யா

0: இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி, நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு, கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகளவில் விட்டுக் கொடுக்கும் போக்கின்மை, மத வேற்றுமை, பிறநாட்டு மக்கள் மீதான வெறுப்பு, இஸ்லாமிய வெறுச்சி உள்ளிட்ட கூறுகளை களைவதில் ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக இலக்கவியல் தளங்களில் பகிரப்படும் வெறுப்புணர்ச்சி விவகாரத்தில் அதிக கவனம் தேவைப்படுவதாக அவர் கூறினார். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா நாகரிக கூட்டணி தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். சரவா செரியானில் காலை நிலவரப்படி காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்ததாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. அங்கு காற்று மாசு குறியீடு 151 சிரியா மாநில 98 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜொஹூர், கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், சபா உட்பட 63 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவிலும், கிளந்தான், கிடா, திரங்கானுவில் நல்ல நிலையிலும் உள்ளதாக APIMS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜொஹூர் அரசாங்கம் ஈரார் 26 ஜொஹூர் வருகை ஆண்டை முன்னிட்டு குறைந்தது 42 பில்லியன் ரிங்கிட் வருமானத்தை ஈட்ட இலக்கிட்டுள்ளது. 12 மில்லியன் சுற்றுப்பயணிகளை இருப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் என கருதப்படுகிறது. இந்த இலக்கிற்கு வலு சேர்க்கும் நடவடிக்கையாக சகாமார் சதுக்கத்தில் நடைபெறும் ஈரார் 26 கோத்தாஸ்லாத்தான் விழா அமைந்துள்ளது. மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ள 15 பண்பாட்டு சுற்றுலா முனைப்புகளில் இதுவும் அடங்கும். இன்ஸ்டாகிராம் தாய் நிறுவனம் மேத்தா அண்மையில் அமெரிக்க மாநிலங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பின்பற்ற டிக்டாக் சமூக வலைதளம் அலபாமாவுக்கு $100 மில்லியன் செலுத்தவும், இளம் பயனர்களுக்கான நேர வரம்பு உட்பட பிற கட்டுப்பாடுகளை செயல்படுத்தவும் இணக்கம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற விசாரணையை டிக்டாக் தவிர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யேமனில் உள்ள ஹியூத்தி தரப்பு ரியாத் வட்டாரத்தை நோக்கி ஏவிய 2 திருக்குருதிகளை சவுதி வான் தற்காப்பு முறை அளித்தது. அந்நாட்டை நோக்கி தொடுக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் திருக்குருதி அச்சுறுத்தலை அம்முறை கண்காணித்து வருவதாக ஊடக தொடர்பாளர் துருக்கி அல் மாலிகி தெரிவித்துள்ளார். ஜூலையில் யேமனில் உள்நாட்டு போர் வெடித்ததிலிருந்து ஹியூத்தி தரப்பு சவுதி ஆதரவு படைகளுடன் மீண்டும் சண்டையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

வழங்க இருக்காங்க. அவங்க வழங்கிய பாடல்களை தான் நாம ஒலிபரப்பு செய்யப்பிருக்கின்றோம். அந்த வகையில தொடக்க பாடலை கேட்டுருமா?

0: வணக்கம் பொன் கோகிலம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
0: சந்திரலேகா பேசுறேன். ஐயோ, இந்த பாட்டு நான் கேட்ட வருஷம் கணக்காயிடுச்சு. பொன் கோகிலம்,
1: மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
0: ஐயோ, சோ ஹாப்பி. பார்த்தா ஐயோ, இதெல்லாம் கிடைக்குமா இந்த இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாக்கா போய் வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
1: அவங்களோட இந்த ஐயோ அப்படிங்கறதுல அவ்வளவு மகிழ்ச்சி தெரியுது. பாடல்கள் எல்லாம் உங்களை மகிழ்வித்து இருக்கோம் அப்படின்னு நம்புறோம். நிச்சயமாக ராஜஸ்ரீ ராஜமாணிக்கம் நிறைய உங்களுக்காக பாடல்களை அடுக்கி வச்சிருக்காங்க. பாடல்களை அடுத்தடுத்து கேட்கலாம்.

0: வணக்கம் பொன் கோகிலம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
0: கோகிலா.
1: சொல்லுங்க கோகிலா, எங்க இருந்து?
0: ரவாங்கல இருந்து அழைக்கிறேன். உண்மையிலேயே உங்க பாட்டு அந்த ராஜேஸ்வரி ராஜமாணிக்கத்தோட பேரு கேட்ட உடனே பல ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட கை வண்ணத்துல வர பாட்டுல உண்மையிலேயே அவ்வளவு அருமையா இருக்கும். இன்னைக்கு அவங்களோட தொகுப்புல நீங்க போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பி பாலோட பாட்டு கேட்டோடனே எல்லாம் மெய்மறந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாம்பாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் நியூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.

0: எஸ்பிபி வாணி ஜெயராம் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசை இசையும் நிகழ்ச்சியில 70ஆம் ஆண்டு பாடல்களை, குறிப்பாக எஸ்பிபி பாடிய பாடல்களை நாம வழங்கி கொண்டே இருக்கின்றோம். இந்த வேளையில பாடல்கள் பிடித்திருந்தா எந்த அளவுக்கு நேர்கள் அன்பை அள்ளி தருவாங்க அப்படிங்கறத தான் அடுத்து நாம கேட்க போறோம்.
1: வணக்கம் பொன் கொங்கிடம், நான் தேவி சிரமாலேருந்து பேசுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, சாப்பிட கூட மனசு வர மாட்டேங்குது, சாப்பிட கூட உட்காந்து பாக்குறேன். என்னென்ன பாடலோட இது எல்லாத்தையும் அப்படியே மடக்கணும் வருதுல்ல, அது கண் மூடி ரசிச்சாதான் அதோட இது ரசனையா இருக்கும். ரசனை ரசிக்க உண்மையா ரெண்டு மணி ஆச்சுனாக்க நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்படியே ரேடியோ பக்கத்துல உட்காந்து
2: போயேன். நான் எங்க காஜா நோஜா பேசமா, பாட்டுலாம் அருமையா இருக்கமா உங்களுக்கு. என்னோட வாழ்த்துக்களை பாட்டை வந்து தேர்வு பண்ணி போட்டது ரொம்ப நல்லா இருக்கு.
3: ஐயோ ஐயோ புள்ள இருக்குதுமா பாட்டு கேக்குறதுக்கு, ஐயோ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உங்களுக்கு ஒரு காப்போ அந்த தொகுத்து வழங்குறாங்களே ராஜேஸ்வரி மாணிக்கு, அவங்களுக்கு ஒரு காப்பு கொடுக்கணுமா காத்து இருந்தா.
0: உங்க மனசுல நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. யார் பேசுறீங்க?
3: டைப்பிங்ல இருந்து ஈஸ்வரி பேசுறேன். யார் இருக்கும் சனிக்கிழமை? ஐயோ என்ன சொல்றது தெரியல, அம்மா செல்ல முத்தா முத்தா முத்தா.
0: நன்றிமா, வணக்கம்.
3: நன்றி நன்றி.

0: நேற்று எஸ்பிபி அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கு 70களில் வெளிவந்த அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த நேரத்தில் அவருடைய குரல் கேட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? அப்படியாக 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அறிவிப்பாளர் தேவிகன் தாமரை செல்வன் அவரை வந்து ஒரு நேர்காணல் ஒரு நிகழ்ச்சிக்காக செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு வழங்குகின்றோம். அந்த நேர்காணலோட சின்ன பகுதி.
1: எந்த மியூசிஷியன்ஸ் பார்த்தாலும் பாடகர்கள் பார்த்தாலும் அவங்க சொல்றாங்க, மலேசிய கலைஞர்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப வேற மாதிரி இருக்கும், அவங்க எதிர்பார்க்கிற பாடல்களும் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்?
2: நிச்சயமா, வித்தியாசமான ரசனை, பர்டிகுலர்லி மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா. அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாட்டு கேட்க மாட்டாங்க. பாட்டு பாட்டோட தகுதியை வச்சுதான் பாட்டு கேட்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சிலதை வந்து அந்த சில நிகழ்ச்சியில் வந்து அவங்க பாட்டு தான் ஆகணும், எங்கள் பாட்டு தான் ஆகணும்னா நம்ம சாய்ஸ் ரிஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே இருக்கோம். இங்கே அழகான பாட்டு என்ன பாடினாலும் கேட்பாங்க, ரசிப்பாங்க. எனக்கு வர மெயில்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சில வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், சிலது நான் மறந்து போன பாட்டுகள் எல்லாம் நினைவுபடுத்து அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது உண்மை.

0: அதுக்குள்ள நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கும் புரியுது. 70களில் இடம்பெற்ற எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களை தொகுப்பாக நமக்கு வழங்கியவர் ராஜஸ்ரீ ராஜமாணிக்கம். அவங்களுக்கு நம்முடைய நன்றி. அதே வேளையில அழைத்து பேசி அன்பினை பகிர்ந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நம்முடைய நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 70களில் வெளிவந்த இடம்பெற்ற பாடல்களை கேட்க தவறாதீங்க, இணைந்திருங்க. சரி, 3 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்முடைய பாடல்களும் சரி, யார் யாருக்கு நீங்க வாழ்த்து சொல்லணுமோ தாராளமா அழைச்சு சொல்லலாம்.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா?

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தொடர்பு அமைச்சு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC வாயிலாக நோயாளிகளுக்கான மருந்துகள் விநியோகத்திற்கு இலவச அஞ்சல் சேவையை வழங்க உள்ளது. சுகாதார அமைச்சுக்கு உதவும் இச்சேவை அடுத்த மாதம் தொடங்கி தேர்ந்தெடுக்கப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடேல் தெரிவித்தார். தலைநகரில் நெடுந்தூர ஓட்ட ஏற்பாட்டாளர்கள் ஓடும் தடங்களை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL மற்றும் அரசு மலேசிய காவல்படை PDRMடன் சீர்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தலைநகரில் தொடர்ச்சியான சாலைகள் மூடப்படும் சிக்கலை களைய இந்நடவடிக்கை உதவும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ கூறினார். டாபோங் காசே எட் ஹவானா வாயிலாக இதுவரை மொத்தம் 460,000 ரிங்கிட் 153 தமிழ் ஊடக பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனின் சிங் கூறினார். நாடு முழுவதும் இம்முனைப்பால் பயன்பெற்ற 850 ஊடக பணியாளர்களில் இவர்களும் அடங்குவர். பெருந்தொற்று தடுப்பு அதன் தயார் நிலை ஆகியவை தொடர்பில் உலகளாவிய அணுகுமுறையின் அவசியத்தை ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஒரு நாடும் பெருந்தொற்று பரவலிலிருந்து தன்னை தனியாக பாதுகாத்துக் கொள்ள முடியாது. COVID-19 பெருந்தொற்றால் ஏற்பட்ட பேரளவிலான உயிரிழப்பு பொருளாதார செலவினத்தின் மூலம் இது நமக்கு நன்கு உணர்த்தப்பட்டது என்றார் அவர். கடல் மட்ட உயர்வால் அதிகரித்து வரும் பாதிப்புகளை வளரும் நாடுகள் எதிர்கொள்ள உதவ பன்னாட்டு சமூகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உறுதிமொழிகள் யாவும் ஆக்ககரமான நடவடிக்கைகளாக மாற்றப்பட வேண்டுமென தன்சானியா துணை அதிபர் அலுவலக வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு ஈரார் 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி மின் விளையாட்டில் ஜப்பானின் யூகி குரிஹரா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 11 வயதே ஆன குரிஹராவின் வெற்றி ஜப்பான் உட்பட இளம் விளையாட்டாளர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவரின் பயிற்றுநர் கூறினார். ஜப்பான் வரலாற்றில் ஆசிய போட்டியில் பங்கேற்ற குறைந்த வயதுடைய விளையாட்டாளராகவும் அவர் திகழ்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இசை இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பொன் கோகிலன் பேசிட்டு இருக்கேன் மாலை 4 மணி வரை. சரி, ஏன்னா இந்த 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு அங்கிருந்து திரும்ப இந்த பக்கம் வர்றது, அப்புறம் புது பாடல்களுக்குன்ற அந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, அப்படியே மன மாற்றமா இருக்கட்டும், அந்த அந்த சூழலின் மாற்றமா இருக்கட்டும், அப்படியே கேட்டுட்டே வந்து இப்போ புது பாடல்கள், அப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல்களுக்கு செல்ல போறோம் இல்லையா. ஆமா, விறுவிறுப்பான பாடல்கள், புதிய பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதே வேளையில 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தநாளா, இனிய நாள் வாழ்த்து உங்களை வந்து சேரட்டும். யார் யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்களோ தாராளமா நீங்க வந்து சொல்லலாம். அதே வேளையில டிக்டாக் பக்கமும் வாங்க, அங்க நம்ம பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது, அங்க நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

இசையமைசும் நிகழ்ச்சியில பாடல்களை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இங்க டிக்டாக் பக்கம் வந்து நம்ம நேர்களோட பேசிக்கொண்டே இருக்கின்றோம். எல்லாரும் வணக்கம், சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாருக்காவது பிறந்த நாளா இருந்தா நீங்க வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல நீங்க வந்து உங்க கைபேசி எடுத்து ஒரு சின்ன செய்தி அனுப்பிடுங்க. அப்படி நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா, நேரம் இருந்தது நேரத்தை ஒதுக்க முடியும் அந்த அன்புக்குரியவருக்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அழைச்சு வாழ்த்து சொல்லிருங்க. ஏன்னா அந்த அழைப்புல கொடுக்குற வாழ்த்து இருக்கு இல்லையா, அந்த வாழ்த்து உண்மையிலே ஒரு பெரிய புன்னகையோ சின்ன புன்னகையோ அள்ளி தெளிச்சிடும் அந்த அவங்களுடைய மனசுல. அந்த புன்னகைக்கு காரணமா நிச்சயமா நாம இருக்கலாம், பலரின் புன்னகைக்கு நாம காரணமா இருக்கணும். அந்த வகையில இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பிறந்தனாலோ அந்த புன்னகைய உங்களுடைய வாழ்த்துகளின் வழி கொடுத்து விடுங்கள். இந்த பக்கம் சதீஷ், சண்முகம், கிஷன் இப்படி நிறைய பேர் நமக்கு செய்திகளை அனுப்பிட்டே இருக்காங்க. இன்பஜோதி, கலாரஞ்சினி இப்படி நிறைய பேர். வெளியில பார்த்தா அடை மழையா இருக்கு தலைநகர்ல, பயணங்கள் சிறப்பா அமையட்டும். அப்புறம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. மகிழ்ச்சி, சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். இந்த ஒரு மணி ஆனாவே நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. சரி, அடுத்ததாக யார் யாருக்கு பிறந்தநாள் அப்படின்றத நீங்க டிக்டாக் பக்கம் வந்து சொல்லுங்க. உங்க வாழ்த்துக்களை நாங்கள் உரியவர் இடத்துல சேர்க்கறதுக்கு தயாராக காத்துக்கிட்டே இருக்கோம். அதனால வாங்க டிக்டாக் பக்கம் வாங்க, பேசலாம்.

0: கபில் கமிலன் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். இங்க பாருங்க, இன்றைக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னா எங்கெங்க நளினி அப்படின்னு கேக்குறாங்க. சவுதியில இருந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, அப்புறம் ஜெர்மனில இருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அதே வேளையில நீங்க மின்னலை கேக்குறீங்கன்னும் போது மகிழ்ச்சியா இருக்கு. நளினி எங்கன்னு கேக்குறாங்க. நளினியும் நம்ம அறிவிப்பறைக்குள்ள வந்துட்டாங்க. எங்க நளினி, இன்றைக்கு என்ன தொகுப்பு?
1: இருக்கேன். 80-ஆம் ஆண்டு பாடல்கள் கேட்டு மறந்த பாடல்களுக்கும், கேட்க மறந்த பாடல்களுக்கும் தீரா இசை. சனிக்கிழமை தீரா இசை கேட்க மறக்காதீங்க.
0: அவங்களோட தொகுப்பு உங்களுக்கு தெரியும், அப்படியே மெய் மறக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால சரி, இந்த பக்கம் நிறைய பேர் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்து நம்ம வந்து வாழ்த்துக்களை பார்க்க போறோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இசைமிசம் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கீங்க. சரி, ஆசிரியர் ஜெய்சீலன் அவர் வந்து பூச்சோங்கல இருக்காரா, அவருக்கு பிறந்த நாள வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பிஜி பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த செய்தி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அபிலாஷா. ஆசிரியர் ஜெய்சீலனுக்கு நம்முடைய வாழ்த்து வந்து சேரட்டும். த்ரிஷன் சிட்னி ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்முடைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் நீங்க கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. அதே வேளையில் டாக்டர் லீலா சுங்கேசி போர்ட்ல இருக்காங்களா, அவங்களுக்கு வாழ்த்துக்கினை திரு வெல்லஸ் பூச்சோங்கிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்து திரு கேசவன் அவருக்கு பிறந்தநாளாம். பத்மா செய்தி அனுப்பியிருக்காங்க, கணவர் கேசவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆக வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வேளையில நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்படியாக பலரும் செய்திகளை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. மணி அவர் வந்து யூகேலேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் இந்த டிக்டாக் அப்படின்னு சொல்லும்போது நாடு தழுவிய அளவில் பல்வேறு நாடுகளை இணைக்குது அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ரிபேக்கா சின்னப்பன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து வாழ்த்து அனுப்பியிருக்கீங்க, மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கு கஸ்தூரி அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி, இன்றைக்கு கணவர் டாக்டர் ராமா ராவ் போலியா அவருக்கு பிறந்தநாளாம். கஸ்தூரி மனைவியும் பிள்ளைகள் யாதவ் ராம் அர்ணா மகள் வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க, நமக்கு செய்தியும் அனுப்பியிருக்காங்க. சரி, இன்றைக்கு 26 செப்டம்பர் உங்களுக்கு பிறந்தநாளா, எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: லிங்கம்ஸ்
2: நாடு நகரம் எங்குமே எனுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகா
1: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்.

0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
1: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
2: சமையல் பிரமாதம்.
3: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்.

குமரன் சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடலை கேட்டும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 3:42. சரி, அங்கங்கே கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நேர்கள் அழைச்சி சொல்லியிருக்காங்க. அதனால எப்போதுமே சொல்றது தான், கவனமாக பாதுகாப்பாக பயணமாக இருக்கட்டும். அதே வேளையில் சில நேரங்களில் நம்முடைய மனநிலைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். அதாவது மகிழ்ச்சியாக இருக்க முடியலனாலும் ஏறக்குறைய கவலையா அதிகமா அந்த நேரத்தை நம்ம செலவு பண்ண வேண்டாமே கவலைக்கு, இல்லையா? இந்த பாடலை கேளுங்க. இந்த பாடல் வந்து நேஹா பாசின் கொண்டு வராங்க. நான் முத்துக்குமாருடைய வரிகள் இடம்பெற்ற பாடல். எப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் கலக்கமா இருக்கணும் இந்த பாடலை கேட்பேன். ஏன்னா இந்த பாடல் ஒவ்வொரு வரிகளுமே நமக்கான வரிகளாகவே இருக்கும்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இந்தளவில் இசையமிசியும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் அடுத்து தீரா இசையில உங்களை சந்திக்க நளினி அச்சுதன் தயாரா காத்துட்டு இருக்காங்க. இனிய பாடல்களையும் தொகுத்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். நாளை நாம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில காலை 10 மணிக்கு சந்திப்போம்.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

உடன் எஸ் கோகுலன். பெர்லே சுகாதார வசதிகளில் தேசிய இலக்கவியல் சுகாதார சூழல் அமைப்பு திட்டம் பிரசாடா வாயிலான மின் மருத்துவ பதிவுமுறை இஎம்ஆர் முனைப்பு நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தில் நேர்மறை தாக்கத்தை கொண்டு வந்துள்ளது. அத்திட்டம் வாயிலாக 86 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவர்களை 60 நிமிடத்திற்கு குறைந்த நேரத்தில் காண முடிவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாபி ஃபாடேல் தெரிவித்தார். மடானி மாட் தற்போது முதன்மை உரிமம் மாஸ்டர் லைசன்ஸுக்கான விண்ணப்பத்தை நிதி மற்றும் செயல்பாட்டு திறன் கொண்ட நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் வியூக பங்காளிகளுக்கு திறந்துள்ளது. இது நாடு முழுவதும் அதன் சில்லறை விற்பனையை விரிவுபடுத்துவதையும் துரிதப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலே கூறினார். இன்று மாலை 5 மணி வரை சரவாக்கை தவிர அனைத்து மாநிலங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தெரிவித்துள்ளது. பெர்லிஸ் பினாங்கு முழுவதும் இந்நிலை ஏற்படும் என அத்துறை குறிப்பிட்டுள்ளது. தாய்லாந்து அரசாங்கம் வெள்ள நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை துரிதப்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளது. உதவிகள் பொது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து நிலைமையை 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்குமாறு வெள்ள தடுப்பு நிறுவனங்களுக்கு பிரதமர் அனிதோன் சான் வீராகோல் உத்தரவிட்டுள்ளார். ஐநாவின் அடுத்த தலைமைச் செயலாளராக பெண் ஒருவர் பொறுப்பேற்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக மெக்சிகோ கூறியுள்ளது. மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர் ரோபர்டோ வெலாஸ்கோ வெள்ளிக்கிழமை ஐநா கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார். அந்நாட்டின் ஆதரவை பெற்ற சில்லி முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மிஷேல் பெச்சலே அப்பதவிக்கான போட்டியிலிருந்து விலகியது குறித்து வெலாஸ்கோ கருத்துரைத்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் நாட்டின் சி ஹமிஷன் ராஜ் ரச்சல் ஆனலின் கனவு ஈடேறவில்லை. இன்று கிஞ்சோ ஃபுத்தோ அரங்கில் நடைபெற்ற அரையிறுதியில் அவர்கள் ஹாங்காங் விளையாட்டாளர்களிடம் தோற்றனர். இதன் மூலம் வெண்கலப் பதக்கம் மலேசியா வசமானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

தீரா இசையின் வணக்கம் உங்களுக்கு. உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு இன்னும் அழகூட்ட தொடங்கி இருக்கு இன்றைய தீரா இசை வார இறுதி. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், வாரம் முழுக்க தான் நிறைய வேலைகள் செய்துட்டே இருக்கீங்க. வேலைக்கு போறோம் வரோம், எவ்வளவு தாங்க ஓடுறது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமே. உங்களின் அந்த ஓய்வு நேரம் இந்த தீரா இசையாக இருந்தா அதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. 80-90 பாடல்களை ரசிக்கும் ரசனைவாதிகளுக்கான நேரம் இது. இப்போ இந்த நொடி உங்க மனசு எந்த பாட்டை கேட்க இயங்குது அடுத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்களாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்கள் மனம் விரும்பும் அந்த 80-90 வெளிவந்த அந்த ஒரு பாடல் என்னங்க சொல்லுங்க, மனசை விட்டு சொல்லுங்க. யாருக்காவது பாடல்களை அனுப்பி வைக்க போறீங்களா, பாடல் வரிகளை இவங்களுக்காக சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பதிலாக இந்த பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்குள்ளதான அந்த வரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, எதுவா இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுங்க. அந்த பாடலை இவங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றது தீரா இசை. தீரா இசையில் அடுத்து வரும் 4 உங்களுக்கான சொர்க்கம், சொர்க்கத்தை அப்படியே கைகளில் எடுத்து கொடுக்கணும். கேட்ட மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை. நான் உங்கள் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி, வந்துகிட்டே இருக்கேன். 5 நிமிஷம்.
2: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
2: கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: 5 நிமிஷம். அஸ்வினி,
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: 5 நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: பொய்யா பொய்யா
1: மீரா ஐயா. நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மீரா பொய்யா
1: மீரா.

0: மயக்கம்.
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: வணக்கம்.
3: வணக்கம். பாடல் ரிக்வெஸ்ட் பண்ணணும்.
2: கண்டிப்பா கேளுங்க. யாருக்காக, யார் பேசுறீங்க அது முதல்ல சொல்லுங்க.
3: என் பேரு சமீரா, பூச்சோன்னு கால் பண்றேன். என்னோட அன்னிக்காக, அன்னி பேர் தர்ஷினி, லக்கால வேலை செய்யறாங்க. உங்களுக்கு ஹரிஹரன் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களுக்காக உச்சி முதல் பாதம் வரை அந்த சாங் ரிக்வெஸ்ட் பண்ண.
2: சரிங்க, கொடுக்குறோம். அன்னைக்கு பிடிக்கும் அந்த பாட்டு?
3: ரொம்ப பிடிக்கும்.
2: இன்றைக்கு வேலையா உங்களுக்கு?
3: இல்ல, வேலை இல்ல, வீட்டுல தான் இருக்கேன்.
2: சரிங்க சரிங்க, பாடல ரசிச்சுக்கிட்டே இருங்க. தீரா இசையில்
3: நன்றி.

0: பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09079729.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும், கேட்க மறந்த பாடல்களுக்கும்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் ஷர்மிலா பேசுறேன்.
0: ஷர்மிலா, எந்த ஊர் ஷர்மிலா? இங்க
1: டைப்பிங்.
0: சொல்லுங்க ஷர்மிலா.
1: இன்னைக்கு என்னோட அண்ணன் திரு ஆனந்த ஜோதி, அவர் டைப்பிங் எம்பிடில வேலை செய்யறாரு. அவரோட ஒய்ஃபுக்கு பர்த்டே, அவங்க பேர் வந்து கோகிலா. சோ அவங்களுக்கு பிடிச்சமான பாட்டு வந்து மறுமலர்ச்சி பாட்டு வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. எனக்கு அந்த பாட்டு அவங்களுக்காக டெடிக்கேட்.
0: சரிங்க அண்ணன், அண்ணனுடைய மனைவின்னு சொல்றீங்க, அண்ணின்னு சொல்லிருக்கலாமா? பாசமா
1: ரெண்டு பேருக்கும் சேம் வயசு தான்.
0: ஓ அப்படியா, சரி. அப்ப அண்ணின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க போல? இல்ல கூப்பிடலாம்.
1: அப்படின்னு இல்ல, கூப்பிடலாம் கூப்பிடலாம்
0: கூப்பிடலாம். சரி, அன்னைக்காக அந்த பாடல் கொடுக்கறவங்க உங்களுக்கும் பிடிக்குமா?
1: எனக்கும் பிடிக்கும். அவளை பாட்டு.
0: ஓ சரிங்க, அனுப்பி வைக்கிறோம்.

0: வணக்கம். என்ன
1: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: அழகேசன், கிளாங்லைன் பேசுறேன்.
1: அழகேசன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும்.
0: ஓகே, எனக்கு என்ன பாட்டு வேணும்னா, அறுவடை நாள் இருக்குல்ல, அதுல இந்த கூல குருத்தோல் அந்த மாதிரி தலைப்பு வரும்.
1: கூல குருத்தோல காத்துல ஆடுது.
0: அதேதான்.
1: நீங்க என்ன சொன்னீங்க?
0: அந்த மாதிரிதான் சொன்ன மாதிரி
1: தப்பிச்சிட்டீங்க. சரிங்க, அந்த பாடல உங்களுக்காக குடுக்கறோம். எப்படி இருக்கு கிளைங் பக்கம், மழையா இருக்கா?
0: மழைதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த கேக்கணும் கேக்கணும் கேக்கணும். உண்மைதான்.
1: கண்டிப்பாங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: நளினி, குமரன் கூலிம்ல இருந்து பேசுறேன்.
1: குமரன் கூலிம்ல இருந்து எந்த பக்கங்க? வணக்கம்.
0: கூலிம் லுனாஸ் நளினி.
1: அப்படியா, நம்ம பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. சொல்லுங்க குமரன், என்ன பாட்டு வேணும்?
0: நளினி, இன்னைக்கு என்னோட அன்பு மனைவிக்கு பிறந்த நாள். மனைவி பேரு சாரதா.
1: சாரதா,
0: அவங்க இப்பதான் கேரள இருந்து குளிம்க்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. சோ நைட் ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கு. சோ அவங்களுக்காக சங்கமம் படத்துல இருந்து மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாட்டு முடியுமா?
1: சரி, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்கல்ல, கூட போயிருக்கலாம்ல வேலையை அவங்களுக்கு?
0: இல்ல நளினி, அவங்க அங்க என கேரள டீச்சரா இருக்காங்க. சோ அவங்க எவ்ரி வீக்கெண்ட்ஸ் இங்க வந்துட்டு போவாங்க.
1: அப்படியா? தொலைதூர காதல் மாதிரி வச்சுக்கலாம்.
0: ஆமா, உண்மை. ஆக்சுவலி நானும் கேரள தான் இருந்தேன். சோ பணி மாற்றமா இப்ப குளிம் ஹைடெக்ல வேலை
1: செய்யறேன்.
0: கூடிய விரைவில் அவங்க இங்க வரத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: அதாங்க கவலையா இருக்கும்ல, வாரத்துக்கு ஒரு தடவை தான் பாக்கணும்னா, அதனாலதான் இந்த பாடல.
0: ஆமா ரைட், இந்த பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸ், இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சூடி தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடுன்றீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சாரதா உங்களுக்காக குமரன் பாடல் அனுப்பி வைக்கிறாங்க.
0: நன்றி நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். யாருங்க பேசுறீங்க?
1: நான் தேவிக்கு பேசுறேன், ஜேபில இருந்து.
0: தேவிக்கு எங்க இருந்து?
1: ஜேபி.
0: ஆஹா, ஜேபில இருந்து. காதல என்ன தம்பி கிடைச்சு? தேவிக்கு பேசுறேன் வீட்ல இருந்து அப்படின்னு.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு காதல் கவிதைகள் படிக்கும் நேரம்
0: இதெல்லாம் வரும் வேணுமா? சரிங்க, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை போறது என்ன சொல்லுது?
1: ரொம்ப நல்லா இருக்கு,
0: நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நல்லாவே போடும்.
1: இந்த பாட்டு நான் உங்களுக்கும் கேட்கறேன்.
0: ஓ, எனக்காகும். நன்றிங்க.

0: என்னமோ சொல்ல வரீங்க?
1: படிச்சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம்ஸ் என்பேன்.
2: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.

ஒற்றுமை வேற்றுமையை திறம்பட நிர்வகிப்பதிலிருந்து கட்டமைக்கப்பட வேண்டும். மருந்துகள் விநியோகத்திற்கு இலவச அஞ்சல் சேவை அறிமுகம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஒற்றுமை வேற்றுமையை நிர்வகிப்பதில் காட்டப்படும் மதிப்பு, விவேகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டியது

0: அவசியம். இவ்வாறு துணை பிரதமர் டத்தோசிரே டாக்டர் அமர் சைட் ஹமிடி தெரிவித்தார். அரசியல் உட்பட பல்வேறு துறைகளில் நிலவும் மாறுபட்ட கருத்துகள் முதிர்ச்சியுடன் கையாளப்படுவது முக்கியமாகும். இதன் மூலம் சமயம், இனம், சமூகம் ஆகியவை தொடர்ந்து ஒருங்கிணைக்கப்படுவதோடு நாட்டின் அமைதியையும் நிலைத்தன்மையும் தொடர்ந்து கட்டிக்காக்க முடியும் என அவர் கூறினார். தொடர்பு அமைச்சு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC வாயிலாக நோயாளிகளுக்கான மருந்துகள் விநியோகத்திற்கு இலவச அஞ்சல் சேவையை வழங்க உள்ளது. சுகாதார அமைச்சுக்கு உதவும் வகையில் அடுத்த மாதம் தொடங்கி இச்சேவை தேர்ந்தெடுக்கும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இம்முனைப்பு நாடு முழுவதும் 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டுடன் செயல்படுத்தப்பட உள்ளது. இச்சேவைக்கு முன்னதாக நோயாளிகள் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. தற்போது அரசாங்கம் அதற்கான செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என அவர் கூறினார். பெர்லே சுகாதார வசதிகளில் தேசிய இலக்கவைகள் சுகாதார சூழல் அமைப்பு திட்டம் பெர்சடா வாயிலான மின் மருத்துவ பதிவு முறை EMR முனைப்பு நோயாளிகள் காத்திருப்பு நேர அடிப்படையில் நேர்மறை தாக்கத்தை கொண்டுள்ளது. கடந்த 4 மாதங்களாக செயல்படுத்தப்பட்ட அத்திட்டத்தால் 86 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவர்களை 60 நிமிடத்திற்கு குறைந்த நேரத்தில் காண முடிந்ததாக டாக்டர் ஸ்ரீஃபாமி கூறினார். அதில் 62.8 விழுக்காட்டினர் 30 நிமிடங்களுக்கு குறைந்த நேரத்தில் மருத்துவரை காண முடிந்ததாக அவர் தெரிவித்தார். பெர்லிஸில் EMR 200,000 மேற்பட்ட நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தாபோங் காசே எட் ஹவானா வாயிலாக இதுவரை மொத்தம் 460,000 ரிங்கிட் 153 தமிழ் ஊடக பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிஞ்சிங் கூறினார். நாடு முழுவதும் இம்முனைப்பால் பயன்பெற்ற 850 ஊடக பணியாளர்களில் இவர்களும் அடங்குவர். அவர்கள் அனைவருக்கும் மொத்தம் 2.5 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இது தேசிய ஊடக குடும்பத்தில் தமிழ் ஊடக பணியாளர்களும் பங்கு வகிப்பதை காட்டுவதாக அவர் கூறினார். இந்நிலையில் உதவி தேவைப்படுவோர் அல்லது அவர்களை பற்றி அறிந்திருக்கக்கூடியவர்கள் தாபோங் காசே எட் ஹவானா வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அல்லது தமது அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என தியோ தெரிவித்தார். தலைநகரில் நெடுந்தூர ஓட்ட ஏற்பாட்டாளர்கள் ஓடும் தடங்களை கொழும்பூர் மாநகர் மன்றம் DBKL மற்றும் அரசு மலேசிய காவல்படை PDRM உடன் சீர்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தலைநகரில் தொடர்ச்சியாக சாலைகள் மூடப்படும் சிக்கலை களைய இது உதவும். இதற்கு தீர்வு காணும் வகையில் ஓடும் தூரங்களின் அளவுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட தடங்களை அமைத்து அதனை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பின்பற்ற வைக்கலாம் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ கூறினார். இவ்வாரம் மட்டும் நெடுந்தூர ஓட்டத்திற்காக மொத்தம் 30 சாலைகள் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடங்கள் இருப்பது சாலை பயனர்கள் முன்னதாகவே தங்கள் பயணங்களை திட்டமிட உதவும் என அவர் குறிப்பிட்டார். மடானி மாட் தற்போது முதன்மை உரிமம் மாஸ்டர் லைசன்ஸுக்கான விண்ணப்பத்தை நிதி மற்றும் செயல்பாட்டு திறன் கொண்ட நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் வியூக பங்காளிகளுக்கு திறந்துள்ளது. இது நாடு முழுவதும் அதன் சில்லறை விற்பனையை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலே கூறினார். மடானி அறவாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் தரப்பு மடானி மாட்டின் 100 கிளைகளை விதிகளுக்கு உட்பட்டு திறக்க வாய்ப்பு வழங்கப்படும். தற்போது 3 முதன்மை உரிமங்களை வழங்க இலக்கிடப்பட்டுள்ளதாக டாக்டர் ஃபூசியா குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: பெருந்தொற்று தடுப்பு அதன் தயார்நிலை ஆகியவை தொடர்பில் உலகளாவிய அணுகுமுறையின் அவசியத்தை ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஒரு நாடும் பெருந்தொற்று பரவலிலிருந்து தன்னை தனியாக பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கோவிட் 19 பெருந்தொற்றால் ஏற்பட்ட பேரளவிலான உயிரிழப்பு பொருளாதார செலவினத்தின் மூலம் இது நமக்கு நன்கு உணர்த்தப்பட்டுள்ளது என்றார் அவர். சமத்துவம், ஒற்றுமை, பலதரப்பு ஒத்துழைப்பு, அறிவியல் பயன்பாடு உட்பட சுகாதார பணியாளர்களின் வலுவான ஈடுபாட்டின் மூலம் நீடித்த தயார்நிலைக்கு குட்ரஸ் அழைப்பு விடுத்தார். ஐநாவின் அடுத்த தலைமைச் செயலாளராக பெண் ஒருவர் பொறுப்பேற்பதற்கான நேரம் வந்துவிட்டது என மெக்சிகோ கூறியது. மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர் ரோபர்டோ வெலாஸ்கோ வெள்ளிக்கிழமை ஐநா கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார். அந்நாட்டின் ஆதரவை பெற்ற சிலி முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மிஷேல் பெச்சலே அப்பதவிக்கான போட்டியிலிருந்து விலகியது குறித்து வெலாஸ்கோ கருத்துரைத்தார். தற்போதைய தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸின் பதவிக்காலம் இவ்வாண்டு டிசம்பர் 31 நிறைவடைகிறது. தாய்லாந்து அரசாங்கம் வெள்ள நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை துரிதப்படுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கிடையிலான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளது. உதவிகள் பொது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து நிலைமையை 24 தீவிரமாக கண்காணிக்குமாறு வெள்ளத்தடுப்பு நிறுவனங்களுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சருமான அனிதோன் சான் விராகோல் உத்தரவிட்டுள்ளார். தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. கடல் மட்ட உயர்வால் அதிகரித்து வரும் பாதிப்புகளை வளரும் நாடுகள் எதிர்கொள்ள உதவ பன்னாட்டு சமூகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உறுதிமொழிகள் யாவும் ஆக்ககரமான நடவடிக்கைகளாக மாற வேண்டுமென தன்சானியா துணை அதிபர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் மட்ட உயர்வு என்பது எதிர்கால அச்சுறுத்தல் மட்டுமல்ல, உலகளவில் மக்களின் வாழ்வாதாரம் உட்பட பொருளாதாரம் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. வியாழக்கிழமை அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெற்ற கடல் மட்ட உயர்வு குறித்த ஐநா உச்சநிலை கூட்டத்தில் தன்சானியா துணை அதிபர் டெக்ராத்தியோஸ் டி ஜெம்பி இவ்வாறு கூறினார். விளையாட்டு, ஈரார் 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் நாட்டின் சி ஹமிஷன் ராஜ் ரெச்சல் ஆனனின் கனவு ஈடேறவில்லை. இன்று கிஞ்சோ ஃபுத்தோ அரங்கில் நடைபெற்ற அரையிறுதியில் அவர்கள் ஹாங்காங் விளையாட்டாளர்களிடம் தோற்றனர். இதன் மூலம் வெண்கலப் பதக்கம் மலேசியா வசமானது. இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்ததால் இது சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் நாட்டிற்காக வெண்கல பதக்கத்தை பெற்றுத்தர முடிந்ததை எண்ணி மனநிறைவடைவதாக ரெச்சல் கூறினார். இதனிடையே மின் விளையாட்டில் ஜப்பானின் யூகி குரிஹரா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 11 ஆன குரிஹராவின் வெற்றி ஜப்பான் உட்பட இளம் விளையாட்டாளர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவரின் பயிற்றுநர் கூறினார். ஜப்பான் வரலாற்றில் ஆசிய போட்டியில் பங்கேற்ற மிக இளம் விளையாட்டாளராகவும் அவர் திகழ்கிறார். புயோ புயோ மின் விளையாட்டில் தென்கொரியாவின் கங் டோன்ஷின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஒற்றுமை, வேற்றுமையை திறம்பட நிர்வகிப்பதிலிருந்து கட்டமைக்கப்பட வேண்டும். மருந்துகள் விநியோகத்திற்கு இலவச அஞ்சல் சேவை அறிமுகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.
2: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை. சாப்பிட்டா சாப்பிட்டு

சனிக்கிழமை தேராக இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிறைய பாடல்களை, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். முதல்ல கூட ஒரு நீயர் அழைத்திருந்தாங்க, பேர் மறந்து போச்சு. கிளைங் பக்கத்துலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை நான் முதல்ல வந்து பாடல் என்ன பாடல் வேணும்னு சொல்லி நான் வந்து கூப்பிட்டு கேட்கல, ஏன்னா நான் மனசில் நினைக்கிற அத்தனை பாடல்களும் மற்ற நேர்களும் கேட்டுட்ருக்காங்க, நீங்களும் ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க, அதனால் நான் என்ன தனியாக கேட்கறது, நீங்கள் கொடுங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசத்தோடு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நேர்கள் நீங்கள் எல்லாரும் இருக்கும் போது எங்களுக்கு என்னங்க கவலை, எங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க. உங்களுக்கான பாடல்களை நாங்கள் தேடி உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். முதல்ல வந்து பயங்கர மழையாக இருந்தது, ஒரு நான்கு மணி போல பயங்கர மழையாக இருந்தது. வெளியில் நிச்சயமாக நெரிசலாக தான் இருக்கும். சாலை நெரிசல் அதிகமாக இருந்தாலும் உங்கள் மனசு வந்து கோவப்படக்கூடாது, மனசில் வந்து வருத்தம் எல்லாம் எதுவும் கூடாது. சாலை நெரிசலாக தானே இருக்கு, சரி இருக்கட்டும், பாடல்கள் இருக்கு அப்படியே கேட்டுட்டே மெதுவாக போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வரணும். அதுக்கு இங்கிருந்து பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். இது தீரா இசை.

0: தரமான புது புது சமையல் பொருள்கள் சந்தைக்கு வரும்போது உங்கள் வசமாக லிங்கம்ஸ் என்றுமே தயார். சிறப்பு தன்மையுடன் லிங்கம்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் மேலும் சிறக்கும், அது உறுதி.
1: லிங்கம்ஸ்.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

தீரா இசையின் மூலமாக உங்களுக்கு மயக்கத்தையும் கொடுப்போம், அந்த மயக்கத்துக்கான மருந்தையும் கொடுப்போம். அதுதாங்க தீரா இசை. சரி, இன்றைக்கு தீரா இசையில என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக நாங்க தொகுத்து வச்சிருக்கோம், எடுத்து வச்சிருக்கோம், கேட்டு பார்க்கணும்ல.

நிறைவில் ஒரு பாடல் வந்துச்சுல, செந்தூர பூவே இங்கு தீன் கொண்டு வாவா அப்படின்னு வந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடல். பி எஸ் சசிரேகா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடல் பாடியது இல்லை, ஆனால் அவங்க பாடிய அந்த சில பாடல்கள் முத்து முத்தான பாடல்கள். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். அடுத்து அந்த பாடலையே கேட்கலாங்க.

மனோஜ் சித்ரா கொண்டு வந்த பாடல். அது நேரம் இப்போது மாலை மணி 5:35 ஆயிடுச்சு. சரி, சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே கேட்டு மறந்த பாடல்கள், கேட்க மறந்த பாடல்கள் அப்படிங்கிற அந்த வாசகம் நிச்சயமா அவங்க மனசுல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்புறோம். அந்த மாதிரி ஒரு பாடலை கண்டிப்பா நம்ம தேடி எடுத்து கொண்டுட்டு வந்து உங்க கைகளில் கொடுத்துருவோம். இன்றைக்கும் ஒரு பாடல் இருக்குங்க, என்னன்னா 1989 வெளிவந்த திரைப்படம் அது, அண்ணனுக்கு ஜே அப்படின்னு ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் சீதா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை கங்கை அமரன் தான் இயக்கியிருக்காரு, இசை இளையராஜா. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல். மிலிசை வாசுதேவன் சித்ரா குரல்ல வருதுங்க உங்களுக்காக.

0: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: லிங்கம்
2: சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தின் உள்ளே
1: லிங்கம் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
3: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம் ஸ்டார்.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்

கே ஜேஸ்தாஸ் எஸ் ஜானகி இணைந்து வழங்கிய அந்த பாடல் அது நீதியின் மறுபக்கம் திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைக்கு 7:15 சிறுகதை மறு ஒலிபரப்பாக உங்களுக்காக இடம்பெற போகுது. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இதற்கு முன்னால் இடம்பெற்றிருந்த சிறுகதை தான். பொன்னி அப்படிங்கிற தலைப்பில் மறு ஒலிபரப்பாக நீங்கள் கேட்க போகிறீங்க. ஒரு பசு, அந்த பசு மனசுக்குள்ளேருந்து அந்த பசு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதை தான். ரொம்ப கண் கலங்க வைக்கும் ஒரு கதை இன்றைக்கு மறு ஒலிபரப்பாக உங்களுக்காக வழங்க போகிறோம். ஆக கேட்க மறக்காதீங்க. இதுவரைக்கும் நீங்கள் தவறவிட்ட மின்னலின் தயாரிப்பு நிகழ்ச்சிகளை கூட நீங்கள் வந்து ஆர்டிஎம் பாட்காஸ்ட் வழியாக மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். சிறுகதை, வானொலி, நாடகம் இப்படி எழுத ஆர்வம் இருந்தால் தாராளமாக எழுதி அனுப்புங்க. வானொலி ஒலிபரப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒலிபரப்பில் அதை வந்து சேர்த்துக்குவோம். தொடர்ந்து மலிசவாசுதேவன் எஸ் ஜானகி குரல்ல பாடல் வருதுங்க.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: ஏன் கட்டில் இல்ல மெத்த இல்ல பாய போ

சரிங்க, இன்றைக்கு 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு 2 கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கு. வழக்கம் போலவே 2 திரை சார்ந்த கேள்விகள். ஆக மறந்துடாதீங்க, 6 மணிக்கு பிறகு எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க. என்ன கேள்வின்னு பார்த்துட்டு பதில் சொல்ல காத்துருங்க.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் பாதுகாப்பும் இறையாண்மையும் ஒன்றுபட்ட பொறுப்பு என்ற விழிப்புணர்வையும் புரிதலையும் சமூகத்தில் ஏற்படுத்துவதில் தேசிய தற்காப்பு எழுத்தறிவு திட்டம் ஒரு நீடித்த முனைப்பாக விளங்குகிறது. இந்த அணுகுமுறை சமூகத்தில் அனைத்து நிலையிலான மக்களும் நடப்பு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் சவாலையும் எதிர்கொள்வதில் தங்களின் பங்களிப்பின் அவசியத்தை உணர துணை புரியும். இவ்வாறு டத்து ஸ்ரீ முகமது கலீத் நோட்டீன் தெரிவித்தார். நகரி செமிலான் குவலபிலாவில் உள்ள பள்ளியொன்றின் 2 படிவ மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஜமஹா நசீர் உடனடி தணிக்கையை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. தொடர்புடைய மாணவரின் திடீர் மறைவில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபல்லினா சீடே தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் தொடர்புடையவர் எவராயிருந்தாலும் விட்டுக் கொடுக்கும் போக்கிற்கு இடமில்லை என்றார்.

இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் 16 வயது மாணவர் ஒருவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது கடுமையான காயங்களுடன் கொலபிலா மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட அம்மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில காவல்துறை தலைவர் டிசிபி டத்து அல்காஃப்னி அஹ்மத் தெரிவித்தார். மாணவர்களை உட்படுத்திய எந்தவொரு வன்முறை சம்பவங்களையும் காவல்துறை கடுமையாக கருதும் வேளை இது உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பெங்காக்கில் வெள்ள நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக அதன் ஆளுநர் சர்தத் சித்துபூன் கூறினார். நிலைமை முழுமையாக சீரடைய 2 முதல் 3 நாள்கள் வரையாகலாம் எனவும் அவர் தெரிவித்தார். கனமழை தொடரவில்லை எனில் சூழல் இன்னும் சாதகமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆதரவு ஆர்ப்பாட்டம் புத்தி வைக்கப்படுவதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். இவ்வாரம் திட்டமிடப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பல முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருந்தன. போலீசார் அதிகமானோர் நிறுத்தப்பட்டிருந்தனர். அடுத்த மாதம் 4 நாள் ஆதரவாளர்கள் பேஷாவார் தொடங்கி இஸ்லாமாபாத் வரை பேரணி நடத்தவுள்ளதாக தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நீங்க எங்களுக்கு அழைத்து பேசலாம், நாங்க கேள்வியோடு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்க முதல்லயே சொல்லியிருந்தோம். ஆமாங்க, இன்றைக்கும் 2 கேள்விகள் கைவசம் இருக்கு. ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா? பாடலை கேட்டுட்டு வந்துட்டு கேள்வி என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம், பதில் என்ன அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்லுங்க.

சரிங்க, தீரா இசை சனிக்கிழமை தீரா இசை கேள்விகளோடு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் தயாராக இருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். சரி, முதல் கேள்வி உங்களை நாடி தேடி வரப்போகுதுங்க, தயாராக காத்துருங்க. என்னன்னா, இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திர பெயர்கள், இந்த கதாபாத்திர பெயர்கள் சொல்லும் போதே மனசில் வந்து சில படங்கள் அப்படி ஞாபகத்தில் வந்து நிற்கும். அதனால தான் இதை சில சமயங்களில் கேள்வியாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திர பெயர்கள் ரொம்ப நல்லா கேட்கணும். ரவிவர்மன், ஜெனிஃபர், பவித்ரா. இதில் ஜெனிஃபர் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குல்ல, சரியாங்க, முழுசா சொல்றோம். ரவிவர்மன், ஜெனிஃபர், பவித்ரா, இதுதான் முக்கிய கதாபாத்திர பெயர்கள். சிறப்பான வரவேற்பை பெற்று 100 நாட்களை கடந்த திரைப்படமாக அமைந்தது. தமிழில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து இதே பெயரில் தெலுங்கிலும் இந்தியிலும் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. ஆனா இதே பேர்ல தான் மறுஆக்கம் செய்யப்பட்டது. சத்யராஜ் ஜோடியாக தொடக்கத்தில் வந்து ஜெனிஃபர் கதாபாத்திரத்தில் நடிகை கனகா நடிப்பதாக இருந்தது. ஆனால் அந்த நடிக்க தேதி கிடைக்காததால் அந்த கதாபாத்திரத்திற்கு நடிகை குஷ்பு தேர்வானார். அது எந்த திரைப்படம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நடிகை குஷ்பு, அதுக்கப்புறம் ஜெனிஃபர். அழைத்து சொல்லுங்க, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் தெரியுமா, உண்மையில் பார்க்க போனா உதவி செய்கிறோம். தீரா இசை அழைங்க, அழைத்து பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079 19.

இசையை கேட்டுக்கிட்டே பயணத்தில் இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றி. பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. ரொம்ப சீக்கிரமா போய் சேரணும் அப்படின்னு இந்த சாலை விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றாம அதெல்லாம் கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம தீரா இசையின் நேர்கள் அப்படி இல்லைங்க, ரொம்ப பாதுகாப்பா பயணம் செய்யக்கூடியவங்க, விதிமுறைகளை ரொம்ப அழகா பின்பற்றக்கூடியவங்க. சரி தானே நம்ம சொல்றது. சரி, தொடர்ந்து பாடல்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். கேள்வி கேட்டோம், பதில் வந்த வண்ணமாகவே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பாடல் கேட்டுட்டு வாங்க.

0: முதல்ல சரிங்க, முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திர பெயர்கள் ரவிவர்மன், ஜெனிஃபர், பவித்ரா அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிறப்பான வரவேற்பை பெற்று 100 நாட்களை கடந்து ஓடியது இந்த திரைப்படம். தமிழில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து இதே பெயர்ல தெலுங்கிலையும் இந்தியிலும் மறு ஆக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து இந்த கதாபாத்திரத்துல வந்து குஷ்புவுக்கு பதிலாக கதாநாயகன் சத்யராஜுக்கு ஜோடியாக முதல்ல வந்து கனகா தான் நடிப்பதாக இருந்தது. ஆனா அந்த தேதி கிடைக்காததால அந்த பாத்திரத்துக்கு நடிகை குஷ்பு தேர்வானார். அது என்ன திரைப்படம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பதில்கள், நேர்களின் பதில்கள் இதுதாங்க.
1: ராஜேஷ் பேசுறேன்.
0: ராஜேஷ், எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க சொல்லுங்க?
1: ஸ்ரீகம்பங்கல்ல இருந்து.
0: பதில் தெரியுமா?
1: பிரம்மா.
0: பிரம்மா எப்படி தெரியும், கேக்கலாமா?
1: அது அந்த பாட்டு, இவள் ஒரு இளங்குருவி, அந்த பாட்டு.
0: இவள் ஒரு இளங்குருவி, சரி, இவள் ஒரு தொடர் கதைன்னு சொல்லிட்டீங்க. பிரம்மா.
2: பானுப்ரியா, பிரம்மா சரிங்களா? இந்தியில கோவிந்தா ஹீரோவா?
0: யாருங்க?
2: கோவிந்தா. கோவிந்தா,
0: கோவிந்தா
2: தெலுங்குல யாருன்னு தெரியாது, ஆனா இந்தியில வந்து கோவிந்தா பண்ணாரு. சத்யராஜ், குஷ்பு, பானுப்ரியா.
0: சத்யராஜ்,
2: என்னங்க,
0: அதுதாங்க எடுத்து வச்சிருக்கேன் பாட்டு.
2: ஐயோ, நன்றி நன்றி, ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. நன்றி
0: நன்றி நன்றிங்க. வணக்கம்.
3: எனக்கு பார்த்தா பிரம்மா படம் பேரு.
0: படம் பேரு பிரம்மா. உங்க பேர்
3: என்னங்க?
0: சரிங்க சார், சரிங்க. அந்த ஒரு ஆர்வம் பாருங்க, எடுத்ததுமே அந்த படம் என்னன்னு தான் சொல்ல தோணு.
3: சரிங்க,
0: நன்றிங்க.
4: சொல்லுங்க
0: வசந்தா, என்ன இருக்கும்?
4: பிரம்மா.
0: பிரம்மா தான்.
4: அதே பதில் தான்
0: நீங்க
4: சொல்லிட்டு
0: அவங்கள நினைச்சிருப்பாங்க. நீங்க முழுசா நல்லா கேட்டிருக்கீங்க.
4: இல்ல, பழைய படம் தான் நம்ம அருமை பாத்துருக்கோம்ல, 80ஸ் படம் தான். 80ஸ், 90ஸ் ஆளு
0: இருந்தாலும் சரி, நம்ம கேள்வி கேட்டதுமே பதில் அப்படியே அந்த விரல் நுனியில இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரியான நேயர்கள், சீராகி செய்யும் நேயர்கள் அவங்க மிக சரியான பதில். அதுதான் கே சுபாஷ் இயக்கத்தில் 1991 வெளிவந்த திரைப்படம் பிரம்மா அப்படிங்கறதுதான் சரியான பதில். ரவிவர்மன் இதில் யாருன்னு பார்த்தீங்களா, சத்யராஜ், ஜெனிஃபர் வந்து குஷ்பு, பவித்ராவாக இருந்தவங்க வந்து பானுப்ரியா. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாடல் வருது வருது இளம் காற்று. முதல்ல ஒரு நேர் கூட சொல்லியிருந்தாங்களே, இந்த பாடல் வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ மகிழ்ச்சியானாங்க பாருங்கள். உங்கள் மகிழ்ச்சி தாங்க எங்களுக்கு வேணும். வருது பாட்டு.

பிரம்மா திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். முதல் கேள்விக்கான பதில் அது தாங்க. சரி, இரண்டாவது கேள்விக்கு இப்போ நாம போகலாம். 1985 வெளிவந்த தமிழ் திரைப்படம் இது. பி எஸ் பிரகாஷ் இயக்கத்தில், சங்கீதாலயா பட நிறுவனத்தின் தயாரிப்பில் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஏன் குறைந்த செலவு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். மிருகங்களை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. பாம்பு, குரங்கு, நாய், யானை இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். முழுக்க முழுக்க மிருகங்கள் நடித்திருக்கும் திரைப்படம். இப்போ எங்க கேள்வி என்னன்னா, அந்த திரைப்படத்தின் தலைப்பு என்ன? அழைத்து சொல்லுங்க. நாங்க இப்ப விவரங்கள் கொடுத்துருந்தோம்ல. 1985 வெளிவந்த திரைப்படம், தமிழ் திரைப்படம், பி எஸ் பிரகாஷ் இயக்கியிருக்காரு, சங்கீதாலயா பட நிறுவனத்தின் தயாரிப்பில் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம், முழுக்க முழுக்க மிருகங்கள் தான் நடிச்சிருக்கு. என்ன தலைப்பு, இந்த திரைப்படத்தின் தலைப்பு அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 3228 2527 3 3 4 7 6

0: உங்கள் கனவின் வெற்றிப்படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 01971321688.
1: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
2: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கொள் வாயில் அடைத்தனன் தோழி.
3: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது கால குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
4: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே. அமுதே
5: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வாலியின் வரிகளில் அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். முதல்ல இரண்டாவது கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்ல, என்ன கேள்வி அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்றோம். 1985 வெளிவந்த தமிழ் திரைப்படம் இது. பி எஸ் பிரகாஷ் இயக்கத்துல சங்கீதாலயா நிறுவனத்தின் தயாரிப்பில் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஏன் குறைந்த செலவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிருகங்களை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. பாம்பு, குரங்கு, நாய், யானை இப்படி அடிக்கிட்டே போகலாம். முழுக்க முழுக்க மிருகங்கள் மட்டுமே நடித்திருக்கும் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தின் தலைப்பு என்ன அப்படிங்கறதான் கேள்வி. அழைப்பு அவ்வளவா வரல அப்படின்னாலும் கூட நாங்க நினைச்சோம்னா ரொம்ப சிரமமான கேள்வி கேட்டோம், அழைப்புகளை இருக்காதோ, பதில் வந்து சேராதோ அப்படின்னு. ஆனா ஒரு நேயர் அழைச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்க கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணன் கூப்பிடுறேங்க.
0: கிருஷ்ணன் சிரம்பான்ல இருந்து. பதில் தெரியுமா?
1: பதில் வந்து எங்களை வாழ விடுங்கள் அந்த படம், திரைக்கு படம் பேரு ரைட்டுங்களா?
0: படம் இல்ல, கேள்வி சொன்னதுமே பட்டுன அழைப்புகள் வந்துடும். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தது, அதனால நினைச்சோம் தெரியலையோ அப்படின்னு. எப்படி தெரிஞ்சீங்க?
1: இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ப எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10 ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கும், ஒரு ஏறக்குறைய 10 வயசுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த படம் ஒரு முழுக்க முழுக்க ஃபுல்லா மிருகத்தை வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. நான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, பாத்திருக்கீங்களா?
1: நான் பாத்திருக்கேன். அப்ப வந்து எனக்கு அந்த அப்பதான் வீட்டுல கலர் டிவி எல்லாம் புதுசா வந்து புதுசு. அப்ப நான் இருந்த எஸ்டேட் வந்து ராஜமுசா தோட்டம், அங்க அப்பதான் அந்த படத்தை
0: பார்த்தேன். உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் பாருங்க, இந்த கேள்வியை கேட்டு
1: நீங்க சொன்னவங்க எனக்கு வந்து கரெக்டா போயிருச்சு. இந்த படம் தான் இருக்கும், எங்களை வாழ விடுங்க.
0: நன்றி, நன்றி. இந்த நேரத்துல நாங்க யாருக்கு தரமா நன்றி சொல்றேன். போ மின்னலின் நிர்வாகி இருக்காங்களே, அவங்கதான் இந்த கேள்வி இதை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன், கேட்டதுமே பதில் வருமா அப்படின்னு. வந்துருச்சு வந்துருச்சு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும்.
1: ஒரு கட்டத்துல வந்து அந்த பாம்பு எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், முறுக்கி முறுக்கி ஒரு குரங்க காப்பாத்தும் அந்த ஒரு ஆபத்துல இருந்து. அந்த கட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அப்ப எனக்கு 12 வயசு இருக்கும்
0: பாருங்க. நன்றிங்க, நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி, நன்றி.
0: இல்ல, இந்த ஒரு கேள்வி கேட்டதுமே நிறைய அழைப்புகள் வரலதான், இருந்தாலும் அந்த படத்தை பார்த்து அவரே அழைச்ச சொல்லியிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த படம் கிடைச்சா தேடி பாக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லுதுங்க. சரி, தொடர்ந்து பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான இரண்டு கேள்விகளோடு உங்களை சந்திக்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM,
2: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
3: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் பாதுகாப்பு செயலாக்கத்தின் வலிமை, பறிமுதல் மதிப்பு அல்லது கைது எண்ணிக்கையை கொண்டு அளவிட முடியாது. மாறாக நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பும் தற்காப்பு படைகளின் உயர்நெறியின் அளவை அது சார்ந்துள்ளது என உள்துறை அமைச்சர் இடது ஸ்ரீ சைஃபுடின் நசத்யூன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஊழலை முற்றாக ஒழிக்கும் அதனை வெளிக்கொண்டு வரும் அரச மலேசிய போலீஸ் படை PDRM, மலேசிய குடிநுழைவுத்துறை JIM, மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் APMM ஆகியவற்றின் தைரியத்தை மதிப்பதாக அவர் சொன்னார். சபா பாப்பார் தொகுதியில் உள்ள மஜாக்கீர் இடைநிலை பள்ளியில் 18.23 மில்லியன் ரிங்கிட் செலவில் புதிய தங்கும் வசதி கொண்ட கட்டடம் கட்டப்பட்ட பின்னர் அந்த விடுதியில் மாணவர் கொள்ளளவு முந்தைய எண்ணிக்கையான 160 இருந்து 300 அதிகரித்துள்ளது. அந்த புதிய கட்டட திட்டம் மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான கல்விச் சூழலை ஏற்படுத்தித் தரும் மடானி அரசாங்கத்தின் பரிவை பறைசாற்றுவதாக பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சருமான டாக்டர் அர்மீசன் முகமது அலி தெரிவித்தார். கோலாலம்பூர் உட்பட 12 மாநிலங்களில் இன்றிரவு 8 மணி வரையில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. பெர்லீஸ், கடா, பினாங்கு, பேரா, திரங்கானு, கிளாந்தான், பஹாங், ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், சரவா மற்றும் சபாவில் மோசமான வானிலை மற்றும் அடைமழை பெய்யும் என அதில்

குறிப்பிடப்பட்டிருந்தது. ஈரான் விமான நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் தடைகளிலிருந்து விலக்கினை பெற ஈராக் வாஷிங்டனுடன் பேச்சு நடத்த முற்படுகிறது. பொதுநலன், சமயம் சார்ந்த பயணம், கல்வி, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட மனிதாபிமான கூறுகளுக்காக விமான பயணங்கள் அந்நாட்டின் சில விமான நிறுவனங்களில் தொடரப்பட பாக்தாத் பேச்சுகள் நடத்தி வருவதாக பிரதமர் அலி அல் சைடியின் அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டது. விளையாட்டு 2026 ஐசின கோயா போட்டி. நாட்டின் ஸ்குவாஷ் வீரர்களான எஸ் சிவசங்கரி மற்றும் எங் என்யோ முறையே மகளிர் ஒற்றையர் ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அரையிறுதி சுற்றில் சிவசங்கரி ஹாங்காங்கின் சன்சி யுகை 11-6, 11-8, 11-7 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார். அதேவேளை இஎன்யோ பாகிஸ்தானின் நூர் ஜமானை 11-7, 11-2, 11-4 எனும் புள்ளிகள் வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

தீர இசையில் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 8 மணி வரைக்கும் பாடல்கள் எல்லாம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடம்பெற போகுது. இடையே 7:15 சிறுகதை மறு ஒளிபரப்பாக உங்களுக்காக இடம்பெறும். பொன்னி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பசுவின் மனசிலிருந்து என்ன மாதிரியான உணர்வுகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுகதையில நீங்க கேட்க போறீங்க மறு ஒளிபரப்பாக. மறந்துடாதீங்க 7:15.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:09. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:09.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: நேரம் 7:15. சிறுகதைக்காக காத்திருக்கும் உங்க மனசுக்கு நன்றிங்க. இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு பொன்னி. இந்த சிறுகதையை நமக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க கிளாங்கை சேர்ந்த ஜெயந்தி ஆறுமுகம். பொன்னியின் மனசு இன்றைக்கு உங்களோட பேச போகுது. கதைய கேட்க கேட்க சிறுகதை நிறைவே நெருங்கும் போதுதான் அந்த பொன்னி யாருன்னு உங்களுக்கே தெரியும். பொன்னியை கதை கருவா தேர்ந்தெடுத்து அந்த பொன்னியின் மனசுக்குள்ள புகுந்து பொன்னியின் உணர்வுகளை சிறுகதையா தொடுத்திருக்கும் எழுத்தாளருக்கு நன்றி. புவனா வீரமோகன் குரல்ல பொன்னியின் மனசு பேசுறத கேட்கலாம்.
1: நான் பொன்னி. எனக்கு இன்று பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள்னு சொன்னாலே என் மன மகிழ்ச்சியில் துள்ளும். அதற்கு காரணம் அப்பா தான். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலா ஒவ்வொரு பிறந்த நாளிலும் அவர் எனக்காக ஏதாவது பரிசோட வருவாரு. அந்த காலையும் நான் வழக்கம் போல என் வீட்டின் அருகே இருந்த மாமரத்தின் நிழலில் அப்பாவின் வருகைக்காக காத்திருந்தேன். அப்போது தொலைவில் இருந்து அப்பாவின் குரல் கேட்டது. பொன்னி, பொன்னி. அந்த குரலை கேட்டதும் நான் அப்பாவை நோக்கி விரைந்தேன். என்னை கண்டதும் அவரது முகத்தில் மலரும் புன்னகை எப்போதும் எனக்கு பிடித்தமான ஒன்று. அவர் தனது கைகளில் வைத்திருந்த புதிய அணிகலனை மெதுவாக என் கழுத்தில் அணிவித்தார். எனது கழுத்திற்கு சற்று நீளமாக இருந்தாலும் எனக்கு அந்த சங்கிலி மிகவும் பிடித்திருந்தது. அதுவும் சங்கிலியில் உள்ள மணி வடிவம் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல இருந்தது. அதில் தொங்கியிருந்த சிறிய மணி நான் அசைந்த போதெல்லாம் இனிமையாக ஒலித்தது. அந்த ஒலி எனக்கு மிகவும் பிடித்தது. என் மகிழ்ச்சியை கண்டு அப்பா குழந்தை போல சிரித்தார். அந்த நொடியில் உலகத்தில் என்னை விட மகிழ்ச்சியான ஆள் வேறு யாரும் இல்லை என்றே தோன்றியது. அந்த சங்கிலி எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அப்பா தன் கைகளால் எனக்கு அணிவித்ததால் அது எனக்கு பொக்கிஷமாக மாறியது. தலையை அசைத்து அசைத்து பார்த்தபடி கழுத்து சங்கிலியின் மணியாசையை கேட்டு ரசித்தேன். அப்பா என் வாழ்வின் மிக முக்கியமான நபர். அவர் சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரியாது, ஆனால் அவர் குரலை நான் புரிந்து கொள்வேன். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு தெரியும், அவர் கவலையுடன் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலையும் தனது வேலைகளை தொடங்குவதற்கு முன் என்னை பார்க்க வந்துடுவார். மாலையில் வீடு திரும்பும் போதும் முதலில் என்னை தேடுவார். கிராமத்தினர் பல முறை அவரை கேலி செய்திருக்காங்க. முத்து, என்ன இப்படி இவளே கதின்னு கிடக்குற என்று பலரும் கேலி பேசி நானே காதுபட கேட்டிருக்கிறேன். அதற்கு அவர் சிரித்தபடியே, இவளாவது நான் பேசுறத கேட்கிறாளே என்று பதில் சொல்வார். மாலை நேரங்களில் மாமரத்தின் கீழ் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருப்போம். சில சமயங்களில் அப்பா என் தலையை வருடுவார். சில சமயங்களில் எதுவுமே பேசாமல் வெறுமனே என் அருகில் அமர்ந்திருப்பார். அந்த அமைதியில் கூட அவரது அன்பை என்னால் உணர முடிந்தது. அம்மாவை பற்றி சில நேரங்களில் பேசுவார். அந்த குரலில் ஒரு சோகம் இருக்கும். எதுவும் செய்வதறியாது நான் தவித்திருந்த சமயங்கள் அவருக்கு அருகில் அமைதியாய் இருப்பதுதான் என்னால் முடிந்த ஒரே ஆறுதல். எங்க கிராம வாழ்க்கை இப்படித்தான். காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே மக்கள் விழித்து விடுவார்கள். தொலைவில் குழந்தைகள் சிரிக்கும் சத்தமும் வயல்களுக்கு செல்லும் விவசாயிகளின் பேச்சு குரலும் கேட்கும். மழை பெய்த இரவுகளுக்கு பிறகு ஈரமான மண்ணின் மனம் காற்றில் கலந்திருக்கும். அந்த மனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். மாமரத்தின் நிழலில் நின்றபடி எங்க கிராமம் மெதுவாக விழித்தெழுவதை நான் பல முறை பார்த்து ரசித்திருக்கிறேன். பருவங்கள் மாறினாலும் என் வாழ்க்கை பெரியதாக மாறியதில்லை. காலை, மாலை, மாமரத்தின் நிழல், அப்பாவின் குரல், இவை அனைத்தும் எனக்கு உலகமாக இருந்தன. சில நேரங்களில் நான் தனியாக இருந்தாலும் ஒருபோதும் தனிமையை உணர்ந்ததில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாம் மாறத் தொடங்கியது. ஒரு வருட மழை பொழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. வயல்கள் நீரில் மூழ்கின. அடுத்தடுத்த மாதங்களில் மழை முற்றிலும் காணாமல் போனது. வெயில் நாளுக்கு நாள் கடுமையானது. முன்பு பசுமையாக இருந்த நிலங்கள் வறண்டு போயின. கிராமத்தினரின் மகிழ்ச்சி குறைந்தது. அந்த மாற்றத்தை என்னால் உணர முடிந்தது. அப்பாவிடமும் பல மாற்றம். அவர் முன்பை போல அடிக்கடி சிரிப்பதில்லை. இரவு நேரங்களில் நீண்ட நேரம் திண்ணையில் அமர்ந்திருப்பார். அவரது முன்னால் பல காகிதங்கள் கிடக்கும். சில சமயங்களில் அவற்றை பார்த்து கொண்டே பெருமூச்சு விடுவார். நான் அருகில் சென்றால் வழக்கம் போல சிரிக்க முயற்சிப்பார். ஆனால் அவரது கண்களில் இருந்த சோர்வை, சோகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. உணர்வுகளை மறைப்பதில் அப்பா சிறந்தவர். அந்த இரண்ட நாட்களுக்கிடையே என் வாழ்வில் ஒரு புதிய மகிழ்ச்சி மலர்ந்தது. பல நாட்களாக என் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருந்த அந்த எதிர்பார்ப்பு ஒரு காலை பொழுதில் நனவானது. முதன் முதலாக என் குழந்தையின் மென்மையான குரல் என் காதில் விழுந்த அந்த நொடி நான் ஒருபோதும் மறக்க இயலாது. அந்த சிறிய உயிர் என் அருகில் படித்திருந்தது. அவள் என்னை பார்த்த விதத்தில் ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறந்தது. அவள் உலகத்தில் முதலில் கண்ட முகம் நான் தான் என்பதில் என் மனம் நிறைந்திருந்தது. அந்த நொடியில் நான் அனுபவித்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளே இல்லை. பல ஆண்டுகளாக என் இதயத்தில் இருந்த வெற்றிடத்தை அவள் ஒரே பார்வையில் நிரப்பிவிட்டாள். அவள் மெதுவாக வளரத் தொடங்கினாள். சிறிய கால்கள் தடுமாறி எழுந்து நிற்க முயன்றாள். பலமுறை கீழே விழுந்தாள். விழுந்த நொடியில் எழுந்தாள். ஒவ்வொரு முறையும் நான் பதற்றத்துடன் அவளை பார்த்தேன். ஆனால் அவளோ மீண்டும் எழுந்தாள். அவள் நம்பிக்கையுடன் எனது அருகில் நடந்து வந்த அந்த தருணம் என் வாழ்வின் பெருமையான தருணங்களில் ஒன்றாக இருந்தது. என் உலகம் முழுவதும் அவளை சுற்றியே சுழன்றது. காலையில் கண் திறந்தவுடன் அவளை தேடுவேன். மாமரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும் போதும் அவள் என் அருகிலேயே இருப்பாள். அவள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே எனக்கு நிம்மதி. உலகம் என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து விட்டாலும் என் குழந்தை மட்டும் என்னுடன் இருந்தால் போதும் என்று நான் நினைக்க தொடங்கினேன். ஆண்டுகள் அமைதியாக கடந்தன. அப்பாவுக்கும் வயதாகியது. விளைச்சல் குறைந்தது. கடன்கள் தொடர்ந்து அதிகரித்தன. இவ்வாறாக அப்பாவுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை நான் கவனித்தேன். அவர் குறைவாக புன்னகைத்தார். சில சமயங்களில் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் சுமையை சுமப்பது போல மணிக்கணக்கில் அவர் தொலைவில் விரித்து பார்த்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் சில அந்நியர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களை நான் இதற்கு முன்பு இங்கு பார்த்ததே இல்லை. அவர்கள் வெள்ளை தொப்பி அணிந்திருந்தார்கள். கைகளில் குறிப்பீடுகள் இருந்தன. அப்பாவுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். உரையாடலின் போது பல முறை என்னை பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் ஏதோ ஒன்று எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் சென்ற பிறகும் அந்த உணர்வு என்னை விட்டு அகலவில்லை. அப்பா வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தார். நான் அருகில் சென்ற போதும் கூட அவர் அதிகம் பேசவில்லை. அவரது மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ சரியில்லை என்பதை மட்டும் என்னால் உணர முடிந்தது. அன்று மாலை வழக்கம் போல நாங்கள் மாமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தோம். அந்தி மாலை நேரம். தென்றல் மெதுவாக வீசியது. ஆனால் அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருட்டினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். நான் குழப்பமடைந்தேன். எதுக்காக மன்னிப்பு? என்ன தவறு நடந்தது? அப்பா ஏன் அழுகிறார்? அவரது கண்ணங்களில் வழிந்த கண்ணீரை பார்த்தேன். மனம் பதறியது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக உணர முடிந்தது. ஆனால் என்னவென்றுதான் புரியவில்லை. அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் முன்பே ஒரு லாரி வந்து நின்றது. அதன் சத்தம் காலை அமைதியை கிழித்தது. அதிலிருந்து இறங்கிய அந்நியர்கள் நேராக எங்களை நோக்கி வந்தார்கள். என் குழந்தை பயந்து என் அருகில் ஓடி வந்தாள். அவள் உடல் நடுங்கியது. நான் அவளை என் அருகில் நிறுத்திக் கொண்டேன். ஏதோ ஆபத்து வரப்போகிறது என என் உள் மனம் கலங்கியது. அவர்கள் என்னை நெருங்கிய போது நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா என்னை காப்பாற்றுவார் என நம்பினேன். ஆனால் அப்பா நின்ற இடத்தை விட்டு அசையவில்லை. அவரது கண்கள் சிவந்திருந்தன. கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் உரக்க கத்தினேன். என் குழந்தையும் அழத் தொடங்கினான். சில நொடிகளில் என்னை லாரிக்குள் தள்ளிவிட்டார்கள். கதவுகள் மூடப்பட்டன. என் குழந்தையின் அழுக்குரல் மெதுமெதுவாக எனக்கு தூரமானது. பல மணி நேரங்களுக்கு பிறகு லாரி ஒரு பெரிய கூட்டம் நிறைந்த இடத்தில் நின்றது. மக்கள் பலரும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். சிலர் எங்களை உற்று பார்த்தார்கள். சிலர் விலை பேசினார்கள். அங்கு நான் கண்ட அனைத்தும் எனக்கு புதிதாக இருந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. என் குழந்தையும் அப்பாவும் எங்கே என மனம் தேடத் தொடங்கியது. அப்போது சில வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. முத்துவின் பசு நல்லா இருக்கு என்றார் ஒருவர். கடன் இல்லனா அவன் இதை விற்க ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டான் என்றார் மற்றொருவர். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை உடைத்தன. அனைத்தையும் புரிந்து கொண்டேன். உண்மையில் நான் அவரது மகள் அல்ல. அவர் என்னை அப்படித்தான் நேசித்திருந்தார். என் குழந்தை ஒரு மனித குழந்தை அல்ல. அவள் என் அன்பு கன்றுக்குட்டி. நான் வாழ்ந்த வீடு ஒரு வீடு அல்ல. ஆனால் அந்த உண்மைகளில் எதுவும் அவர் என் மீது வைத்திருந்த அன்பை குறைக்கவில்லை. அந்த மாலை நான் இல்லாத மாமரத்தின் கீழ் அப்பா தனியாக அமர்ந்திருப்பார். என் குழந்தை அருகில் படுத்திருப்பாள். அவள் அடிக்கடி தலை நிமிர்ந்து சுற்றி பார்ப்பாள். என்னை தேடியிருப்பாள். நான் திரும்பி வருவேன் என்று காத்திருப்பாள். ஆனால் நான் அங்கு இல்லையே, அம்மா திரும்பி வரமாட்டேமா என்று எவ்வாறு நான் என் மகளிடம் சொல்வேன்? அப்பா கடன் தொல்லை காரணமாகத்தான் என்னை விற்க ஒப்புக்கொண்டார். அப்பாவின் மனசு என்னவென்று எனக்கு தெரியும். அப்பாவிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன பாத்துக்கிட்ட மாதிரியே என் மகளையும் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு துணையா அவ எப்போதும் இருப்பா, அழாதீங்கப்பா, நீங்க அழுதா என் மனசு தாங்காது, உங்க அன்புக்கு நன்றிப்பா, இனி ஒரு பிறவி இருந்தா நானே உங்க மகளா பிறக்கணும்.
0: பொன்னி சிறுகதை கேட்டீங்க. கிளாங் ஜெயந்தி ஆறுமுகம் எழுதிய கதைக்கு புவனா வீரமோகன் குரல் கொடுத்திருந்தாங்க. மனிதர்களுக்குள்ள மட்டும்தான் பாசம் இருக்கா என்ன, பிராணிகளுக்குள்ளேயும் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்குன்னு பிராணிகளை பராமரிப்பவர்களுக்கு மட்டும்தாங்க புரியும். இந்த சிறுகதையின் வழி அந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்த எழுத்தாளருக்கு பாராட்டு. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதை உங்களோடு பேசும்.
2: தயாரிப்பு நளினி அச்சுதன்.
3: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: தேர்வு.
1: பலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
3: லிங்கம்
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: உங்கள் கனவின் வெற்றி படியை நோக்கி பயணிக்கலாம். MDIS Malaysia International College இல் சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS Malaysia International College, உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0109713688.
5: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: ஹேமா, ஜேபில இருந்து பேசுறேன்.
1: ஹேமா, இன்றைக்கு வந்து ஜேபில இருந்து நிறைய அழைப்புகள் வருது.
0: ஒரு பாட்டு கேக்கணுமே என் ஃபேமிலிக்காக.
1: என்ன பாட்டுங்க?
0: சோதவளை, அந்த பாட்டு கேக்கணும்.
1: வழக்கமா சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் நேயர்கள் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் சரி, பரவாயில்ல, குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிருக்காங்க அந்த பாடலை. இப்ப நாம கொடுத்துடலாம். இது தீரா இசை.
2: தொண்டையில தான் நினைச்சி

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
6: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ், அறிகுறிகளை கொடுக்கும். அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, COPD இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும். அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

பழனி பாரதி வரிகளில் அந்த பாடலை உன்னிகிருஷ்ணன் சித்ரா வழங்க கேட்டோம். இன்றைய திரையசை நிறைவு பாடலை இப்போ நாம உங்களுக்காக வழங்க போறோம். உயிரே திரையிலிருந்து கேட்க போறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப தயாரா வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள 147 மருத்துவமனை மற்றும் கழகங்கள் நிலையான சுகாதார வசதி முன்முயற்சியை செயல்படுத்தியதன் வாயிலாக பசுமை சான்றிதழை பெற்றிருப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமான் தெரிவித்தார். கரிம வெளியேற்றத்தை குறைத்தல், ஆற்றல் திறனை மேம்படுத்துதல், சுகாதார மையங்களில் காற்றின் தரத்தை பேணுதல் மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் அமைச்சின் அர்ப்பணிப்பை அந்த வெற்றியை புலப்படுத்துவதாக அவர் விவரித்தார். அரசாங்க நிறுவனங்கள் போன்ற போலியான சமூக ஊடக கணக்குகளில் இருந்து ரஹ்மா ருக்கநிதி எஸ்டிஆர் அல்லது மற்ற அரசு உதவி நிதிகளுக்கு பதிவு செய்து கொள்ள அழைக்கும் மோசடிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். டிக்டாக் போன்ற சமூக ஊடகத்தில் அரசாங்க முத்திரையை தவறாக பயன்படுத்தி பொறுப்பற்ற தரப்புகள் ஏமாற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார். கோட்டரசு விவசாய சந்தை வாரியம் ஃபாமா நாடு முழுவதும் 2855 மடானி வேளாண் விற்பனை திட்டங்களை ஏற்பாடு செய்ததில் இம்மாதம் 20 நாள் வரை 67.11 மில்லியன் ரிங்கிட் விற்பனை மதிப்பை பதிவு செய்துள்ளது. சந்தை விலையை விட 10 முதல் 30 விழுக்காடு குறைவான விலையில் விவசாய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதன் மூலம் பயனீட்டாளர் 21.56 மில்லியன் ரிங்கிட் தொகையை சேமிக்க முடிந்திருப்பதாக ஃபாமா தலைவர் அஹமத் கர்டி அபங் மசகுஸ் கூறினார். ஐநாவின் தலைமைச் செயலாளராக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டதாக மெக்சிகோ நம்புவதாக வெளியுறவு அமைச்சர் ரொபேர்டோ வெலாஸ்கோ கூறினார். அடுத்த தலைமைச் செயலாளர் பதவிக்கான போட்டியிலிருந்து சிலியின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் தனது பெயரை மீட்டுக் கொண்டது குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். பேச்சுலட்டுக்கு மெக்சிகோ ஆதரவு வழங்கிய வேளை சில்லி தனது ஆதரவை மீட்டுக் கொண்டது. ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் திட்டம் ஈரான் உச்சத்தலைவர் மோஜ்தபா கமேனியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறினார்.

பரிந்துரைக்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்தால் தெஹ்ரான் அதன் கடப்பாடுகளை நிறைவேற்றும் என அவர் சிபிஎஸ்க்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டார். ஈரானில் 6 பேர் கொண்ட குழு இதுகுறித்து பேச்சுகள் நடத்தி வரும் வேளை இறுதி முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆமாங்க, இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். அடுத்த 4 மணி நேரம் என் குரலை தான் கேட்க போறீங்க. ஆர்டிஎம் கிளிக் வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. இன்னும் பதிவிறக்கம் செய்யலன்னு சொல்றவங்க இருப்பீங்க இல்லையா, ஆர்டிஎம் கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்தீங்க அப்படின்னா உலகெங்கிலும் எங்க நீங்க எந்த பக்கமா பயணத்துல இருந்தாலும் மின்னல் எஃப்எம் நீங்க மிக சுலபமா கேட்கலாம். எஸ்ரோலைவரிசி 873 வழியாகவும் இப்போ பயணத்துல இருக்கிறவங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை தான் நம்ம கேட்க போறோங்க. தொடக்க பாட்டு உங்களுக்காக குபேருலு படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் சித்ராவும் சேர்ந்து பாடுறாங்க, கேட்கலாம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: தொழுகை நேர அறிவிப்பு
2: நேர்களை கோலலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் 8:18. கோலலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் 8:18.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

சங்கர் மகாதேவன் ஹரி நீக்குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இட்லு அர்ஜுனா அப்படின்ற படம் வந்து வெளிவர போகுது. அனீஷ் ரெட்டி, அனாஸ்வரா வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காதலியும் தாண்டி கொஞ்சம் ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும் அப்படின்றத மகேஷ் உப்பாலா வந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் திரைப்படத்தினுடைய இயக்குநராகவும் இருக்காரு. அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வந்து வெளிவந்துடும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ரணபாலி அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவரப்போகுதுங்க. ராகுல் தான் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இதுவும் வந்து அக்டோபர் மாதம் தான் வெளிவரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம விஜய் தவிர கொண்டதான் நடிக்கிறாரு. அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்தின பற்றின போஸ்டர் எல்லாமே அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதனால எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சகர் ரோஷினி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: இன்னைக்கு பசியறி என்ன செஞ்சிருக்கீங்க?
1: மீ பரட்டி வச்சிருக்கேமா.
0: எப்பவும் இதுதானா? ரவா தோசை, உப்புமா, கேழ்வரகு புட்டி, இடியாப்பம், இப்படி மாத்தி மாத்தி செய்ய கூடாதா?
1: ரவா தோசை மிக்ஸ், உப்புமா மிக்ஸ், கேழ்வரகு மாவு, இடியாப்பம் மாவு, இப்படி எல்லாத்தையும் பாபாஸ் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கவலை?
0: இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
0: சரிமா.
3: பாபாஸ் பொருட்கள் அனைத்தும் அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
6: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள்
7: ஷாமலராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: சியான் விக்ரம் பிரியா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு வந்து 26 செப்டம்பர் உங்களுக்கு பிறந்தநாளா இருந்தா மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, லவ் நோட் டே, காதல் வாசகம் எழுதுற ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. உங்களுடைய அன்புக்குரியவருக்கு ஏதாவது ஒரு வாசகத்தை நீங்களா உருவாக்கி எழுதி அனுப்புங்க. எதையுமே வந்து கூகுள் இருந்து நீங்க எடுக்கக்கூடாது, முயற்சி பண்ணி பாருங்க. டிக்டாக் நேரலை பக்கமா 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு அந்த வாசகத்தை தான் நீங்க எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டும் நீங்க இன்றைக்கு 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலை பக்கமா கேட்கலாம். அடுத்த பாட்டு கிரேஸ் கார்த்திக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: டென்ஷன் ஒத்து மாமா நீ கல

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. வேலை வாய்ப்பு குறித்த தகவலை நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மலேசிய பொது சேவை துறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வேலையை பதிவிட்டிருக்காங்க. ஜபத்தன் பிரிமாத்தன் அவாம் டன் கமந்திரியான் கசியாத்தன் மலேசியா சர்வா. இங்க வந்து நீங்க வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாங்க. 1 அக்டோபர் 2026 வியாழக்கிழமை 2:11:59 வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்கு. மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SPA.gov.my இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

அரசு உதவி வழங்கும் போலி கணக்குகளை நம்பி ஏமாற வேண்டாம், தொடர்பு அமைச்சர் வலியுறுத்தல். டிவேட் கல்வி உதவித்தொகை வாய்ப்புகள் விரிவடைகின்றன. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தேசிய பாதுகாப்புக்கு உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களில் ஒருங்கிணைந்த முயற்சி அவசியமாகிறது என உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் கூறினார். மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ ஒவ்வொரு நிறுவனமும் தங்கள் கடமையை ஆற்ற வேண்டும். செயலாக்கத்தின் பலம் என்பது கைதுகளின் எண்ணிக்கை அல்லது பறிமுதல் செய்யப்பட்டவர்களின் மதிப்பில் மட்டும் கணக்கிடப்பட முடியாது, மாறாக அதன் உறுப்பினர்களின் உயர் நெறியையும் சார்ந்துள்ளது. தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பில் அச்சுறுத்தல்களை கண்டறிவது முக்கிய அம்சமாக உள்ளது. அதில் உளவு மற்றும் விசாரணை வாயிலாக 33.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கஞ்சா பூக்களின் கடத்தலை வெற்றிகரமாக முறியடித்த அரசு மலேசிய காவல்படையின் திறனும் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்க நிறுவனங்கள் போன்று போலியான சமூக ஊடக கணக்குகளில் இருந்து ரஹ்மா ரொக்க நிதி எஸ்டிஆர் அல்லது மற்ற அரசு உதவி நிதிகளுக்கு பதிவு செய்து கொள்ள அளிக்கும் மோசடிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீபாமி பாண்டேல் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். டிக்டாக் போன்ற சமூக ஊடகத்தில் அரசாங்க முத்திரையை தவறாக பயன்படுத்துதல், உதவிக்கான பதிவு நடைமுறையை உண்மையான அரசாங்க நிறுவனங்கள் வெளியிடும் வழிகாட்டுதலை போல் தோற்றமளிக்கும் வரைபடங்களை பயன்படுத்தி ஏமாற்றும் செயலை அவர் சுட்டிக்காட்டினார். ஆகையால் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களை மக்கள் நன்கு ஆராய்வதுடன் அதிகாரப்படியான ஊடகம் அல்லது அகப்பக்கங்கள் வாயிலாக உறுதி செய்து கொள்வது அவசியம் என டாக்டர் ஸ்ரீபாமி அறிவுறுத்தினார். சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள 147 மருத்துவமனை மற்றும் கழகங்கள் நிலையான சுகாதார வசதி முன்முயற்சியை செயல்படுத்தியதன் வாயிலாக வெற்றிகரமாக பசுமை சான்றிதழை பெற்றிருப்பதாக அமைச்சர் டதுஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். கரிம வெளியேற்றத்தை குறைத்தல், ஆற்றல் திறனை மேம்படுத்துதல், சுகாதார மையங்களில் காற்றின் தரத்தை பேணியது மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் அமைச்சின் அர்ப்பணிப்பை அந்த வெற்றியை புலப்படுத்துவதாக அவர் விவரித்தார். சபா பாப்பார் தொகுதியில் உள்ள மஜாக்கீர் இடைநிலை பள்ளியில் 18.23 மில்லியன் ரிங்கிட் செலவில் புதிய தங்கும் வசதி கொண்ட கட்டடம் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் அந்த விடுதியில் மாணவர் கொள்ளளவு முந்தைய எண்ணிக்கையான 160 இருந்து 300 அதிகரித்துள்ளது. அந்த புதிய கட்டட திட்டம் மாணவர்களுக்கு பாதுகாப்பான

0: வசதியான கல்விச் சூழலை ஏற்படுத்தி தரும் மடானி அரசாங்கத்தின் பரிவை பறைசாற்றுவதாக பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சருமான டாக்டர் அர்மீசன் முகமது அலி தெரிவித்தார். நுட்பத் தொழில் கல்வி டிவிட்டை மேற்கொள்வதற்கான கல்வி உதவித்தொகை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கல்வி துணை அமைச்சர் அடம் அர்லி அப்துல் ஹலீம் கூறினார். அரசாங்கம் தனியார் நிறுவனங்கள் ஆகியவை கூடுதல் ஊக்கத்தொகை வழங்குவது, அதிகரிக்கப்பட்ட ஒதுக்கீடுகள், உயர் தொழில்நுட்பத் துறையில் தேவையை ஈடு செய்யும் வகையிலான உயர்திறன் கொண்ட தொழிலாளர்களை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வு இதற்கு பங்களித்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் தரவு மையம், குறை கடத்தி உள்ளிட்ட உயர்திறன் துறைகளில் திறன் கொண்ட தொழிலாளர்களின் தேவை அதிகரிப்பால் அதிக அளவில் ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன என்றார் அவர். கூட்டரசு விவசாய சந்தை வாரியம் ஃபாமா நாடு முழுவதும் 2855 மடானி வேளாண் விற்பனை திட்டங்களை ஏற்பாடு செய்ததில் இம்மாதம் 20 நாள் வரையில் 67.11 மில்லியன் ரிங்கிட் விற்பனை மதிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தை விலையை விட 10 முதல் 30 விழுக்காட்டுக்கும் குறைவான விலையில் விவசாய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதன் மூலம் பயனீட்டாளர் 21.56 மில்லியன் ரிங்கிட் தொகையை சேமிக்க முடிந்ததாக ஃபார்மா தலைவர் அபாங் அஹமத் கர்டி மசாகுஸ் கூறினார். அக்காலகட்டம் முழுவதும் 4.06 மில்லியன் வருகையாளர்கள் ஈர்க்கப்பட்ட நிலையில் 46611 தொழில் முனைவோர்கள் அதில் பங்கேற்றனர். இதனிடையே ஃபாமா நாட்டின் உணவு விநியோகம் மீதான எல் நினோவின் தாக்கத்தை எதிர்கொள்ள ஆரம்ப தயார் நிலையாக சிறப்பு செயற்குழுவை அமைத்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்னரே மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையில் நாடு முழுவதுமுள்ள ஃபாமா கிடங்குகளில் வேளாண் உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்து சேமிப்பது குறித்து திட்டமிடலும் அடங்கும் என அபாங் அஹமத் கர்டி அபாங் மசகுஸ் கூறினார். எல் நினோ காலநிலம் நிலை ஏற்படுவதற்கு முன்னதாக ஃபாமா இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்து பேங்காக்கில் உள்ள மலேசியர்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தொடர் கனமழை, வெள்ளம் ஆகியவை அங்குள்ள சாலைகள் உட்பட அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை தொடர்ந்து பேங்காக்கில் உள்ள மலேசிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்நகரில் வசிக்கும் அல்லது அங்கு பயணிக்கும் மலேசியர்கள் அண்மைய வானிலை நிலவரம், சாலை போக்குவரத்து நிலை குறித்து தெரிந்து கொள்ளும் அதேவேளை தங்கள் பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளுமாறு கேட்டுக் முன்னதாக பெங்காக்கின் அனைத்து 50 வட்டாரங்களையும் வெள்ள மண்டலங்களாக அதன் ஆளுநர் சாச்சாத் சித்திபுன் அறிவித்திருந்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: ஹோர்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் திட்டம் ஈரான் உச்சத்தலைவர் மோஜ்தபா கமேனியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறினார். இந்த பரிந்துரைக்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்தால் தெஹ்ரான் அதன் கடப்பாடுகளை நிறைவேற்றும் என அவர் CBSக்கு வழங்கிய நேர்காணலில் உறுதியளித்தார். ஈரானில் 6 பேர் கொண்ட குழு இதுகுறித்து பேச்சுகள் நடத்தி வரும் வேளை இறுதி முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை அவர்கள் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் ஈரானின் பரிந்துரைக்கு வாஷிங்டன் இன்னமும் பதிலளிக்காத நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அப்பரிந்துரையை நிராகரித்ததாக கூறப்பட்டுள்ளது. ஈரான் விமான நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் தடைகளிலிருந்து விலக்கினை பெற ஈராக் வாஷிங்டனுடன் பேச்சு நடத்தி வருகிறது. பொதுநலன், சமயம் சார்ந்த பயணம், கல்வி, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட மனிதநேய கூறுகளுக்காக விமான பயணங்கள் அந்நாட்டின் சில விமான நிறுவனங்களில் தொடரப்பட பாக்தாத் கலந்துரையாடி வருவதாக பிரதமர் அலி அல் சைடியின் அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டது. முன்னதாக அமெரிக்காவின் தடையை தொடர்ந்து இம்மாதம் 23 தொடங்கி ஓமான், ஐக்கிய அரபு சிற்றரசு, ஈராக்கை உள்ளடக்கிய வட்டார நாடுகள் உட்பட உலகம் முழுவதுமுள்ள ஈரானின் அனைத்து விமான பயணங்களும் நிறுத்தப்படவுள்ளதாக நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். இந்தியாவின் பணக்கார மாநிலமான மகாராஷ்டிராவின் முக்கால் பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்டது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மும்பை பெருநகரம் அமைந்துள்ள இப்பகுதியில் நீண்ட காலமாக மழை குறைந்த அளவில் பெய்ததை தொடர்ந்து இந்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் வருடாந்திர பருவமழை காலம் மழை பற்றாக்குறையுடன் முடிவடையும் என்றும் அது விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த நெருக்கடிக்கு மத்தியில் மாநில அரசாங்கம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என மாநில முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறினார். இத்தாலி சிசிலியில் கடந்த சனிக்கிழமை எத்னா எரிமலை வெடித்ததில் அதன் சாம்பல் வானில் 4 கிலோமீட்டருக்கு படர்ந்ததன் காரணமாக விமானங்கள் வந்திறங்க கெட்டனியா விமான நிலையம் தடை செய்தது. விமான பயணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் விமானங்கள் தரை இறங்குவதற்கும் பறப்பதற்குமான அனுமதிகள் அனைத்தையும் அது மறுத்தது. செப்டம்பர் 26 மாலை 4 மணி வரை அந்த உத்தரவு அமலில் இருக்கும் என கெட்டனியா விமான நிலையம் அறிக்கையில் தெரிவித்தது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய பூப்பந்து போட்டி. நாட்டின் தொழில்முறை இரட்டையர் கோசேவே நூர் இசுடின் ரம்சானி இன்று ஜப்பானிய இணை யூகோ கொபயாஷி தக்குரு ஹோக்கியை அரையிறுதியில் வீழ்த்தியதன் வழி தங்கப்பதக்கம் வெல்வதை நோக்கி மேலும் ஒருபடி முன்னேறியுள்ளனர். நாளை நடைபெறும் காலிறுதியில் அந்த தொழில்முறை இரட்டையர் சீனாவின் லியாங் வைக்கிங் வாங்சாங் அல்லது தாய்லாந்தின் சலபோயின் சரவதி கொமோன் ஒரபோல் தொங்சங்கா இணையை சந்திப்பர். அரசு உதவி வழங்கும் போலி கணக்குகளை நம்பி ஏமாற வேண்டாம், தொடர்பு அமைச்சர் வலியுறுத்தல். டிவெட் கல்வி உதவித்தொகை வாய்ப்புகள் விரிவடைகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் நாட்டின் பவுலிங் வீராங்கனை ஷாலின் ஜுல்கிஃப்லி ஆசிய விளையாட்டு போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற மலேசியர் என்ற சாதனையை படைத்தார். தென்கொரியா இன்ச்சனில் நடைபெற்ற பெண்கள் இரட்டையர் போட்டியில் சின்லி ஜேனுடன் இணைந்து 2வது இடத்தை வகித்து ஷாலின் தனது 8வது பதக்கத்தை உறுதி செய்தார். 1994 ஆண்டு தனது 16வது வயதில் முதன் முறையாக ஆசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்றார். இந்த சாதனையின் மூலம் தலா 7 பதக்கங்களை வென்றிருந்த விரைவோட்டக்காரர் பறக்கும் மருத்துவர் தான்ஸ்ரீ டாக்டர் எம் ஜெகதீசன் பூப்பந்து வீரர் டத்தோ அங் பூன்பி ஆகியோரின் முந்தைய சாதனைகளை ஷாலின் முறியடித்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

இஸ்லாமிய வானொலி நாடகம் குடும்ப கௌரவம். எழுத்து தலைநகர் எஸ்டி ஷேக் டவுத். குடும்ப கௌரவம் இஸ்லாமிய வானொலி நாடகம்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வலைக்கும் சலாம். வாப்பா உட்காரு.
0: என்னமா யாரையோ எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கே.
1: ஆமாப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில உனக்கு பிடிச்ச மாதிரி ஊடாம் பிரியாணி செய்ய எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். ஜெயினாப் வந்தா உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீ பாட்டுக்கு எங்கேயாவது புறப்பட்டு போயிடாத. சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எங்கேயும் போகணும். என்ன
0: என்னம்மா நீங்க ஊடாம் பிரியாணின்னு சொல்லிட்டீங்க. தொகர் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு தான் வெளியே கிளம்புவேன். எங்க அம்மா கைப்பக்குவமே தனி ருசி தான். ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போவேன்.
1: அதுதானே பார்த்தேன்.
0: ஆமாமா, நம்ம வீட்டுல 3 மாசமா வேலை செய்யற அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே.
1: அந்த பொண்ணை நீ பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: ஏம்மா?
1: அந்த பொண்ணை பத்தி நான் எப்படி சொல்றதுனே தெரியலப்பா. ஒழுக்கம், மரியாதை, மார்க் அறிவு, இதுல ஏதாவது குறை கண்டுபிடிக்க நினைச்சா தோல்விதான்ப்பா மிஞ்சும். அவ நம்ம வீட்டுக்கு கிடைச்சது நம்ம செஞ்ச புண்ணியதான்ப்பா.
0: நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணத்தாமா நான் ஹாஸ்பிட்டல்ல உங்க அத்தாவோட பார்த்தேன்னு நான் ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஆமா ஆசி, ஒரு நாள் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆசி, ஏதோ காடி வந்து நிக்கிற சத்தம் கேக்குது, யாருன்னு பாரு.
0: அம்மா, என்னம்மா இன்னைக்கு எல்லாமே ஒரே ஆச்சரியமா நடக்குது.
1: என்ன ஆசி?
0: ஜாஸ்மின் மச்சி வராங்கம்மா.
1: மாஷா அல்லாஹ், ரொம்ப அதிசயமா இருக்கே.
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வஅலைக்கும் ஸலாம்.
0: அடட, வாங்க மச்சி.
1: வாமா.
2: வர மாமி.
1: ஜாஸ்மின், என்ன பேரம்பேத்திங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா?
0: என்னம்மா நீங்க, குழந்தைங்களை எல்லாம் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வர முடியுமா? என்ன, முக்கியமான இடங்களுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போக முடியும். என்ன மச்சி?
2: டாக்டர், உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு எதுல குறை இருந்தாலும் இந்த குறும்பு குத்தல் பேச்சுல மட்டும் குறையே இருக்காதே.
0: என்னென்ன எதுல குறை இருந்தாலுமா? நாங்க உங்களுக்கு எதுல குறை வச்சோம்? நீங்க போட்டுக்கிட்டு வந்த நகைக்கு மேல நகை வாங்கி கொடுக்கலையா? விதவிதமா துணிமணிங்க வாங்கி கொடுக்கலையா? காடி பங்களாவில குறையா? அல்ஹம்துலில்லா, எல்லாத்துலயுமே நிறைவா தானே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன?
2: இல்ல இல்ல, அதுல எல்லாம் நீங்களும் குறை வைக்கல, அந்த வல்ல நாயனும் குறை வைக்கல. சாரி சாரி, நான் சொன்ன சொல்ல வாபஸ் வாங்கிக்கிறேன்.
1: சரி சரி விடுடா, ஒரு பேச்சுக்கு சொன்னா அவ்வளவுதான். நீ எப்படிமா இருக்க? என் பேர குழந்தைங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க?
2: நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் மாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அல்ஹம்துலில்லா, எந்த குறையும் இல்லம்மா.
2: டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க சேவைகள் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு?
0: நோயாளிகளுக்கு சேவை செய்யற இந்த வேலையில கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் வேற எதுலயுமே இருக்க முடியாது மச்சி. அல்ஹம்துலில்லா, நல்லபடியா போய்கிட்டு இருக்கு.
2: அது சரி.
0: என்ன மச்சி, இன்னைக்கு பழம் பலகாரத்தோட வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமோ?
2: ஆஹா டாக்டர், நீங்க ஹார்ட்டுக்கு மட்டும்தான் படிச்சீங்கன்னு நினைச்சேன், சைக்காலஜி முதக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. உண்மையாவே நான் ஒரு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கேன்.
0: அப்படியா, சொல்லுங்க மச்சி.
2: சொல்றேன் சொல்றேன், என் தங்கச்சி ரெஹானாவுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: சொல்லுமா.
2: பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் தினமும் பெண் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க.
0: அப்புறம் என்ன மச்சி, வர்றதுல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முடிச்சிட வேண்டியது தானே? நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்?
2: கொழுதுனாரே, நான் இன்னும் பேசியே முடிக்கல.
1: பொருடா பொரு, சொல்லி முடிக்கட்டும்.
2: மாமி, எத்தனை மாப்பிள்ள கேட்டு வந்தாலும் எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல மாமி.
1: ஏமா?
2: உங்க மகன் உட்பட எங்க வீட்டுல எல்லாரும் கூடி ஒரு நல்ல முடிவை எடுத்து தான் சொல்ல வந்தேன்.
0: என்ன முடிவு மச்சி? எனக்கு கேக்க ரொம்ப ஆவலா இருக்கு.
2: இருங்க இருங்க, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் தங்க அழகுக்கும் படிப்புக்கும் எங்க அந்தஸ்துக்கும் என் கொழுந்தனார ஆசிஃபை விட சிறந்த மாப்பிள்ள வேற யாரா இருக்க முடியும்? அதனாலதான் டாக்டர் ஆசிஃபையே என் தங்கைக்கு மாப்பிள்ளையா தேர்வு செஞ்சிட்டோம். இது ஏகோபித்த முடிவு மாமி.
0: என்னண்டு
2: என்ன மாமி, நான் எப்படியாப்பட்ட மகிழ்ச்சியான சமாச்சாரத்தை சொல்லிருக்கேன், ரெண்டு பேருமே அமைதியா ஆயிட்டீங்க. என்ன பதிலையே காணோம்?
1: இதுல எனக்கு என்னம்மா இருக்கு? நேரடியா உன் பதில கேட்டுட்டு போயிரு. அவனுக்கு சம்மதம்னா இதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல.
0: மச்சி
2: சொல்லுங்க கொழுதுனாரே.
0: எந்த ஒரு வாலிபனும் வயசு பணம் தனக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை எப்படி எல்லாம் இருக்கணும்னு தனக்குள்ள ஒரு கற்பனை செஞ்சு வச்சிருப்பாங்க மச்சி.
2: நிச்சயமா.
0: அது போல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு மச்சி.
2: டாக்டர், நீங்க எப்படியாப்பட்ட பொண்ணை திருமணம் செய்ய விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கலாம்ல.
0: ஒருத்தர் திருமணம் செய்ய நினைக்கும் போது சிலர் வசதியை மட்டும் பாக்குறாங்க, சிலர் அழகு மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க, இன்னும் சில பேரு குணமுள்ள பொண்ணை விரும்புறாங்க. ஆனா
2: சொல்லுங்க,
0: வசதியில ஒண்ணும் இல்லாதவளா கூட இருக்கலாம்,
2: அப்புறம்
0: அழகுல சுமாரா இருந்தாலும் போதும். ஆனா மார்க்க அறிவுள்ள பொண்ணாவும் இஸ்லாமிய நெறி தவறாம நடக்க கூடியவளாகவும் இருக்கணும்.
2: சொல்லுங்க,
0: ஒரு பவுன் நகை இல்லாதவளா கூட இருக்கலாம் அச்சி. புன்னகையோட கணவன் மாமியாருக்கு பணிவிடைகள் செய்யக்கூடியவளாக இருக்கணும்.
2: ஓ,
0: அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: சரி சரி, இன்னும் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருங்க.
0: எங்க அத்தா மோத்தாயி 6 ஆண்டு காலத்துல பாச பிணப்புல பின்னி கிடந்த எங்க குதூகலமான குடும்பம் ஒட்டஞ்சு செதறி கண்ணாடி துண்டுகள் ஆயிருச்சு.
2: சொல்லுங்க.
0: சுலைமான் சேட்டு ஆமினா பீவி தம்பதிகளுக்கு நிகரே இல்லைன்னு ஊரே போற்ற வாழ்ந்தவங்க எங்க அம்மாவும் அத்தாவும்.
2: சொல்லுங்க.
0: அதாவது உங்க மாமியாரும் மாமனாரும்
1: அரமனையில ஆட்சி நடந்த மாதிரி நடந்து கொண்டிருந்த இந்த வீட்டுல தாயும் மகனும் தன்னந்தனியா மின்மினி பூச்சிகள் போல மின்னிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு மூலையில.
2: ஓ,
0: இதுக்கெல்லாம் காரணம் இங்க அண்ணம்மார்களா இல்ல வாழ வந்தவங்களா? இத சொல்லி கட்டுற அளவுக்கு எனக்கு மனசு வரல. யார் மனசையும் நான் புண்படுத்த விரும்பல.
1: மாடியில உள்ள 5 அறைகள்லயுமே 4 அறைகள் பராமரிக்க முடியாம டிவி ஏர்கோன் ஃபேன் எல்லாமே தூசி அடைஞ்சு போயிருக்கு.
2: அதுக்கு என்ன செய்யறது?
0: வீட்டுக்கு வீடு மாசப்படிதான், எந்த வீட்டுலதான் பிரச்சனை இல்ல. இதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடணும்னு என்ன அவசியம்? நானும் அம்மாவும் என்ன தப்பு செஞ்சோம்?
1: என் மகன்க குடும்பத்தோட வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய நிலையில நான் இருந்திருந்தா பெருமைய சொல்லி தனிமை அனுபவிக்க தயாரா இருந்திருப்போமா?
0: இதே ஊர்ல 10-15 கிலோமீட்டர் தூரத்துல வாழ்ந்துகிட்டு பட்டகு போல ஒவ்வொருத்தரும் 2-3 காடி வச்சுக்கிட்டு மாசத்துல 1 நாள்.
2: அது சரி.
0: ரொம்ப அழாதீங்கம்மா, பிரஷர் ஏறிடும், டென்ஷன் ஆகாதீங்க. வயசான தாய், கல்யாணம் ஆகாத தம்பி, தனியா இருக்காங்களே, மாதம் ஒரு முறையாவது குழந்தைகளை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு காட்டிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க, மாமி எப்படி இருக்கீங்க, வந்தீங்களா, அவங்க மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்.
1: என் பேரன் பேத்திங்கள பாக்குற சந்தோஷத்துல என் நோயெல்லாம் பறந்து போயிடும். அதுக்கு கூட எனக்கு கொடுப்பனை இல்லாம போச்சு.
0: அண்ணன்மார்களுக்கோ மச்சிமார்களுக்கோ புத்திமதி பண்ற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்ல, வயசும் இல்ல மச்சி.
2: அது சரி.
0: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்குங்கறத தெல்ல தெளிவா எடுத்துரைக்கலையா? பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா?
2: என்ன?
0: அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதும் தாய் தந்தையர் மனதை வேதனைப்படுத்துறதும் தான். இதெல்லாம் அவங்கவுங்க மனசுல தோன்றக்கூடிய உணர்வுகள், யார் சொல்லியும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல.
2: அது சரி.
1: இந்த வருஷம் மகன்க மருமகள்க பேரன் பேத்தியோட பெருநாள் கொண்டாடணும்ன்ற ஒரு ஆவல்ல ஒரு ஆடு வாங்க சொன்னேன். காய்கறி மளிகை சாமான எல்லாம் வாங்கியாச்சு. முதல் நாள் போன் மட்டும் வந்துச்சு. என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்.
0: அம்மாவுக்கு பிரஷர் அதிகமாயி அப்பவே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இரவெல்லாம் அங்கேயே வச்சிருந்து பெருநாள் காலையில தான் கூட்டிட்டு வந்தேன். பக்கத்திலேயே இருந்து கவனிக்க ஒரு பெண் துணை கூட இல்ல.
1: ஏண்டா அதெல்லாம் விடுடா.
0: இருங்கம்மா, 3 மகன்களை பெத்து ஆளாக்கிய ஒரு தாய்க்கு வேலைக்காரியோட உபசரணையும் சமையல்காரியோட சாப்பாடும் தான் மிச்சம். ஒரு மக கல்யாணம் ஆகாதவன், மீதி 2 மகங்க மருமகங்களை எப்படி எதிர்பார்க்க முடியும்? வசதியான வாழ்க்கை, சொகுசான காடி, பங்களா, 2-3 வேலைக்காரங்க. ஆனா ஒரு தாய மட்டும் அனாதையாக்கிட்டீங்க.
2: சரி சரி, இப்ப எனக்கு என்னதான் முடிவு சொல்றீங்க
0: மச்சி? இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமக வசதி வாய்ப்புல எங்களுக்கு மேல உள்ளவங்களும் வேணாம், எங்களுக்கு சமமானவங்களும் வேணாம். எங்களை விட எத்தனையோ மடங்கு கீழே உள்ள ஏழையா இருந்தாலும் கூட பரவாயில்ல.
2: ஓஹோ, சொல்லுங்க டாக்டர்.
0: அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தான் எங்க வீட்டு அருமை பெருமை தெரியும், எங்க வீட்டு உணவு உடைக்கும் மரியாதை இருக்கும்.
2: இப்ப யாரு உங்க வீட்டை மதிக்கலன்னு சொல்ல வரீங்க?
0: அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு படிப்பையும் செல்வத்தையும் கொடுத்த அந்த நாயனுக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு ஏழ்மையான பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்து அதனால கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் தான் என் வாழ்க்கையில பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். இதுதான் என் லட்சியம், என் முடிவும். போதுமா அம்மச்சி?
2: அது சரி.
0: எனக்கு வரக்கூடிய மனைவி எங்க அம்மாவின் ஆயுள் காலம் முடிகிற வர பணிவிடைகள் செய்யணும். என் தாயோட மன நிம்மதியை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் ஒரு தாய்க்கு தான் மகன் செய்யற சேவையை பார்த்து அந்த அல்லாஹ் சந்தோஷப்படுவான்.
2: டாக்டர், இதுவெல்லாம் நீங்க எங்க குடும்பத்தை நிராகரிக்கிறதுக்காக நீங்க சொல்ற வசை மொழிகளை தவிர இதுவெல்லாம் நடக்க போறதே இல்ல. நிச்சயமா எங்களை போல ஒரு செல்வந்தர் வீட்டு பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியா வருவா, இது மட்டும் உறுதி. பாக்கலாமா?
0: பாக்கலாம் மச்சி, பாக்கலாம். பாக்கத்தானே போறீங்க? கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தத்தானே போறீங்க?
2: பாத்துருவோம், அதையும் பாத்துருவோம். ஒன்னு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன், எங்க அத்தாவுக்கு இந்த ஊர்ல எத்தனை பில்டிங் இருக்குன்னு தெரியுமா? எங்க அத்தாவுடைய பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க அத்தாவுடைய சொத்து மதிப்பீடுதான் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தனைக்கும் வாரிசு நானும் என் தங்கையும் தான், அதை தெரிஞ்சுக்கங்க.
0: மாஷா மாஷா அல்லா, உங்க தந்தையோட செல்வத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமும் படுறேன். அல்ஹம்துலில்லா.
2: யாரு கொடுப்பன உள்ளவனோ அவன் தான் எங்க வீட்டுக்கு மருமகனா வருவான். நான் வர்றேன்.
1: என்னம்மா எழுந்துட்ட? இருமா, ஜூஸ் கலக்கிட்டு வர்றேன், உட்காருமா?
2: வேண்டாம் மாமி, என் வயிறு நிறைஞ்சிருச்சு, என் மனசு நிறைஞ்சிருச்சு, நான் வரேன், என்ன தடுக்காதீங்க.
0: மச்சி, உங்க தங்கைக்கு மாப்பிள்ள பாக்குறது அடுத்த கட்டம். நீங்க இந்த வீட்டு மருமக, இது உங்க வீடு, மறந்துடாதீங்க.
1: இந்தாமா ஜூஸ் குடி, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்து ஒண்ணுமே குடிக்காம போகலாமா?
2: அது சரி.
0: ஐஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கு, ஜில்லுன்னு இருக்கும், குடிங்க.
2: பேசுறதையும் பேசிட்டு ஐசா,
1: நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கம்மா.
2: சொல்லுங்க மாமி.
1: நீ என்ன நினைச்சாலும் நான் என்ன நினைச்சாலும் என் மகனோட மனசுல என்ன கற்பனை இருந்தாலும் அந்த நாயனின் நாட்டம் எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும்.
2: அது சரி,
1: அத நம்ம மறக்க கூடாது.
0: உங்க குடும்ப வசதிக்கும் வாய்ப்புக்கும் பேருக்கும் புகழுக்கும் நூற்று கணக்கான மாப்பிள்ளைக உங்க வீடு தேடி வருவாங்க, நல்ல வரண அமையும் இன்ஷா அல்லாஹ்.
2: நிச்சயமா.
1: ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
2: சரி, அப்ப நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வஅலைக்கும் அஸ்ஸலாம். ஆசிப், என் மனசு சங்கடமா இருக்குப்பா.
0: ஏமா?
1: அவளை ரொம்ப வேதனைப்படுத்திட்டோமோ?
0: அந்த வீட்டுல இருந்து வந்த முத மருமக வீட்டை விட்டு விலகி பிரச்சனை பண்ணிட்டு போகாம உங்களுக்கு துணையா இருந்து நம்ம குடும்பத்தை மதிச்சு நடந்திருந்தா இன்னைக்கு அவங்க தங்கைக்கு நம்ம வீட்டுல மொத்த இடம் கிடைச்சிருக்கோம். நானும் நிச்சயமா சம்மதிச்சிருப்பேன். அவங்க குடும்ப கௌரவத்தை மச்சி காப்பாத்தல, அதனால நம்ம நிராகரிச்சிட்டோம். நம்ம மேல எந்த தப்பும் இல்லம்மா.
1: ஆமாப்பா, நம்ம மேல எந்த தப்பும் இல்ல.
0: இனியாவது எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமக வேணும், நிச்சயமா கிடைப்பா இன்ஷா அல்லாஹ்.
1: ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
3: நேயர்களே, இதுவரை தலைநகர் எஸ்டி ஷேக் டவுட் எழுதிய குடும்ப கௌரவம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சைத் நசீர், ஷமீமா ஜப்பார் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி.
5: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
7: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்த நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். அரசாங்கம் பட்டதாரிகள் தங்கள் திறனுக்கு ஏற்ற வேலை மற்றும் நியாயமான சம்பளத்தை பெறுவதை உறுதி செய்ய மேலும் கண்டிப்பான நடவடிக்கைகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கும் என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தாம் முன்னதாக மேற்கொண்ட ஆய்வில் பிற நாடுகளில் உற்பத்தி திறன் உயர்வுக்கு ஏற்ப ஊதியமும் உயர்த்தப்படுவது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். இருப்பினும் மலேசியாவில் ஊதியம் குறைந்த அளவிலேயே உயர்த்தப்படுவதால் அரசாங்கம் நடவடிக்கை அவசியமாவதாக அவர் தெரிவித்தார். ஏராயிரத்து 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டி மற்றும் பாரா சுக்மா போட்டியில் பதக்கம் வென்ற மாநில விளையாட்டாளர்களுக்கான ஊக்கத்தொகை நவம்பர் தொடக்கம் வழங்கப்படும். வெள்ளி வெண்கல பதக்க வென்றவர்கள் உட்பட விளையாட்டுக் கழகம் நிர்வாக குழுக்களை உட்படுத்திய அந்த ஊக்கத்தொகைக்காக 7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவர் செயற்குழு தலைவர் முகமது நஜ்வான் ஹலீம் கூறினார். காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு ஓராண்டு ஆகும் நிலையிலும் அங்குள்ள மக்கள் தொடர்ந்து மனிதாபிமான மற்றும் சுகாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியேசஸ் தெரிவித்தார். காசா முனையில் உள்ள சுகாதார அமைப்பு தொடர்ந்து கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. அதேவேளையில் மனிதாபிமான மற்றும் சுகாதார வசதிகள் தற்போது அதிமுக்கியமாக தேவைப்படுவதாக அவர் கூறினார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒருநாள் உலக கிரிக்கெட் போட்டியே தாம் பங்கு கொள்ளவிருக்கும் கடைசி போட்டியாகும் என இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அறிவித்துள்ளார். டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு 50 ஓவர் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வரும் 37 வயதான அவர் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நபீபியா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ள 2027 ஆண்டுக்கான தொடரே தனது கடைசி உலக கிண்ணமாக இருக்கும் என்று கூறினார். விளையாட்டு 2026 ஐஜி நகோயா ஆசிய பூப்பந்து போட்டி. நாட்டின் ஆண்கள் இரட்டையர் ஆரஞ்சியா தீகாய்வோனின் காலிறுதிக்கு செல்லும் கனவு காணல் நீரானது. அவர்கள் தென்கொரியா இணையினர் கிம் வான் ஹோ சோசோங் ஜே விடம் 19-21, 16-21 எனும் செட்டில் விழுந்தனர். இவ்வேளை நாட்டின் மகளிர் இரட்டையர் பர்லிதான் ஆம்தினா தாய்லாந்து இணையான நபபகோன் துங்கா சத்தான் ஹஸ்தபிப்பை 21-8, 21-12 என்ற செட் கணக்கு எளிதாக வீழ்த்தி தங்கள் மீதான எதிர்பார்ப்பை நிறைவேற்றினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி லவ் நோட் டே, காதல் வசனம் எழுதி கொடுக்கிற ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இன்றைக்கு நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா வந்து அது என்ன வாசகம், யாருக்காக கொடுக்க போறீங்க அப்படின்றத தாராளமா நீங்க டிக்டாக் நேரலை பக்கமா சொல்லலாம். அவங்களுக்காக நீங்க ஒரு பாட்டும் விரும்பி கேட்கலாங்க, நல்ல ஒரு வாய்ப்பு இல்ல. வாங்க தொடர்ந்து டிக்டாக் நேரலை பக்கமா பேசலாம்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: வணக்கம் நேயர்களே, மின்னல் பண்பலையில் அடுத்த அங்கத்தை கொண்டு வரும் நிறுவனம் நம்பிக்கையின் மறுபெயராய் நாட்டில் வலம் வரும் MP லிங்கம் & சன்ஸ் லிங்கம்.
2: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும் லிங்கம்.
1: இந்த வரி உங்கள் காதுகளை எட்டும் வேளை இன்ப உணர்வு தோன்றுமே. ஒன்றா இரண்டா, எத்தனை ஆண்டுகள் லிங்கம் தயாரிப்புகளை பயன்படுத்தி குடும்பத்தில் பாராட்டை பெற்றிருக்கிறீர்கள். நினைத்த நேரத்தில் எளிதில் வாங்கிட அரிய வாய்ப்பு.
3: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம் ஸ்டார்.
1: காலை சிற்றுண்டி அவசியம், அதில் நார்ச்சத்து இருப்பது சிறப்பு. கேழ்வரகு மாவு இருக்குதே, புட்டு சுடலாம். பக்குவமாய் தயாரித்தால் விரும்பி உண்பார்கள். அத்துடன் ரெடிமேட் தோசை மாவு, திடீர் ரவா தோசை மாவு, இடியாப்பம், இட்லி மாவு, எல்லாமே உங்கள் சமையல் பணியை எளிதாக்கிட சந்தையில் உள்ளன. ஆரோக்கியத்துக்கு ஏற்ற நாட்டு சர்க்கரையும் உண்டு. காபி தேநீருக்கு பயன்படுத்தலாம், பலகாரங்கள் செய்யும் வேளையிலே பயன்படுத்தலாம். மிகவும் பயனாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் நலன் நாடும் நிறுவனம்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: 1933 நல்லெண்ணெய் தயாரிப்பில் தொடங்கி இன்று எண்ணற்ற பொருள்களை விநியோகம் செய்து உங்கள் சமையலறை சின்னமாய் திகழ்வது லிங்கம்ஸ் முத்திரை.
3: திங்களே

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
1: அதுவா?
0: நீங்கள் எப்படி சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம் என முத்திரை குத்திய பிறகு உங்களுடைய மனம் மாறுமா? சமைக்கும் வேளையிலே நீங்கள் நாடுவது லிங்கம் தயாரிப்புகளே. உள்ளத்தில் ஊறிய நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்க மார்க். பலே அங்கேயே நில்லுங்கள், வெற்றியும் பாராட்டும் உங்களுக்கு.
2: சுவையோ சுவை, மனமோ மனம், நாடா நகரா எங்கும் எதிலும்
0: சமையலை சுமையாக கருதாமல் அதை ஒரு இன்ப பொழுதுபோக்காக நினைத்துக் கொண்டு சமைத்தீர்களானால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்வர். ஏனென்றால் உங்களுடைய தயாரிப்புகளிலே சுவை இயற்கையாகவே கூடும். மகிழ்ச்சியாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது வெற்றியில் தான் முடியும். எவ்வழி நல்வழி அவ்வழி நம்வழி. நமது பயணம் மிக நீண்டது, உங்கள் நம்பிக்கை எங்கள் பெருமை. இந்த அங்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் MP Lingam & Sons.

0: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
1: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கொள் வாயில் அடைத்தனன் தோழி.
2: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
3: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே.

சாதனா சர்க்கம் ஜோனிதா காந்தி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து 26 செப்டம்பர் என்ன நாள் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வந்து லவ் நோட் டே அனுசரிக்கப்படுது. காதலுக்காக ஒரு வாசகத்தை எழுதி அனுப்பணும்னு நீங்க நினைச்சாலே போதுங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். ஆமா, சில பேர் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது அதெல்லாம் அப்படியே இல்லப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இன்றைக்கு டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க அதை தான் சொல்ல போறீங்க. ஷாமிலி அவங்களுடைய அன்பு கணவருக்காக அடுத்த பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ஷாமிலி அவங்களுடைய அன்பு கணவர், அதாவது மாமான்னு தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு, மாமா உங்களை நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுடைய அன்பு மாமா சூர்யாவுக்காக, உங்களுடைய கணவருக்காக அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புக்குரியவருக்கு நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரெஹானா வந்துட்டு அவங்களுடைய கணவர் ஷர்வீனுக்காக அடுத்து நம்ம உள்ளூர் பாட்டு கேட்டிருக்காங்க. காதலுக்காக ஏதாவது எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, அந்த பாடல் வரியே கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மனசை பறித்து சென்ற கல்வனை நீ யாரோ, என் வயசை உணர வைத்த தூயவனை நீ யாரோ அப்படின்ற அந்த வரியை அவருக்காக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துகிட்டே இருக்குங்க, கேட்கலாம்.

இந்த பாடல் வந்துட்டு நாகாவுக்காக கேட்டிருந்தாங்க. ஐயோ, நாகாவுக்காக கேட்டவங்க பேரை மறந்துட்டேனே, பேர் வேற மேலே போயிருச்சு. அவங்க பேர் என்னது, இருங்குங்க தேடிக்கிறேன். பேர் வந்துட்டு நாகா கணவருக்காக நான் கேட்குறேன். இந்த முறை மட்டும் இல்லை, எத்தனை முறை ஆனாலுமே நான் உங்களை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாகான்னு பேர் சொன்னவங்க பேர் வந்தா சங்கீதா, கண்டுபிடிச்சிட்டேன். சங்கீதா வந்து நாகாவுக்காக இந்த பாடலை அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த பாட்டை யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த பாடல் வந்து சின்ன தாமரை பாட்டு. இந்த ஒரு ஜென்மம் போதாது, ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது, உங்க கூட தான் நான் எப்பயுமே வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி யாஷினி ஜீவா வந்து நாகேந்திரனுக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

தமனிசையில் சுஜித்ரா குரல் அந்த பாடல் கேட்டிருந்தவங்க. அடுத்து நிறைவு பாடல் யார் தேர்வு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, சீலன் தேர்வு பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த பாட்டை வந்து அன்புக்குரியவருக்காக யார் ஒரு கவிதையோடு சரியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பவானி. பவானி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தேடி தேடி கிடைக்காத காதல், என்னை தேடி வந்த வரம் நீ அப்படின்னு சொல்லி பார்த்திபன் நாயருக்காக, என் கணவருக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பவானி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டு அதை நாங்கள் எப்படி மறுக்க முடியும், உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சரி, இன்றைக்கு காதல் கடிதம் எழுதி அனுப்புகிற நாள், காதல் வாசகத்தை எழுதி அனுப்புகிற நாள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும், ஒரு கவிதை எழுதி அனுப்புங்க சரியா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். நாடு அறிவு வழியில் வழிநடத்தப்பட வேண்டும், மாறாக கோபத்தால் வழிநடத்தப்பட்டால் முடங்கி போய்விடும் என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு செயலாக்கத்தின் வலிமை பறிமுதல் மதிப்பு அல்லது கைது எண்ணிக்கையை கொண்டு அளவிட முடியாது, மாறாக நாட்டின் பாதுகாப்பை சார்ந்திருக்கும் பாதுகாப்பு படைகளின் நேர்மையின் அளவை அது சார்ந்துள்ளது என உள்துறை அமைச்சர் இடதுஸ்ரீ சைஃபுடின் நசித்யூன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஊழலை முற்றாக ஒழிக்கும் மற்றும் புகார் அளிக்கும் அரச மலேசிய போலீஸ் படை PDRM, மலேசிய குடிநுழைவுத்துறை JIM, மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் APMM ஆகியவற்றின் தைரியத்தை மதிப்பதாக அவர் சொன்னார். மலேசியா மேம்பாட்டு அணுகுமுறையை மறுமதிப்பீடு செய்து முடிவெடுக்கும் தேசிய செயல்பாட்டில் சுற்றுச்சூழலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மக்கள் ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பொருளாதார மீள்திறன் மற்றும் சமூக நல்வாழ்வுக்கு எதிராக பெருகி வரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலில் மறு ஆய்வு அவசியம் என சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பிரிவு நிபுணர் டாக்டர் லூயி லாங்மெய் வலியுறுத்தினார். இளவரசர் ஹாரி பிரிட்டனுக்கு திரும்பிய பின்னர் தங்களின் பிள்ளைகளான ஆக்கியையும் லிலிபட்டையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக புதிய பள்ளியில் சேர்த்திருப்பதால் அவ்விருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக ஹாரி அண்மைய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். கனடாவின் CTV நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் மீண்டும் தாயகம் திரும்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் ஹாரி கூறியுள்ளார். ஜெர்மனி 2036, 2040 அல்லது 2046 ஒலிம்பிக் பாராலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் ஏலத்தில் கலந்து கொள்ளவுள்ளது. அதனுடன் மியூனிக்கை அதன் உபசரணை மாநிலமாக்கும் திட்டத்தை ஜெர்மன் ஒலிம்பிக் விளையாட்டு கூட்டமைப்பின் வாக்கெடுப்பை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டீமர் அறிவித்தார். 1972 ஜெர்மனி மியூனிக்கில் இறுதியாக ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு 2026 ஐசினகோயா ஆசிய போட்டி. நாட்டின் இளம் ஓட்டப்பந்தய வீரர் டேனிஷ் இஃப்திகார் முகமது ரோஸ்லி ஆடவருக்கான 200 மீட்டர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு தேர்வாகினார். அந்த 19 வயது ஆட்டக்காரர் அரையிறுதியின் முதலாம் சுற்றில் 20.76 வினாடிகளில் 4ம் இடத்தை பிடித்தார். நாளை நடைபெறும் இறுதிச் சுற்றில் அவருடன் ஜப்பானின் சுஷி முசுகுபோ, தாய்வானின் வூ யிங் மிங்கே, ஹாங்காங்கின் யிப் கிங் வாய் ஆகியோர் களம் காண்பர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனி தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க, அழைத்து பிடித்தவர்களுக்கு பாடல் கேட்கலாம். இன்றைக்கு பழைய பாடல்கள்ல பழம் பாடல்கள் உங்க மனசை தொட்ட பாட்டு என்ன பாட்டு? புதிய நேயர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
1: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கொள் வாயில் அடைத்தனன் தோழி.
2: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
3: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே. அமுதே
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா.

0: முருகன் பேசுறேன் சார்.
1: முருகன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
0: நான் என் மனைவிக்காக கேக்குறேன்.
1: மனைவி பேர் என்னது?
0: சின்னம்மா.
1: சின்னம்மா, சரி, அவங்களுக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
0: அவங்களுக்காக உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல.
1: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. இன்றைக்காவது அவங்க முன்னாடி பாடி காமிச்சிருக்கீங்களா இந்த வரிகளை?
0: அவங்க முன்னாடி பாடுதுல. நான் பெரும்பாலும் நாங்க இந்த லீவு நாள்ல ஒன்னா கூடி படிச்சது உண்டு வேற பாட்டுங்க.
1: சரி, பாடல வந்து அப்போ பாடினது உண்டு, ஆனா மனைவிக்காக நீங்க பாடினது இல்ல?
0: மனைவிக்காக பாடினது. அவங்க நாங்க இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். மனைவிக்கான படிச்ச பாட்டு இல்ல.
1: மனைவிக்காக படிச்ச பாட்டு இல்ல. வழக்கமா ஆண்கள் வந்து வெக்கப்பட மாட்டாங்க, ஆனா நீங்க வந்து வெக்கப்பட்டு படிச்சது இல்லன்னு சொல்லி சிரிக்கும் போதே எனக்கு தெரியுது. சரி, உங்களுடைய அன்பு மனைவிக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: ஆமாங்க, ரொம்ப ரொம்ப 46 வருஷம் ஒன்னா இருந்துட்டேங்க.
1: அவங்களுக்காகவே பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.
0: சரிங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் விக்கி பேசுறேன்.
0: விக்கி சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக கேக்கலாம்?
1: இது எம்ஜிஆர் ரசிகர்கள். நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டே அந்த பாட்டு. என் ஃப்ரெண்ட் தமிழ் செல்வி பாட்டு வச்சாங்க, பழைய பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பாங்க.
0: பேர பிள்ளைங்களோட சத்தம் கேக்குது போல.
1: ஆமா சத்தம், அதுக்கு பலூன் விளையாண்டுக்கிறேன். இறங்கலாம், இறங்க மாட்டேங்க, கட்டில் மேல ஏறி விளையாண்டுக்கிறது.
0: தூங்கல இன்னும் யாரும்
1: தூக்கம்மா?
0: பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: ரசிகர்களுக்கு
0: கண்டிப்பா.

0: வணக்கம் கிஷன், விக்னேஸ்வரி பேசுறேன்.
1: விக்னேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்கா கேக்கலாம்?
0: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தெந்தல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும்
1: தங்கள் குரல் உள்ளுக்கே போது போல இருக்கு.
0: பெற்றோர்கள் சிறு திருவதை மீனாம்பாள் பெரியண்ணன் அவர்களுக்காக விரும்பி கேட்க.

0: பஞ்சவர்ணம் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அப்புறம் விடுமுறைக்கு எங்கேயும் போலயா? வார இறுதிக்கு
1: எங்கேயும் போல, வீட்டுலதான் இருக்கோம்.
0: வீட்டுலதான் இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.
1: அன்பு போற அன்னி படத்துல இருந்து ஒரு நாள் இது ஒரு நாள் அந்த படம்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: என் பேர் முவனிஷா, பாடிக்ஸ்ல இருந்து கால் பண்றேன்.
1: முவனிஷா?
0: ஆமா.
1: பாடிசன் பக்கமா மழையா?
0: மழை
1: காலையில
0: பெஞ்சிச்சு,
1: இப்ப
0: பரவாயில்ல.
1: பாட்டு கேக்கலான்னு இருக்கீங்க?
0: எங்க அம்மா பூலோகாக்காக ஒரு பாட்டு.
1: பூலோகா?
0: ஆமா, அவங்க பேரு பூலோகா. என்ன பாட்டுனா, படகோட்டி படத்துல இருந்து ஒரு பாட்டு. அவசரத்துல வரமாட்டேங்குதா
1: இது?
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டு.
1: அம்மா கேட்டதுனால கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சதுனால கேக்குறீங்களா?
0: இல்ல, எங்க அம்மா கேட்டதுனால எனக்கும் இந்த பாட்டு பிடிக்கும்.
1: உங்களுக்கும் பிடிக்கும்?
0: எனக்கும் பிடிக்கும்.
1: உங்களை நம்பலாம்?
0: கண்டிப்பா நம்பலாம். சின்ன வயசுல இருந்து நாங்க இந்த மாதிரி 60s 70s பாட்டுல ரொம்ப கேட்போம்.
1: வரே வா, உங்களுக்காக நாங்க பாட்டை குடுக்கறோங்க. இப்ப கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும் லிங்கம்ஸ்.

0: சுவையா சமைச்சா அள்ளி அள்ளி சாப்பிட மாட்டோமா?
1: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையா கிடும்
2: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
3: சமையல் அருகின்னந்தான் சுவையிலே உச்சந்தான் நம்பிக்கையின் மறுபெயரான் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
2: லிங்கம்ஸ்
4: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல் இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: வணக்கம் எல்எஃப்எம் கிஷன், வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மரகதம் பேசுறேன் ஐயா, டைப்பிங்ல இருந்து.
1: மரகதம் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: காத்தவரா என் திரையில இருந்து, வாச லாப மயிலே.
1: வா கலாப மயிலே.
0: யா யா யா, ரைட்,
1: அதுதானே?
0: யா யா.
1: ஜி ராமநாதன் இசையில அந்த பாட்டை கேட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல.
0: உண்மைங்கய்யா, எங்களுக்கு எல்லாம் பிடித்த பாடலையா. அப்படியே பாடலை கேட்டது எங்களுக்கு தானா ஆட்டம் வந்துடுறீங்கய்யா.

0: ஹலோ
1: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம் வணக்கம் ஐயா, ரதி அம்மா பேசுறேன், கோபாக்கல இருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாம்? இப்போ
0: எங்க அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், தெய்வன் அக்கா. அவங்களுக்கு வந்து பாவாடை தாவணி, பாவாடை தாவணி பாட்டியா?
1: பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதா? அப்போ நீங்க பாவாடை தாவணி எல்லாம் அணிஞ்சு ஒரு படம் எடுத்திருப்பீங்கல்ல, அதை மறுபடியும் எடுத்து அக்காக்கு அனுப்பி வச்சீங்களா இல்லையா?
0: இல்லையா இல்லையா,
1: ஆல்பம்ல இல்லையா?
0: இல்லையா, அப்ப எல்லாம் அந்த எல்லாம் படம் எல்லாம் பிடிக்கல.
1: ஆனா அதை நினைச்சு இப்ப வருத்தப்படுறீங்களா இல்லையா? ஏன் எடுக்கலன்னு?
0: ஆமா, எல்லாம் எடுக்கல. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் கட்டிட்டு ஆசைப்படுவோம் நாங்க. ஐயா எல்லாம் பாப்பதான் பிடிக்கலையே.
1: உங்க பேர பிள்ளைங்களா இப்ப நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா ஆசையை கேட்டுட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறாங்க. இப்ப உங்க பேர பிள்ளைங்க உங்களுக்கு பாவாடை தாவணி போட்டு பாக்கணும்னு நினைக்க போறாங்க பாருங்க. அப்புறம் நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இந்த பக்கம்?
0: வணக்கம் மின்னல் எஃப்எம், நான் இங்க கார்த்திக் பேசுறேன். மேஃபீல் தோட்டத்திலேருந்து நான் அழைக்கிறேன்.
1: கார்த்திக் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கார்த்திக். எங்கேயும் போலயா வார இறுதி?
0: நான் எங்கேயும் போல. நான் ஒரு நாள் உங்க பழைய பழைய இனிமையான பாடல்களை போட்டு அசத்துறீங்க.
1: அசத்துறோம், அதை வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: இமேஜியா கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ உங்க மனசுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
0: ஒரு அழகான வரிகளோட ஒரு பாட்டு. ரொம்ப பாட்டு இருக்கு, அதுல இந்த பாட்டு மதுரா நகரில் தமிழ் சங்கம் எம் ஆர் ராஜனோட பாட்டு.
1: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த பாட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: உண்மையிலே ஒரு அழகான வரிகள் இதுல நிறைஞ்சிருக்கும்.
1: நன்றி, இந்த பாட்டு கேட்டதுக்கு வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: மிக்க மிக்க நன்றி. இந்த பாட்டு நீங்க எங்களுக்காக தேடி போட்டதுக்கும் நம்ம மலேசிய மக்களுக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம்.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு வியாபாரி அந்த காலத்துல வழக்கப்படி பார்த்தோம்னு சொன்னா குதிரையில தானே போவாங்க, அந்த மாதிரி குதிரையில வந்திருந்தார். அப்போ அவர் தம் வியாபாரத்துக்காக வேண்டி இன்னும் சில பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு சேர்க்க வேண்டிய நிலையில் இருந்தது. தன்னோட வந்த தன்னுடைய தம்பிய சொந்த ஊருக்கு போகும்படி அனுப்பிவிட்டார். தன்னிடம் இருந்த வியாபார பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு, நான் வரும்போது வேற யாராவது நம்ம ஊர் பக்கம் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து வந்து விடுகிறேன் என சொல்லி அனுப்பிவிட்டார். அது போல சகோதரனும் போயிட்டார் ஊருக்கு. இவர் இன்னும் வியாபார தேவையான பொருட்கள் எல்லாம் அதிகமா வாங்கி கொண்டே இருந்தார். சரி, சொந்த ஊருக்கு நம்ம திரும்பிடலாம் என்கிற திட்டத்துக்கு வரும்போது இருந்தவங்களை கேட்டாரு, யாராவது எங்க ஊர் பக்கம் போறவங்களா இருந்தா என்ன சேர்ந்து அழைச்சிட்டு போயிருங்கன்னு. அதுல ஒருத்தர் மட்டும் அங்க, நான் அங்கதான் போறேன், வாங்க உங்களை கொண்டு விட்டு சேர்த்துறேன்டார். ஆனா அவருடைய உள்ளத்துல இவர் அதிகமான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு, இதுல நம்ம ஏதாவது களவாடலாங்கிற ஒரு தீய எண்ணம் உள்ள ஒளிஞ்சிருந்துச்சு. ஆனா இவர் கள்ளம் கபடம் இல்லாத தூயமான எண்ணம் கொண்ட நல்லவர். இவர் அது மட்டுமல்ல, இறை வணக்க வழிபாட்டுல சரிவர முறைப்படி செய்து வர்றவர், ஐந்து வகையும் தவறாக தொழக்கூடியவர், ரமதான் வாச நோன்பு வைக்கிறவர், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனிதர். அவரை நல்லவர் என்று எண்ணிக்கொண்டு அவரோடு வருவதாக சொல்லி ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க. ரெண்டு பேரும் குதிரையில் பொருட்களை எல்லாம் சாமான்களாம் ஏத்தி கொண்டு போகும்போது, போகும் வழியிலிருந்து வேறு வழியில அவருடைய வாகனத்தை ஓட்டுறாரு. அப்போதும் இவருடைய தீய எண்ணத்தை அவரு தெரிஞ்சுக்கல. சரி, வேற சுருக்கமான வழியில போய் நம்மளுடைய இடத்தை சேர்த்துக்கான போறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் உட்கார்ந்துருக்கிறார். சில வழிகளை தாண்டி ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வழிக்கு சென்றுட்டார், போயிட்டார். அங்க யாருமே இல்ல, மனிதர்கள் இல்லாத காடு மாதிரி இருக்குது. அங்க போன உடனே அந்த வாகனத்தை ஓட்டுறவரு சொல்றாரு, கீழே இறங்கு அப்படின்றார் கனத்த குரலோடு. அப்போ ஏங்க இங்க என்ன இறங்க சொல்றீங்கன்னு கேட்டாரு. கீழே இறங்குறியா இல்லையா? அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, இவர் ஏதோ நம்மை செய்ய போகிறார். உடனே இவர் படைத்த இறைவனை அல்லாஹ்வை பணிவான குரலில் உதவி நாடி அழைக்க ஆரம்பிச்சிட்டார். யா அல்லாஹ், கண்ணீர் மல்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், இறைவா ஒவ்வொரு அழகிக்கு பின்னாலும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது, ஒவ்வொரு கடமைக்கு பின்னாலும் நிம்மதி மறைந்திருக்கிறது, இறுதி முடிவின் மீது பார்வையை செலுத்துவோனே என்று அல்லாஹ் இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன் கேட்டா சிக்கலில் மாட்டிக்கொண்டார். வாகனத்தை ஓட்டியவரும் இவரும் தான் நிக்கிறார். இவரிடத்துல அதிகமான பொருளும் பணம் இருக்குது. அந்த நேரத்துல துன்பமான கஷ்டமான நேரத்துல யாரை அழைக்கணும்? அல்லாஹ் இடத்துல தான். நம்முடைய வாழ்வில துன்பமும் தொடர்ந்து வர்றதில்லை, துன்பத்திற்கு பின்னால் இன்பமோ தொடர்ந்து இருப்பதில்லை, மாறி மாறி வரும். யார் நாளை வரவிருக்கும் இன்பத்திற்காக இன்றைய துன்பத்தை சகித்துக் கொள்கிறார்களோ அவர் மிகப்பெரிய நற்பேறு பெற்றவராகிறார். வரும் துன்பங்கள் எல்லாமே நன்மைக்கே என நம்ம என்ன செய்யணும், அதுல உறுதி கொண்டிருக்கணும். எங்கெங்கே நீரோட்டம் உள்ளதோ அங்கெல்லாம் பசுமை நிறைந்த புல்வெளி இருக்கும், எங்கெங்கே கண்ணீர் சொரியப்படுகிறதோ அங்கெல்லாம் இறையொருள் வீசும். அன்பானவர்களே, அல்லாஹ் இடத்திலே துஆ செய்கிறார், கெஞ்சுகிறார். இந்த இடத்துல நம்ம நபியுடைய ஒரு பொன்மொழியை கொஞ்சம் நினைவு கொண்டு வாருங்க பாருங்க. அல்லாஹுக்கு சிந்தப்படும் தண்ணீர் துளிகளில் விருப்பமானது, அல்லாஹ்வின் அச்சத்தால் சிந்தப்படும் கண்ணீர் துளிகள் அப்படின்னாங்க. அந்த வியாபாரி தனக்கு ஏற்பட போகும் கஷ்டத்தை துன்பத்தை எண்ணி அல்லாஹிடம் கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை செய்தார். அந்த நேரம் அல்லாஹின் உதவி எப்படி கிடைத்து தெரியுங்களா? அவ்வழி வேறொரு ஒருவர் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு வந்துகிட்டு இருக்கிறார். அதை பார்த்து தீய எண்ணத்துடன் நின்று கொண்டிருந்த அந்த கபடம் உள்ள அந்த மனிதர் உடனே பார்த்தார், ஆஹா, இனிமேல் இந்த இடத்தை நாம் நின்றால் நமக்கும் கஷ்டம்தான், இன்னொரு ஆள் வந்துட்டாரு, நம்மை விட இளம் வாலிபரா இருக்கிறாரு, ஏதாவது நமக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், அவரை விட்டுட்டு ஓடிவிட்டார். உடனே கடந்து செல்ல வந்தவர், ஏன் இங்க நிக்கிறீங்க என்றார். நடந்தவைகள்லாம் சொன்னார். உடனே அவருடைய உதவியால தன்னூர் வந்து அடைகிறார். இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும், கள்ளங்கபடம் உள்ளவர்கள், தீய எண்ணம் உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு நாள் அவர்கள் தான் கஷ்டப்பட போகிறார்கள். அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்க நினைத்தவர்கள் தனக்கு தீங்கை தேடிக்கொண்டார்கள் என்பது உண்மையான செய்தி. அதனால் நாம் எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம், இடையூறு செய்யக்கூடாது என்பது இந்த கதையின் மூலமாக அறிந்து கொண்டோம். இறைவா, எப்பொழுதுமே உனக்கு மட்டும் பயந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை எப்பொழுதும் உன்னுடைய பாதுகாப்பிலேயே வைத்துக் கொள்வாயாக. வரப்போகின்ற நாளை அபிவிருத்தியும் வரக்கத்தையும் மிக்க நாளாக எங்களுக்கு தந்தல்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

0: What? What happened?
1: Army?
0: ஆமா என்னாச்சு? ஆர்மி ஆளுங்களை பக்கத்தில் நெருங்க விடுறதில்லையா?
1: கர்னல் ராஜசேகர் என்ன நெருங்க விட்டதில்லை.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ்.

0: ஆர்டிஎம் என்ன கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னலசம்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் அசைன்மெண்ட்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: எட்டு மணி.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல்
1: சுண்டல், வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்காய், சுண்டக்கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோர், பேட்டரி தண்ணி, இளநி, எராத்தொக்கு, உப்பு கண்டம், பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடல முட்டாய், கமருகட்டு, வெள்ளரிக்காய், இளந்தப்பழம், குச்சி ஐஸ், கோழி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய், கரும்பு சாறு, மிளகா பஜ்ஜி, எள்ளு வடை, பொறி உருண்டை, ஜிகிரு தண்டா, ஜீரா தண்ணி, ஜவ்வு முட்டாய், கீரை வடை, கிர்னிப்பழம், அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், பள்ளி முட்டாய், பப்பாளி, புகையலை, போத பாக்கு, புண்ணாக்கு.

போட்டு கொடுத்து போடுறான். அம்மை கிண்டலு எழப்பம் எச்ச புத்தி இருமாப்பு சகுனி வேலை சதி செயல் கோல் முட்டல் குறுக்கு புத்தி ஒட்டு கெட்டல் ஓர வஞ்சன பொய் புழுகு முட்டை டகுல் வேலை டப்பாங்குத்து அரக்கத்தனம் பீலா பில்டப் பிசாத்து கொள்ளி கண்ணு குசும்பு சின்னத்தனம் சிண்டு முடி அல்லக்கை அல்போன் டேருமாறு டிமிக்கி ஊழ உதார் ஒப்பாரி ஜால்ரா ஜர்க்கடித்தல் திருட்டு வேலை தில்லு முள்ளு சண்டித்தனா.

சாமி கிருஷ்ணசாமி மாடசாமி மயில்சாமி வேலுசாமி வீராசாமி கண்ணுசாமி கருப்புசாமி மலச்சாமி பழனிசாமி குருசாமி கோட்டசாமி சின்னசாமி பெரியசாமி ஆரிசாமி அழகுசாமி அப்பாசாமி கொண்டசாமி வேட்டசாமி வெங்கடசாமி தங்கச்சாமி பெருமாள் சாமி நாராயணசாமி சிவச்சாமி சீனுசாமி சடையச்சாமி சந்திராசாமி வெள்ளச்சாமி குயில்சாமி குமாரசாமி கோதன்சாமி அங்குசாமி துரச்சாமி பொண்ணுசாமி ஐயாச்சாமி அண்ணாசாமி நல்லசாமி.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம், மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ரசாக்கின் ஊழல் வழக்கை எதிர்கொள்வதில் அரசாங்கம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கும் மாமன்னரின் முடிவுக்கும் கட்டுப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இருந்தும் இந்த விவகாரத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு பிரதமர் என்ற முறையில் தாம் கருத்துக்களை வெளியிட எந்த தடையும் இல்லை என்றார் அவர். மலேசியாவும் பஹ்ரைனும் நாடு கடந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தன. பயங்கரவாதத்தை ஒடுக்குதல், உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் உட்பட எல்லை மேலாண்மையையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தக்கூடிய விவகாரங்களும் அவற்றுள் அடங்கும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியாவும் கஜாக்ஸ்தானும் இருநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்காக சாத்தியமான 6 துறைகளை அடையாளம் கண்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு, அணு அறிவியல், வேளாண்மை, முக்கிய கனிமங்கள் ஆகியவை சம்பந்தப்பட்ட துறைகளில் அடங்கும் என்றவர் தெரிவித்தார். பாங்காக்கில் 50 மாவட்டங்களிலும் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுமார் 52,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏறக்குறைய 4,200 பேர் தற்காலிக உதவி மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை மாலை 4 மணி முதல் தலைநகரில் பதிவான மொத்த மழை அளவு 300 மில்லிமீட்டரை கடந்துள்ளதாக பாங்காக் ஆளுநர் சச்சாட சிதி போன்று கூறினார். ஐநா பாதுகாப்பு மன்றம் உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதில் தனது முதன்மை பொறுப்பை நிறைவேற்ற சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என துணை அதிபர் ஹான் ஜெங் கூறினார். நியூயார்க்கில் ஐநா பொது பேரவை கூட்டத்தையொட்டி பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் உடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். விளையாட்டு. 2026 ஆய்ச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா நிர்ணயித்துள்ள 6 தங்கம் என்ற இலக்கை அடைய மேலும் 2 பதக்கங்கள் மட்டுமே தேவைப்படுகின்றன. போட்டியின் 8வது நாளில் செபா தக்ரோ ஆடவர் குழு ரெகு பிரிவில் மலேசியா 4வது தங்கத்தை வென்றதை தொடர்ந்து தேசிய அணி தனது இலக்கை நோக்கி முன்னேறி வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நசருடன் தொடங்குவோம்.
1: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால், ஃபஸப் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا
2: அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

அன்பான மின்னலஃபமணியர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிப்பெருஞ்சிறப்பு ஏக இறைவனை வணங்குவதாகும். அல்லாஹுக்கு இணை வைத்தல் பெரும் பாவமாக கருதப்படுகிறது. அல்லாஹுவால் படைக்கப்பட்டவையே படைப்பாளர்களாக கருதி எண்ணிலடங்காவற்றை வணங்கி வந்த அறியாமையை நீக்கி உலகத்தார் அனைவரையும் இஸ்லாம் மார்க்கம் ஓரிறை கொள்கையால் ஒரே குடியின் கீழ் கொண்டு வந்த பேரற்புதத்தை அறிவு ஜீவிகள் சிந்தனை சிற்பிகள் நன்கறிவர். எனவேதான் அல்லாஹ் தன்னை தவிர எவரையும் வழிபடாதீர்கள் என எச்சரிக்கிறான். மனிதன் அவனது மாண்பை தன்னுள் பெற்றுக்கொண்டு தூயவனாக மாற வேண்டுமாயின் அல்லாஹுவை மட்டுமே வழிபட வேண்டும்.

நேர்களே, மனித பிறப்புக்கும் சிறப்புக்கும் காரணகர்த்தாவாக அல்லாஹு தாலா பெற்றோரை நியமித்துள்ளான். அவர்களுடன் இணக்கமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வதும் அப்பிள்ளைகளின் கடமையாகும். பெருமைக்கும் வளமான நல்வாழ்வு பெறுவதற்கும் அல்லாஹுவின் பேரருளை அடைவதற்கும் இது வழிவகுக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை. இரத்த பந்தத்தில் பிணைக்கப்பட்ட உறவினருடன் சமூகமாக பழகுவதும் பேசுவதும், தேவைப்படும்போது உடலாலும் பொருளாலும் உள தூய்மையோடு உதவி செய்வதும் ஆயுளை அதிகரிக்க உதவும்.

அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, அனாதைகளின் சொத்துக்களை பராமரித்து தகுந்த வயதில் அவர்களிடம் ஒப்படைக்கும்படியும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியும் அவர்களின் காரியங்களை சீராக்கும்படியும் அல்லாஹ் ஏவுகிறான். இந்த நன்னெறியால் தருபவர்களும் பெறுபவர்களும் இரட்டை மகிழ்வு பெறுவதால் பல கோடி புண்ணியங்கள் செய்தவர்களாக மதிக்கப்படுகின்றனர். தேவைக்கு கையேந்தும் மிஸ்கின்களை புறக்கணிக்காதீர்கள். உங்களை நாடி வரும் அவர்களிடம் பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். கடுஞ்சொற்களால் விரட்டி அடிக்காதீர்கள். சிறிதளவாவது கொடுத்துதவுங்கள். நல்ல சொற்களையாவது நயம்பட கூறுங்கள். கொடுத்தவர் என்றும் கெட்டு போவதில்லை. ஒரு நன்மைக்கு அல்லாஹ் 10 மடங்கு நன்மைகளை வழங்குவான் என நம்பி செயல்படுங்கள் என அல்லாஹ் கூறுகிறான். ஆக நாமும் இவ்வாறு செயல்பட எல்லாம் அல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை மணி 6:30.

காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ரவின்னு வந்திருக்கேன். நல்லா இருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, வேலைக்கு வரும்போதே மழையா இருந்தது. சாதாரண மழையா இருந்தா பரவாயில்ல, இது கடுமையான மழையா இருந்தது. உங்க ஊர்ல நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குங்க? மழையா இருக்கா இல்ல மழை ஓய்ந்து? இந்த சமயத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குனா நல்லா இருக்குமே உங்க மனசு சொல்லும். இருந்தாலும் வேலை இருக்கும், அதனால வேலைக்கு புறப்பட்டு இருந்தா பார்த்து பத்திரமா நீங்க போங்க. இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 10ஆம் நாள், 2026 செப்டம்பர் 27 வந்திருக்கு. நல்ல ஒரு குழுமையான காலை பொழுது இன்றைக்கு வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படி நம்பி இன்றைய நாளை தொடங்குவோம். தொடக்க பாடல் சிவன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

சரிங்க, இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகள். மலிசு நண்பன்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. நேற்று மாலை பெய்த கனமழையை தொடர்ந்து கில்லான் பள்ளத்தாக்குல வந்து திடீரென்று பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோலாலம்பூர் நகர மையம் பங்சார், தமன் சரா, தமன் துன் டாக்டர் இஸ்மாயில், காஜாங் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்காங்க. ஜலனிப்பு மற்றும் மலையா பல்கலைக்கழக வளாகத்திலும் வெள்ள நீர் தேங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது நேற்றைய செய்தி. ஆனா இன்றைக்கு வேலைக்கு வரும்போதே மழையா இருந்தது. பாருங்க, உங்க ஊர்ல எப்படிங்க மழையா இருக்கா கொஞ்சம் பார்த்து, அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நெரிசல் இருக்காதுதான், இருந்தாலும் வெளியில போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. மக்கள் ஓசிக்கு போகலாம். தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபர்சில் நேற்று பெர்லிஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய படாங் பசார் சுகாதார கிளினிக்கு வருகை தந்திருக்காரு. தேசிய இலக்குவியல் சுகாதார நடைமுறை உள்ளிட்ட செயல் திட்டங்களின் நிலவரங்களை அவர் வந்து நேரில் பார்வையிட்டு இருக்காரு. MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் வாயிலாக தொடர்பு அமைச்சு பார்த்தோம்னா சுகாதார அமைச்சுடன் ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒருங்கிணைந்த இலக்கவியல் தொழில்நுட்ப நடைமுறைகள் வாயிலாக சேவைகள் வழங்கப்படுவதை இதன் மூலம் வலுப்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அக்டோபர் மாதம் தொடங்கி இலவசமாக மருந்துகள் அனுப்பப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேவைப்படுவோருக்கு மருந்துகள் இலவசமாக சென்று சேரும் அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து சொல்லியிருக்காரு. கட்டம் கட்டமாக இது அக்டோபர் மாதம் தொடங்கி நம்ம நாட்டில் கொண்டு வரப்படும். இணையதளங்களில் வந்த சில செய்திகளை பார்க்கலாம். 2026 மலேசிய தூய்மை தினத்துல நாடு தழுவிய அளவில் பார்த்தோம்னா 200,000 பேர் பங்கேற்பாளர்கள் அப்படின்ற ஒரு இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நாள் ஒன்றுக்கு 28,000 கிலோகிராம் மறுசுழற்சி பொருட்கள் சேகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து 2024 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அப்புறம் மலேசியர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் அடைந்தது. மலேசிய தூய்மை தின கொண்டாட்டம் வந்து அவ்வளவு வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2024 மட்டும் மலேசிய தூய்மை தினம் தொடர்பில் மலேசிய புத்தகத்தில் 3 சாதனைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. சின்னதா ஆரம்பிச்சோம்னா அது வந்து பெருசா முடியுங்க, நல்லதுதானே இல்லையா? சரிங்க, இன்னொரு செய்தி பார்க்கலாம். பர்னாமா கீழ் பார்த்தோம்னா இந்த தபோங் காசி ஹவானா நிதியுதவி திட்டம் பார்த்தோம்னா தற்போது இயங்கிக்கிட்டு இருக்கு. நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் மூலமாக 460,000 ரிங்கிட் மூலம் இதுவரைக்கும் 153 தமிழ் ஊடகவியலாளர்கள் பயனடைந்திருப்பதாக தொடர்பு அமைச்சு வந்து தெரிவித்திருக்கு. இந்த நிதி உதவியால நாடு முழுவதும் 850 ஊடகவியலாளர்கள் பயனடைந்த நிலையில அதன் மொத்த மதிப்பு 25,00,000 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளிதழ்களாக இருக்கட்டும், இணையங்களாக இருக்கட்டும், நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. நாட்டில் அவ்வப்போது என்ன நடக்குது அப்படின்றத படிக்கும் போதுதான் நமக்கே தெரியும், ஓ இப்படிதான் நடக்குதா அப்படின்னு. அதனால சுற்றி நடக்கும் செய்திகளை அவ்வப்போது நம்ம தெரிந்துக்கோ.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
3: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
4: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
3: நினைவுகளுக்காக
4: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
3: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
4: புரிஞ்சுகிட்டேன்.
5: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
6: எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதறவிடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும். அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லிடுறேன்.

0: உங்கள் வெற்றியில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம்.
1: விளையாட்டின் மேன்மை நாட்டின் பெருமை.
2: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல்
1: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி ரா ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லைன்னு சொன்னாங்க போல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன் சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது அஸ்வினி குடுத உங்களுக்கு பாத்துக்கிறேன்.
2: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் ரத்து அதிகாரம் நீக்கப்பட வேண்டும், மலேசியா வலியுறுத்தல். மலேசியாவும் பஹ்ரைனும் எல்லை பாதுகாப்பு, பஹ்ரைன் கிராண்ட் பிரி F1 பந்தயம் தொடர்பில் விவாதித்தன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் ஊழல் வழக்கை எதிர்கொள்வதில் அரசாங்கம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கும் மாமன்னரின் முடிவுக்கும் கட்டுப்படுவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இருந்தும் இந்த விவகாரத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு பிரதமர் என்ற முறையில் தாம் கருத்துக்களை வெளியிட எந்த தடையும் இல்லை என்றார் அவர். குறிப்பாக சுய லாபத்துக்காக நாட்டின் வளங்களை சுரண்டி ஊழலை தூக்கி பிடிக்கும் செயலை முற்றாக ஒழிக்கும் கடப்பாட்டிலிருந்து தமது தலைமையிலான அரசாங்கம் வலுவாது என டத்தோ ஸ்ரீ அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்தார். பல்வேறு பன்னாட்டு நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா பாதுகாப்பு மன்றம் தவறியதை தொடர்ந்து அதன் நிரந்தர உறுப்பினர்களின் ரத்து அதிகாரத்தை நீக்க வேண்டும் என மலேசியா கோரிக்கை விடுத்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொது பேரவை கூட்டத்தில் மலேசிய அறிக்கையின் மூலம் வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் இதனை வலியுறுத்தினார். பன்னாட்டு அளவிலான கூட்டு முடிவுகளை தடுப்பதற்கு ரத்து அதிகாரத்தை விருப்பம் போல் பயன்படுத்த முடியாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அதே அமர்வில் பேசிய அமைச்சர், ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் பலவீனங்களை சரி செய்ய அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் மட்டும் போதாது, மாறாக ஐநா பொது பேரவை தீர்மானம் 76:262 போன்ற தற்போதுள்ள அணுகுமுறை முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். ரத்து அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான கடப்பாட்டை அதிகரிப்பதற்கு இது அவசியம் என்று டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் குறிப்பிட்டார். தற்போதுள்ள அமைப்பின் பலவீனங்கள் காரணமாக மட்டும் மலேசியா ஐநாவிலிருந்து வெளியேறாது. உலக சமூகத்தின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அந்த அமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். மலேசியாவும் பஹ்ரைனும் எல்லை கடந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தன. பயங்கரவாதத்தை ஒடுக்குதல், உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் உட்பட எல்லை மேலாண்மையையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தக்கூடிய விவகாரங்களும் அவற்றுள் அடங்கும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசு அபுதாபியில் பஹ்ரைன் உள்துறை அமைச்சர் ஜெனரல் ஷேக் ரஷீத் அப்துல்லா அல் கலிஃபாவுடன் நடத்திய இருதரப்பு சந்திப்பில் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டதாக அவர் கூறினார். இதற்கிடையில் அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SICயில் நடைபெறவுள்ள பஹ்ரைன் கிராண்ட் பிரி F1 பந்தயம் குறித்தும் அச்சந்திப்பில் முதன்மையாக விவாதி

0: மலேசியாவும் கஜாக்ஸ்தானும் இருநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்காக சாத்தியமான 6 துறைகளை அடையாளம் கண்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு, அணு அறிவியல், வேளாண்மை, முக்கிய கனிமங்கள் ஆகியவை சம்பந்தப்பட்ட துறைகளில் அடங்கும் என்றவர் தெரிவித்தார். இரு நாடுகளின் பல்கலைக்கழகங்களும் தத்தம் பலம் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பொருத்தமான பங்காளிகளை அடையாளம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்சூத் நரிஃப் பஹே பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 2026 மலேசிய மத்திய ஆசிய உயர்கல்வி ஆய்வரங்கில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகங்களிடம் பேசினார். சமூக ஊடக கணக்குகளிலிருந்து ரஹ்மான் நிதியுதவி எஸ்டிஆர் அல்லது இதர அரசு நிதியுதவிகளுக்கு பதிவு செய்து கொள்ள அழைக்கும் போலி நிறுவனங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். டிக்டாக் போன்ற சமூக தளங்களில் அரசாங்க முத்திரையை தவறாக பயன்படுத்துதல், உதவிக்கான பதிவு செயல்முறையை அரசாங்க நிறுவனங்கள் வெளியிடும் வழிகாட்டுதலைப் போல தோற்றமளிக்கும் வரைபடங்களை கொண்டு இயங்கும் கணக்குகளும் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களை மக்கள் நன்கு ஆராய வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ ஃபாமி நினைவூட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: பாங்காக்கில் 50 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுமார் 52,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏறக்குறைய 4,200 பேர் தற்காலிக உதவி மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை மாலை 4 மணி முதல் தலைநகரில் பதிவான மொத்த மழை அளவு 300 மில்லிமீட்டரை கடந்துள்ளதாக பாங்காக் ஆளுநர் கூறினார். இதனால் சில முதன்மை கால்வாய்கள் முழு கொள்ளளவை எட்டியதுடன் சிலவற்றில் நீர் பெருக்கெடுத்ததில் அருகிலுள்ள குடியிருப்புகளும் சாலைகளும் பாதிக்கப்பட்டன. ஐநா பாதுகாப்பு மன்றம் உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவதில் தனது முதன்மை பொறுப்பை நிறைவேற்ற சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என துணை அதிபர் ஹாங் ஜெங் கூறினார். நியூயார்க்கில் ஐநா பொதுப்பேரவை கூட்டத்தை ஒட்டி பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரஸுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். காலநிலை மாற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதிலும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான உலகளாவிய நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்குவதிலும் ஐநாவுக்கு சீனா ஆதரவளிக்கும் என்றார் அவர். மேற்காசிய போரில் தொடர்புடைய எல்லா தரப்பினரும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என ஒமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புசைடி அழைப்பு விடுத்துள்ளார். நியூயார்க்கில் உலக தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பேச்சு மூலம் அரசியல் தீர்வுகளையும் நீடித்த உடன்பாடுகளையும் எட்ட முடியும் என்று மஸ்காட் அமைதி தூதராக செயல்பட இருப்பதாகவும் கூறினார். அத்துடன் அனைவருக்கும் பயனளிக்கும் அரசியல் தீர்வுகளையும் நீடித்த புரிந்துணர்வுகளையும் எட்ட வேண்டும் என அல் புசைடி வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் முன்வைத்த போர் நிறுத்த பரிந்துரையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்தார். ஸ்பெயின் மெட்ரிட்டில் 87 வயது மூதாட்டி தனது வாழ்நாள் முழுவதும் வசித்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாடகைதாரர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அதிகரித்து வரும் வீட்டு செலவுகளை கட்டுப்படுத்தவும் வெளியேற்றங்களை கடினமாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மரிகேமன் அபாஸ்கால் என்ற மூதாட்டி வலுக்கட்டாயமாக வெளியே ஏற்றப்பட்டது ஸ்பெயினின் வீட்டு வசதி நெருக்கடி குறித்த விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா நிர்ணயித்துள்ள 6 தங்கம் என்ற இலக்கை அடைய மேலும் 2 பதக்கங்கள்

0: மட்டுமே தேவைப்படுகின்றன. போட்டியின் 8வது நாளில் சேபாத்தாக்ரோ ஆடவர் குழு ரகு பிரிவில் மலேசியா 4வது தங்கத்தை வென்றதை தொடர்ந்து தேசிய அணி தனது இலக்கை நோக்கி முன்னேறி வருகிறது. மீதமுள்ள 2 தங்கங்களை பெறும் நம்பிக்கை போட்டியின் இறுதிக்கட்டத்தில் தொடர்ந்து களமிறங்கும் சில முக்கிய விளையாட்டாளர்கள் மீது உள்ளது. அவர்களுள் ஸ்குவாஷ் தாரகை சிவசங்கரையும் எங் என்யோவும் அடங்குவர். இதனிடையே தடகள போட்டியில் ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ள டேனிஷ் இக்திஃபார் முகமது ரோஸ்லி மீதும் கவனம் திரும்பியுள்ளது. அவரின் பங்கேற்பு தேசிய அணிக்கு ஆக்ககர முன்னேற்றத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் ரத்து அதிகாரம் நீக்கப்பட வேண்டும், மலேசியா வலியுறுத்தல். மலேசியாவும் பஹ்ரைனும் எல்லை பாதுகாப்பு, பஹ்ரைன் கிராண்ட்பிரி F1 பந்தயம் தொடர்பில் விவாதித்தன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் ஸ்லாங்கூர் தேர்வு அணி ஸ்லாங்கூர் ஷாலாம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் சிங்கப்பூர் தேர்வு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்லாங்கூர் சுல்தான் கிண்ண போட்டியில் தொடர்ச்சியாக 3வது முறை வெற்றியாளர் பட்டத்தை பெற்று புதிய சாதனையை படைத்தது. இந்த வெற்றியின் மூலம் இப்போட்டியின் 13 தொடர்களில் ஸ்லாங்கூர் தேர்வு அணி பெற்ற வெற்றிகளின் எண்ணிக்கை 7 உயர்ந்தது. ஸ்லாங்கூர் தேர்வு அணிக்கான கோல்களை பவுலோ ரேங்கல் புகுத்தினார். சிங்கப்பூர் தேர்வு அணிக்கான கோலை லியோனல் ஃபெலிக்ஸ் அடித்தார். பாகி சூடிய அணிக்கு 50,000 ரிங்கிட் ரொக்க பரிசும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட்டது. இந்த பரிசுகளையும் வெற்றி கிண்ணத்தையும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஸ் ஷா வழங்கினார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கு உங்களுக்கு ரவினின் காலை வணக்கம்ங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்க உங்களுக்கு எப்படிங்க வந்திருக்கு? சில பகுதிகளில் வந்து கடுமையான மழையா இருந்தது காலையில. ஒருவேளை உங்க ஊர்ல மழையா இருக்கலாம், இல்ல மழை இல்லாம இருக்கலாம். சில பகுதிகளில் பார்த்தோம்னா காற்றின் தரம் இன்னும் ஆரோக்கியமற்ற நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வானிலை நிலவரம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் வெளியில கண்டிப்பா நிறைய இருக்கலாம். அதெல்லாம் திட்டமிட்டபடி சரியான நேரத்துல முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவோம். நல்ல ஒரு ஓய்வு எடுத்து தெம்பா நாளைக்கு நம்ம வேலைக்கு போகலாம். அதுதான் நாளைய வேலை இருக்கட்டும். இப்ப நீங்க பணியில இருக்கீங்களா? நல்ல ஒரு பசியார் எடுத்துட்டு வேலை செய்யுங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். தொடர்ந்து நீங்க கேட்டு ரசிக்கிற பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: சரிங்க, நம்ம நாட்டில் இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு நாள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, மலேசிய தூய்மை தினம் அப்படின்னு சொல்லி. தேசிய மொழியில இது வந்து ஹரி சுச்சி மலேசியா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படினாக்கா, இது வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிப்பதற்காக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகின்றது செப்டம்பர் மாதத்துல. நேற்று மட்டும் நம்ம நாட்டில் நாடு முழுக்க பார்த்தோம்னா 469 பகுதிகளில் இந்த சுத்தப்படுத்தும் பணிகள்லாம் நடந்திருக்கான். கூடவே 10,000 பள்ளிகள் வந்து இந்த சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி இதுல என்னங்க பண்றாங்க நீங்க கேட்கலாம். இவங்க வந்து சுத்தப்படுத்துறது, குப்பைகள் எடுக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் அசுத்தமா இருக்கிற இடங்கள்லாம் நல்லா சுத்தமா கழுவி சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்றாங்களாம். 2024 நம்ம நாட்டில் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ வரவேற்பு வந்துகிட்டு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்புங்க, 2024 மட்டும் 3 சாதனைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கான். ஒரே நேரத்துல 58,000 பேர் பெரிய அளவுல சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு 4,645 மெட்ரிக் டன் கழிவுகளை வந்து சேகரித்திருக்காங்க. பெரிய சாதனை
1: பாருங்கி
0: இதுல ஒன்று பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும், அதை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இரண்டாவது, பயன்படுத்த முடியாத பொருட்களை வந்துட்டு நீங்க மறுசுழற்சிக்கு நீங்க அனுப்பலாம். வீட்டில இருந்து ஆரம்பித்து அப்புறம் வந்து நம்ம குடியிருப்பு பகுதிகளில் சுத்தம் பண்ணலாம். அப்புறம் அலுவலகங்கள், நம்புங்க சில அலுவலகங்கள்ல சிலருடைய இடத்தை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும், அவ்வளோ பொருட்களை சேகரித்து வைத்திருப்பாங்க. உண்மைக்குமே சுத்தம் பண்ணா சில பொருட்கள் எடுத்து நம்ம வீசிடலாங்க, அப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்ல ஒரு நாள் தான், அதை நம்ம எப்படி அனுசரிக்கிறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். அது வீட்டில இருந்து தொடங்கி கொஞ்சம் சுத்தபத்தமா இருப்போம், அதுதான் ஒரு நினைவூட்டலா இன்றைய வணக்கம் இன்னல் உங்களுக்கு கொடுக்குது.

கையில இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல
1: அமுதி தமிழி. அமுதி தமிழி.
2: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
3: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கோல் வாயில் அடைத்தனன் தோழி.
4: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
5: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
6: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.
7: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
8: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
7: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
8: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
7: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
8: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
7: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
8: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
7: என்னாச்சு என்னாச்சு?
8: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
7: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
8: 5 நிமிஷமா?
7: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
9: இப்படிக்கு
7: மின்னல் FM.
9: மின்னல் FM.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். ரவி உங்க கூட இணைந்திருக்கேன். நம்ம நாட்டுல சில பகுதிகளில் இப்ப பார்த்தோம்னா சமீப காலமா கடுமையான மழையா இருக்கு தானே. இது நம்ம நாட்டுல மட்டுமல்ல, வெளிநாடுகள்ல கூட இதே ஒரு சூழல் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய அண்டை நாடான தாய்லாந்து எடுத்துக்கிட்டா கடுமையான மழையா இருக்கும். மழையில வந்துட்டு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேங்காக் எல்லாம் பார்த்தோம்னா கடுமையான வெள்ளமா இருக்காங்க. தாய்லாந்துல இருக்கக்கூடிய 50 மாவட்டங்கள் பேரிடர் பகுதிகளாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால் பார்த்தோம்னா 93 மாவட்டங்கள், 350 பகுதிகள், 1425 கிராமப்புற பகுதிகள் வந்துட்டு பாதிப்படைந்திருக்கின்றன தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மலேசியர்கள் தாய்லாந்துக்கு போறதா இருந்தா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பயணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லது, ஒருவேளை நீங்க அங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் தாய்லாந்துக்கு வந்து சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டிருந்தா கொஞ்சம் அழைத்து கேளுங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அங்குள்ள நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. தாய்லாந்துல இருக்கக்கூடிய மலேசியர்கள் வெள்ளத்தால் பாதிப்படைந்திருந்தாங்கன்னா தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் அல்லது சுற்றுலா போலீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட உதவிகளை கேட்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சில சமயம் நம்மளுடைய வெளிநாட்டு பயணம் அங்குள்ள வானிலை எல்லாம் நம்ம பார்க்காம பயணத்தை மேற்கொண்டுறோம். திடீர்னு பார்த்தா அங்கு மழையா இருக்கு, வெள்ளமா இருக்கு, சூழல் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த காலகட்டம் அப்படின்றது சில நாடுகள்ல கடுமையான மழையா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த நாட்டுல நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு பாதுகாப்பா சென்றுட்டு வாங்க, சரிங்களா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் மின்னல ஃபேம்.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது.
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
3: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
4: பெஸ்ட் லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும். அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். முக்கியமாக நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லிடுவேன்.

0: உங்கள் வெற்றியில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம்.
1: விளையாட்டின் மேன்மை நாட்டின் பெருமை.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: மாதங்களுக்கு பிறகு
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா மடானி கொள்கையின் அடிப்படையில் மேம்பட்ட நாட்டை உருவாக்கும் முயற்சியில் அறிவு, தொழில்நுட்ப மீதான ஆளுமை, பண்புகளை உய்த்துணர்வதற்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் நாகரிகத்தையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் உணர்வுகளின் அடிப்படையில் கட்டமைக்க முடியாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அஞ்சல் தலைகள் இளைய தலைமுறையினர் வரலாறு, புவியியல், பண்பாடு, அறிவியல், பன்னாட்டு உறவு ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கான தூண்டுகோலாக அமைய முடியும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி படில் கூறினார். எனவே அஞ்சல் தலை சேகரிப்பு துறை புதிய வழிமுறைகளை ஆராய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய முடிவுகளை வடிவமைப்பதில் மலேசியா போன்ற நடுத்தர சக்திகளும் ஆசியான் போன்ற வட்டார அமைப்புகளும் பெரும் பங்காற்றுகின்றன. பெரும் சக்திகள் உடன்பாட்டை எட்ட தவறும் போது உரையாடல் தொடர்வதை உறுதி செய்வதும் இதில் அடங்கும். ஐநாவில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான நாடுகள் வல்லரசுகள் அன்று. இருந்தும் சில தரப்பினர் எடுக்கும் முடிவுகள் அனைவரின் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அரசாங்கத்திற்கும் அந்நாட்டு எதிர்க்கட்சிக்கும் இடையே நடைபெற்ற முக்கிய பேச்சை தொடர்ந்து 39 அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதில் 2021 போதைப்பொருள் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான 8 பெண்களும் அடங்குவர் என்று மனித உரிமை அமைப்பு எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறந்து சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். இதனையடுத்து அமெரிக்கா இஸ்ரேலுடனான தனது நெருக்கடியை அரசதந்திரம் வாயிலாக மட்டுமே தீர்க்க முடியும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது. 2026 ஆசியான் ஃபிஃபா கிண்ண கார்பந்து. மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM இப்போட்டியை ஒளிபரப்புவதற்கான முதன்மை ஆதரவாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள YTL நிறுவனத்துடன் வியூக பங்காளித்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்படியான ஒளிபரப்பு நிலையம் என்ற வகையில் RTM இத்தொடரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆட்டங்களை ஒளிபரப்புகிறது. யுஎஃபா நேஷன்ஸ் லீக் கார்பந்து. வெம்ப்ளேயில் நடைபெற்ற விறுவிறுப்பான ஆட்டத்தில் உலக வெற்றியாளர் ஸ்பெயின் 3-2 என இங்கிலாந்தை வென்றது. லூயிஸ் டி லா ஃபுவன்டே தலைமையிலான இந்த வெற்றியின் மூலம் ஸ்பெயின் தொடர்ந்து 39 ஆட்டங்களில் தோல்வி காணாத அணியாக விளங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.